இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 5:40 அருள்மணி அருள்மணி மாலை பகுதியில் தெய்வீக ராகம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்தது பாடல் அச்சுதாஷ்டகம் MS ஷீலா அவர்களுடைய குரலில் கேட்கலாம்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 31 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 6 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 22 தேதி புதன்கிழமை. இனி கோகிலத்வனி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை கோகிலத்வனி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: விருந்தோம்பல் 9 அதிகாரம் முதல் குரட்பா.

மனைவியோடு வீட்டிலிருந்து பொருளை பாதுகாத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை உபசரித்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கே ஆகும்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ சாஜிதா பேகம் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகம். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை வேளாண்மை செய்திச்சுருள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மணிக்கு மலரும் காலை மலர். இதில் தமிழ் அமுதம் முனைவர் ஜா சலே தவறுகள் வழங்க கேட்கலாம். தொடர்ந்து சேவை செய்திகள். தஞ்சை மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷா நந்தினி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். எட்டு மணிக்கு இதயராகும். 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா, மாணவர்களின் கல்வி வெற்றியை தீர்மானிப்பது கடுமையான முயற்சியா, மன அழுத்தமற்ற பயிற்சியா, கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களின் பங்கேற்பில். 10 மணிக்கு உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருப்பட பாடல்கள் வேலைக்காரன் எஜமான் திரைப்படங்களிலிருந்து. 11 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கீர் உலகத்தில் தொழிலில் தடம் பதிக்கும் பெண்கள். 1 மணிக்கு தேனிசை கீதங்களோடு வளம் வரும் மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள்.

தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை 5 மணிக்கு. 6க்கு ஆரவாரம், 6:15க்கு உணவே மருந்து வழங்குகிறார் சித்த மருத்துவர் வி ரத்தினம் அவர்கள். 6:30க்கு மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம். இதில் தடை அதை உடை தொழில் முனைவர் வி நாராயணன் அவர்களின் பங்கேற்பில்

2015 வேளாண் அரங்கத்தில் ஆடிப்பட்டத்திற்கான காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி கவியரசு அவர்கள். 2:30 கிராம சமுதாயத்தில் வாய்ப்புகளின் வாசல் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி, 3 மணிக்கு வரும் இசைத்தூரல், 4 மணிக்கு வண்ண கோலங்கள் வழங்குவோ வசந்தன்கோ. நான்கு 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும்

7:25 இருக்கு திருச்சி சாரதாசின் உழவர் உலகம். இயற்கையோடு இணைவோம் தொடரில் சம்பாவில் என்ன செய்யலாம், காரைக்கால் இயற்கை வழி வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கர் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 8:00 கர்டைன் ரைசர் காமன்வெல்த் கேம் 2026. 8:30 இரவு இசை இனிமை. 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9:00 அரங்கிசையில் கே காயத்ரி அவர்கள் பாடியுள்ள பாட்டு, எஸ்பி அனந்தபத்மநாபா வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் மிருதங்கம், ஜி சந்திரசேகர சர்மா கடம். 12:10 சங்கீத சாரலில் எஸ் பார்த்தசாரதி அவர்கள் வாசித்துள்ள நாதஸ்வரம். 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 திருவாரூர் மாவட்ட செய்தி மடல். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 9:15 செய்தி சுடர். 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின்போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரண்டு நாள் பயணமாக இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் மாநில அமைச்சர் திரு மதன்ராஜா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சக வீராங்கனை உனாட்டி ஹோடாவை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி கேட்கலாம் பாரதிப்பன்.

0: ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
1: எண்ணியரும் திண்ணியரும். மனிதன் வெற்றியாளனாக திகழ வள்ளுவர் கூறும் ரகசியத்தை உரைக்கிறேன், கேளுங்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் இக்குறட்பா வெற்றியை உருவாக்கும் மன உறுதியின் மாண்பு கூறும் குறட்பா. எண்ணம் மனித வாழ்வின் அடித்தளம். நல்ல எண்ணங்களை நாளும் மனதில் விதைத்தால் வாழ்க்கை சிறப்படையும். எந்த ஒரு மனிதனும் தனக்கான இலக்கை வகுத்து கொள்ள வேண்டுமெனில் அவர் சிந்தையில் தெளிவுடையவராக இருத்தல் வேண்டும். அந்த தெளிவே அவருக்கு மன உறுதியை வலுப்படுத்தும். மன உறுதி கொண்டோரையே வள்ளுவர் திண்ணியர் என்கிறார். முண்டாசுக் கவிஞன் பாரதியும் மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்கிறார் என்று வீரத் திருவிழி திறக்கப் பாடுவது அனுபவச்சாரத்தின் உச்சமல்லவா? தேச விடுதலையை தெய்வ விடுதலையாகக் கண்டவன் பாரதி. அந்த உறுதிப்பாடும் சிந்தை தெளிவுமே பாரத தேசமென்று பாரதியை தோள் கொட்டச் சொன்னது போலும். நாடும் வளமும் செழித்திருக்க நான் மட்டும் இங்கு பசித்திருக்க என்ற தனி மனிதனின் அடிப்படை தேவைக்கு அன்றே குரல் கொடுத்தவன் பாரதி. தனியொருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை எழித்திடுவோம் என்ற பாரதியின் மன உறுதி பாடும் நமக்கும் துணிவை தருமே. வாழ்வில் நாம் எப்போதும் ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஆராயாமல் சிந்திக்காமல் செயலாற்றக்கூடாது. உள்ள உறுதி இல்லாதவர்கள் ஒரு செயலில் எண்ணி தெளிவு பெறுவதற்கு முன்பே இறங்கிவிடுவார்கள். அது அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்திக் கொண்டேதான் இருக்கும். அதனால் அத்தகையோரைத்தான் வள்ளுவப் பெருந்தகை எண்ணி துணிக கருமம் என்று கடிந்துரைக்கின்றார். ஏனெனில் மனிதனை ஆளுமை மிக்கவனாக்குவது அவனது எண்ணங்களும் மன உறுதியுமே. நாம் இன்று காணும் அனைத்து ஆளுமைகளும் தலைமைத்துவத்தோடு திகழ்வதற்கு அவர் தம் எண்ணங்களில் வலிமையும் உள்ளத்து உறுதியுமே காரணமாகியிருக்கிறது.

0: இருக்கின்றது. இப்படி வாழ்வாங்கு வாழ்வதற்கு உயர்ந்த எண்ணங்களை மட்டுமே நம் சிந்தையில் விதைத்திருப்பார்கள். யாருக்கும் அஞ்சாத நெறி இத்தகைய தலைமைத்துவத்திற்கு அடையாளமாகின்றது. சாமானியனை கூட சகித்து கொண்டு ஏதோ ஒன்றை போரபோக்கில் வாழச் சொல்லவில்லை வள்ளுவ பெருந்தகை. அவர் கூறியிருக்கின்றார், தோன்றின் புகழொடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறார். புகழ் தரத்தக்க செயல்களை செய்வதற்கு மனவலிமை கட்டாயம் வேண்டும். தோல்விகளைக் கண்டு துவளாத மனத்தோடு இருப்பவர்களாலேயே வெற்றியின் கனியை சுவைக்க முடியும். சிலப்பதிகார கண்ணகி ஈராயிரம் ஆண்டு கடந்து இன்றும் புகழுடன் இலக்கியத்தில் வாழ்ந்து வருகிறாள். அதற்கு என்ன காரணம்? தன் கணவன் கள்வன் அல்லன் என்ற அசைக்க முடியாத தெளிந்த எண்ணமும், அந்த எண்ணமே அவளுக்கு துணிச்சலான மன உறுதியையும் தந்து நாடாளும் மன்னனிடமே நேரில் சென்று நீதி கேட்க வைத்தது. இதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டும். அதுபோல் கம்பராமாயணத்தில், கடவுளாக இருப்பினும் ராமனின் வாழ்க்கை முழுவதும் போராடி போராடியே இறுதியில் அரியணை ஏறுகிறான். வனவாசம் சென்றபோதும் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லையே, போரில் நின்றபோதும் அவன் மன உறுதியை கைவிடவில்லையே. அதனாலேயே ராமனின் புகழை இன்றும் இலக்கியங்கள் பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன. நால்வகை படை திரட்டிக் கொண்டு சென்ற நம் பழந்தமிழ் மன்னர்களின் மன வலிமையே அவர்களின் பேராண்மைக்கு சான்றுரைக்கின்றன. நாடாளும் மன்னனாக இருப்பினும் அவனை இடித்துரைத்து நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்ட அன்றைய தமிழ்ப்புலவர்கள் தயங்கியதே இல்லை. காரணம், அவர்கள் கொண்டிருந்த தமிழ்ப்புலமையில் அவர்களுக்கிருந்த தெளிந்த சிந்தையும் அது தந்த மன உறுதியுமே. மன்னனாக இருப்பினும் அவனது எதிர்நின்று பேசக்கூடிய துணிவை அது தந்துள்ளது. மன்னனை காட்டினும் கற்றோன் சிறப்புடையவன். மன்னனுக்கு தன் நாட்டை காப்பது மட்டுமே கடமை, அதுவே பெருமை. ஆனால் மாசறக் கற்றோனுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பதே தமிழ் வழி நாம் கண்ட உண்மை. எனவே சிந்தையில் தெளிவும் கொண்ட செயலில் மன உறுதியும் கொண்டிருத்தல் வேண்டும். இப்படி எத்தனை எத்தனையோ சான்றோர்கள் நமக்கு கற்றுத்தந்த வலிமையான எண்ணங்களும் உறுதியான மனமுமே நம்மை நேரிய பாதையில் வழிநடத்துவதற்கான விடிவெள்ளியாகும் என்பதை நாம் மனதில் கொண்டு செயலாற்றினால் இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் இனிய நாளாகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

இசை மனதை வருடும், பக்தி ஆன்மாவை வருடும். இந்த இரண்டும் ஒன்றிணையும் போது பிறப்பது ஆனந்தம். ஆனந்தத்தை இசையின் வழியே உங்களிடம் கொண்டு சேர்க்க பக்தி மனம் வீச வருகின்றது ஆனந்தராகம். ஆனந்தராகத்தின் முதல் பாடல் கே. வீரமணி ராதா குரல்களில்.

உங்களை நீங்களே நம்பும் நாளே உங்கள் வெற்றியின் முதல் நாள். முடியாது என்று நினைக்கும் மனதை விட முயற்சி செய்யும் மனமே வலிமையானது. வரும் பாடல் எம்எல் ஸ்ரீகாந்த், சரளா குரல்களில்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா சகாயமாதா திருத்தலம் பேராலய 146 பங்குனி பெருவிழாவில் இன்று மாலை 6:15 காசு பணம் துட்டு என்னும் தலைப்பில் மறையுரை கருத்துக்கள். ஆனந்தராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ் என் சுரேந்தர், பி எஸ் சசிரேகா பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 6:35. இனி கேட்கலாம்.
1: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 6 புதன்கிழமை. இப்போது RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரு
2: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
1: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று வேளாண்மை செய்தி சுருள். 3 கண்கள் கொண்ட இயற்கை வழங்கிய கற்பகத்தரு தென்னை, இளநீரை உறிஞ்சி குடித்தால் சுவை இனிக்கும். தூக்கி எறிந்த மட்டை நாராகும், கயிறாகும், சிறுநீர் கோளாறு தீர்க்கும் மருந்தாகும். இப்படி பலன்களை அள்ளித்தரக்கூடியதுதான் தென்னை மரம். ஆனால் ஆண்டு முழுதும் பலன் தந்தாலும் தென்னையினை சாகுபடி செய்யும் விவசாயிகள் சந்திக்கும் சவால்கள் ஏராளம். அவற்றில் முக்கியமானது தென்னை மரங்களையே அழிக்கக்கூடிய பூச்சிகள்தான் பெரும் சவால். தென்னை சாகுபடியில் மகசூல் இழப்பை தவிர்த்திடும் வகையில் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் பாதுகாப்பு இயக்குநரக இயக்குநர் முனைவர் மு சாந்தி அவர்கள் உயிரியல் காரணிகள் மூலம் தென்னை சுருள் வெள்ளை பூச்சியினை மேலாண்மை செய்வது குறித்து எடுத்துரைக்கிறார்.
4: தென்னையை பொறுத்த வரைக்கும் சுருள் வெள்ளை அப்படிங்கிற ஒரு ஈ சென்ட்ரல் அமெரிக்காலேருந்து 2016 வருடங்கள் நம்ம பொள்ளாச்சியில முதல்ல தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பதிவு செஞ்சோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமும் பரவிட்டு இந்த நாள் நமக்கு இந்த மரத்தினுடைய வெளிச்சேர்க்கை பாதிக்கப்படுது. இதோட சார உறிஞ்சி இந்த பூச்சிகள் சாப்பிட்றதுனால அந்த பயிர்களுடைய மகசூல் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கையாவே ஒட்டுண்ணிகள் மற்றும் இறைவிழிங்குகள் நமக்கு இருக்குது. அது போக மஞ்சள் ஒட்டும் பொறி அப்படிங்கிற பொறிகள், அதாவது 5x1.5 அப்படிங்கிற அகலத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் தாள மரத்துக்களை இடையில கட்டுறதோ இல்ல மரத்தண்டுகளை சுத்தி கட்டியோ அது மேல ஒட்டக்கூடிய தன்மையுள்ள பொருட்கள், அதாவது பிசு பிசுப்பா இருக்கக்கூடிய பொருட்கள், விளக்கெண்ணெய் மாதிரி பொருட்களை தடவி வைக்கிறது மூலமா இந்த பூச்சிகள் கவர்ந்தெழுக்கப்பட்டு அதுல ஒட்டுறதுனால நம்ம பூச்சியோட நடமாட்டத்தை கண்காணிக்கலாம், ஒண்ணு இது மூலமா கட்டுப்படுத்தவும் செய்யலாம். பூச்சியோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு, நமக்கு தண்ணி வசதி இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த இலைகள் மேல நம்ம பீச்சி அடிக்கிறது மூலமா

0: பூச்சிகளை நம்ம அந்த மரத்திலிருந்து தாக்குதலை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது போக என்கார்ஷியா அப்படிங்கிற ஒட்டுண்ணி நம்ம வயல்லயே இருக்கும், இயற்கையாவே வரக்கூடிய ஒரு எதிரி. இதோட எண்ணிக்கையை பெருக்கிறதுக்காக வாழை இல்லைன்னா கல்வாழை இல்லைன்னா சீத்தாமரம் ஒரு ஏக்கருக்கு 20 அப்படிங்கிற எண்ணிக்கையில வயல்ல அங்காங்க நம்ம நடுறது மூலமா இந்த என்கார்ஷியா அப்படிங்கிற ஒட்டுணியோட எண்ணிக்கையை வயல்லயே நம்ம அதிகரிக்க செஞ்சு வெள்ள ஈய தாக்கி கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது போக இயற்கையா கட்டுப்படுத்துறதுக்கு நாங்க கண்டுபிடிச்சது கிரைசோபர்லா இறை ஒழுங்கி கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒரு ஹெக்டேருக்கு 1000 அப்படிங்கிற எண்ணிக்கையில விடுறது மூலமா இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். ஒரு முறை விட்டுட்டு திரும்ப ஒரு 25-30 நாள் கழிச்சு திரும்பவும் விடுறது மூலமா இதோட எண்ணிக்கையை பெருக்க முடியும். விவசாயிகளுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. பரவலா எல்லா பக்கமும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தமிழ்நாடுல 4 பாகத்திலுமே இந்த இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈச்சங்கோட்டை எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இது போக தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஆழியார் நகர், அங்க நமக்கு திருப்பதி சாரத்துல கன்னியாகுமரியிலையும், பையூர்ல தோட்டக்கலை கல்லூரியிலையுமே இந்த இறை விழுங்கிய உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு லேப் ஏற்பாடு பண்ணிருக்கோம். இப்ப இங்க எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துல இது சிறப்பா செயல்பட்டு ஒரு நாளைக்கு நமக்கு 50,000 அளவுக்கு இந்த இறை விழுங்கியோட முட்டை பருவம் நமக்கு கிடைக்குது. வயல்ல விடுறது முட்டை பருவத்தை தான் விடணும். இங்க முட்டை பருவம் ஒரு 1000 முட்டை அப்படிங்கறது ஒரு ஹெக்டேருக்கு நம்ம பரிந்துரைக்கிறோம். அது ஒரு 450 ரூபாய் அப்படிங்கிற விலையில இங்க கிடைக்குது. இப்ப இந்த பகுதியில் இருக்க அனைத்து தென்னை விவசாயிகளும் இங்கிருந்து பெற்று வயல்ல விட்டு இந்த வெள்ளை ஈயிலிருந்து நம்மளுடைய தென்னந்தோப்புகளை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது மட்டும் இல்ல, சாறு உறிஞ்சும் பூச்சிகளாகிய அசுவினி வெள்ளை ஈ இது மற்றும் அந்தி பூச்சிகளுடைய முட்டையுமே சாப்பிடக்கூடிய தன்மை உள்ளது. அதனால நம்ம காய்கறி பயிரிலேயோ இல்ல மற்ற பயிர்களில் வரக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு கூட இந்த இறை விழுங்கிகளை நம்ம பயன்படுத்தலாம். அதனால இந்த இறை விழுங்கி எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது இல்ல, நம்ம பகுதியில் உள்ள விவசாயிகள் இங்க கிடைக்கக்கூடியதை கண்டிப்பாக உபயோகப்படுத்தி பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்.
1: குறைந்த செலவில் அதே சமயம் இயற்கை முறையில் தென்னை சுருள் வெள்ளை பூச்சியினை கட்டுப்படுத்துவதால் சுற்றுச்சூழலும் பாதிக்காமல் இருக்கும், விவசாயிகளுக்கும் நிறைந்த லாபம் கிடைக்கும் என்பதை எடுத்துரைத்தார் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் பாதுகாப்பு இயக்குநரக இயக்குனர் முனைவர் மு சாந்தி அவர்கள். ஒட்டுண்ணிகள் இறை விழுங்கிகள் தேவைப்படும் விவசாயிகள் 9442562567 என் மீண்டும் 9442562567 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை வேளாண்மை செய்தி சுருள் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: மாடுகளுக்கு RGS காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. RGS காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும், மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
3: ஆரோக்கியமான மாடுகளுக்கு RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து
5: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 22 தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தமிழக கடலோர பகுதிகளில் லேசான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. பகல் நேர வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் உள் தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் ஆடிப்பட்டத்துக்கு ஏற்ப நிலம் தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ளலாம், விதைப்பு பணிகளை மேற்கொள்ளலாம். அடுத்ததாக தற்போது நிகழும் எல்னினோ காலநிலை தாக்கத்தால விளைச்சல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எல்னினோ பாதிப்பு தமிழ்நாட்டில் 26 மாவட்டங்கள்ல ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த எல்னினோ பாதிப்பு மூலமாக ஏற்படக்கூடிய விளைச்சல் இழப்பை தவிர்ப்பதற்கு விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். திருச்சி மாவட்டத்தில் காரிஃப் பருவத்தில் சாகுபடி செய்யக்கூடிய குறுவை நெல், சோளம், நிலக்கடலை, பருத்தி பயிர்களுக்கு பாரத பிரதமருடைய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழே பயிர் காப்பீடு செய்து கொள்ள முடியும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தையில சந்தைப்படுத்தணும், அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். ஆண்டிமடம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நிலக்கடலை காய் ஏலம் நடந்துச்சு. முதல் தர நிலக்கடலை

0: ஒரு குவிண்டால் 12,261 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும்.
1: நிகழ்ச்சியில் இனி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வம்பன் 8 உளுந்து ரகம் சான்று நிலை விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்கு தயாராக உள்ளது. தேவைப்படும் விவசாயிகள் அலுவலக வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நேரிலோ அல்லது பார்சலிலோ பெற்றுக்கொள்ளலாம். 1 கிலோ விதையின் விலை 120 ரூபாய். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 296-2854 மற்றொரு எண் 97-1561-76796. தொலைபேசி எண்கள் மீண்டும் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 296-2854 மற்றொரு எண் 97-1561-76796. இவ்வாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் சம்பாவில் என்ன செய்யலாம்? காரைக்கால் இயற்கை வழி வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கர் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சி உங்களுக்காகவே, கேட்டு பயன் பெறுங்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். கோவையில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்ல இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின்போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் வீட்டிற்கு வெளியே திரு ராகுல்காந்தியும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தியதாக கூறியுள்ளார். மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளை மதிக்காமல் அவர்கள் நடந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்துவதற்கு அரசு தயாராக உள்ளது என்பதை தெரிவித்த பின்னரும் ஜனநாயக முறையில் விவாதம் நடத்துவதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சினையை அரசியலாக்கி வருகிறது என்று திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீனும் குறை கூறியுள்ளார். இதனிடையே புதுதில்லியில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் கடந்த May 10 முதல் இதுவரை போதைப்பொருள் தொடர்பாக 2,890 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 3,845 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறினார்.

0: 3,500 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்கால தலைமுறையினரை ஆரோக்கியமானவர்களாக உருவாக்க அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் குறிப்பிட்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உடுமலையில் உள்ள திருமூர்த்தி அணை பகுதியில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அணைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். திருமூர்த்தி அணையிலிருந்து பெறப்படும் தண்ணீர் மூலம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 380,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதாகவும் திரு அருண்ராஜ் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக ஆவின் பால் விநியோகம் குறைந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையை ஆவின் நிறுவனம் குறைவாக வழங்குவதே இந்த தட்டுப்பாடுகளுக்கு காரணம் என்றும், அதனை உயர்த்தி வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தணி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி கோவில் நில மோசடி தொடர்பான வழக்கில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை 3 நாட்கள் அரசு விழாவாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆண்டுதோறும் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை 3 நாட்கள் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக ஒகேனக்கல்லில் நடைபெற உள்ளது. இதற்கான பல்வேறு முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இந்த 3 நாட்களும் அரசின் பல்வேறு துறைகளை விளக்கும் வகையில் பல்துறை பணிவிளக்க கண்காட்சிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழாவில் சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதியில் ஒரு வளிமண்டல தாழ்வு பாதை நிலவுவதால் வட தமிழகம் மற்றும் உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. உள் தமிழகம் வட கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே தென்காசி மாவட்டத்தில் எல்நினோ தாக்கத்தால் வறட்சியான சூழல் நிலவுவதால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள மாவட்டமாகும். இங்கு அடவிண்டினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட 5 அணைகள் கொண்ட மாவட்டம் என்பதால் விவசாயம் பிரதான தொழிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ள எல்நிலோ காரணமாக வெப்ப அலை என்பது மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக 1,000,000 ஏக்கர் விளைநிலங்கள் தரிசாக கிடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ராமநதி அணை மற்றும் கடனா நதி அணைகளிலிருந்து கார்பருவ சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக விவசாயிகள் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து

இருவரி செய்திகள். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கியை அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார்.

0: திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரண்டு நாள் பயணமாக இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 1,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று வழங்கினார். தேனி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் வைத்தியநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் குறைந்த விலையில் தங்கம் வழங்குவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை மாநகர காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 55,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4,50,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15 முதல் 30 வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித் சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட இயக்குநர் சித்தாமூர் விஜயராகவலு ஸ்ரீதர கிருஷ்ணன் என்ற சி வி ஸ்ரீதர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1933. 1954 வசனகர்த்தாவாக திரையுலகில் நுழைந்து 1959 முதல் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கி 30 மேல் திரையுலகில் ஆதிக்கம் செலுத்திய புதுமை இயக்குநர் சி வி ஸ்ரீதர் பாரதிதாசனாரின் மாணவரும் தலைசிறந்த தமிழ் கவிஞர்களில் ஒருவருமான வாணிதாசனின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1915. புதுச்சேரியில் பிறந்த இவரின் இயற்பெயர் ரங்கசாமி. தமிழார்வத்தால் கவிதை எழுத தொடங்கிய இவரின் தொடுவானம், பாட்டரங்க பாடல்கள், வாணிதாசன் கவிதை தொகுப்புகள் ஆகியவை மிகவும் பிரபலமானவை. முதல் பெண் மருத்துவரும் சமூக போராளியும் தமிழ் ஆர்வலருமான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1968. இவரின் அவ்வை இல்லம் ஆதரவற்ற குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக உருவானது. 1956 மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. இந்திய மூவர்ணக்குடி அதிகாரப்பூர்வமாக ஏற்கப்பட்ட நாள் இன்று. சுதந்திரமடைவதற்கு முன்னரே பிங்களி வெங்கையா என்ற மாணவர் சிவப்பு பச்சை சேர்ந்த இருவர்ணக்கொடியை மகாத்மாவிடம் அளித்தார். காந்தியடிகள் பிரபலப்படுத்திய கைராட்டையை நடுவில் வரைந்தால் சிறப்பாக இருக்கும் என்றார் லாலா ஹன்ஸ்ராஜ் சோந்தி. 1947 வருடம் ஜூலை மாதம் 22 இந்த மாற்றங்களோடு மூவர்ணக்கொடி இந்திய தேசிய கொடியாக அதிகாரப்பூர்வமாக ஏற்கப்பட்டது. மகாராஷ்டிர மாநிலத்தின் துணை முதல்வராக பதவி வகித்த தேவேந்திர கங்காதர ஃபட்னவிஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1970. 1997 நாக்பூரின் மேயரானார். 1999 நாக்பூரின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஹிந்தி திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் சந்த் மதூர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1923. 1945 பெஹலி நசர் திரைப்படத்தில் ராஜ்கபூருக்கு முதல் பாடலை பாடி புகழ் பெற்றார். 4 பிலிம்பேர் விருதுகளோடு 1976 கபி கபி திரைப்பட பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதினை பெற்றுள்ளார். வேங்கடம் முதல் குமரி வரை வாழ்கின்ற தமிழ் மக்களும் வேங்கடத்துக்கு அப்பாலுள்ள தமிழர்களும் பாராட்டிய பெருமகனார் பாஸ்கர தொண்டைமான் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1900

1994 TKC என்ற கலைக்கடலிலிருந்து தோன்றிய இந்த கார்மேகம் தமிழை பொழிந்தது, கலையை வளர்த்தது, பண்பாட்டை பயிராக்கியது. தான் சென்ற இடங்களிலெல்லாம் தமிழன்னைக்கும் கலையன்னைக்கும் சேவை செய்தது. சிறந்த குணச்சித்திர நடிகர் TS பாலையா நினைவு தினம் இன்று. ஆண்டு 1972 எல்லிசார் டங்கன் TS பாலையாவை நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் பாலையா என்று புகழ்ந்துள்ளார். எழுத்தாளர் கோவை ஞானி நினைவு தினம் இன்று. ஆண்டு 2020 பழமையுடன் புதுமையையும் போற்றுபவர், நண்பர்களை விட்டுக் கொடுக்காத வியத்தகு மனிதர். பார்வை திறன் படிப்படியே குறைந்து வந்த நிலையிலும் எழுதுவதை மட்டும் நிறுத்தவில்லை. நானும் கடவுளும் 40 ஆண்டு காலமும், மார்க்சிய அழகியல் போன்ற 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். புதுமைப்பித்தன் விருது, பரிதிமார் கலைஞர் விருது போன்றவைகளை தமிழ் பணிக்காக பெற்றவர் எழுத்தாளர் கோவை ஞானி. சிறந்த பத்திரிகையாளரும், இந்திய விடுதலை போராட்டத்தை ஆதரித்து தனது பத்திரிகைகளில் தலையங்கங்கள், கட்டுரைகள் எழுதிய நாரணதுரை கண்ணன் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1996 புதுப்பெண், உயிரோவியம், தாசிரமணி, நடுத்தரு நாராயணன் ஆகியவை இவரின் பிரபலமான புதினங்கள். 130க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதிய நாரணதுரை கண்ணன் வாழ்க்கை கலைஞர் என மு வரதராசனாரால் பாராட்டப்பட்டவர். திரைப்பட தயாரிப்பாளர் AS இப்ராஹிம் ராவுத்தர் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2015 நடிகர் விஜயகாந்தை திரைத்துறையில் அறிமுகப்படுத்தியவர். உழவன் மகன், கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை போன்ற 28 படங்களை தயாரித்துள்ளார் AS இப்ராஹிம் ராவுத்தர்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சூரியனை நோக்கி நடந்தால் நிழல் பின்னால் வரும். நிழலை பிடிக்க ஓடினால் அது எப்போதும் விலகியே போகும். சரியான இலக்கை நோக்கி பயணித்தால் வெற்றி தானாகவே பின்தொடரும் என்ற இனிய சிந்தனையோடு திருச்செஃபம் ரெயின்போ 102.1 மலர்கிறது காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ஜா சலேத் அவர்கள்.
3: நம்ம வீட்டுல அக்ரிணை நிறைய இருக்கு. பூனை வளர்ப்போம், நாய் வளர்ப்போம், ஆடு மாடு கோழிகள் வளர்ப்போம். இந்த அக்ரிணைகள் தன்னுடைய தலைமுறையை பெருக்குகிற போது எப்படி இருக்கின்றன? நமது வீட்டில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய தலைமுறையை உருவாக்குகிற போது எவ்வாறு இருக்கிறோம்? இந்த ஒரு வினாவோடு இன்னைக்கு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அக்ரிணை ஒவ்வொன்றும் தம் வாழ்க்கையை தொடங்குகிறது. மனிதர் வாழ்க்கையை தொடர்கிறோம். வாழ்க்கையை தொடங்குறதுக்கும் வாழ்க்கையை தொடர்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மனிதர்கள் வாழ்க்கையை தொடர்வதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு வரலாறு இலக்கியம் என்கிற முந்தைய தலைமுறையினுடைய பதிவு இலக்கியங்களாக நூல்களாக பதிவுகளாக கைகளில் இருக்கிறது. இதுக்கு நம்முடைய இலக்கியத்தில் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என தமிழ் இனத்தை நாம் சொல்லுவதற்கான உயர்வை நமக்கு தந்துள்ள வடவேங்கடம் தென்குமரி ஆகிடை தமிழ்கூறும் நல்லுலகத்து என சிறப்பு பாயிரத்தோடு தொடங்குகிற தொல்காப்பியரின் தொல்காப்பியம், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என செயலினை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பது உட்பட 1330 வாழ்க்கை தத்துவங்களை பொதிந்து வைத்துள்ள திருவள்ளுவரின் திருக்குறள், ஒருவன் முயற்சி ஏதும் செய்து பொருள் ஈட்டாமல் முந்தைய தலைமுறை சேர்த்து வைத்துள்ள சொத்தை சிறுக சிறுக அழித்து வாழ்வான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்வு சீரழிவாகும் என சொல்லுகிற தேடாத அழிக்கின் பாடாய்

0: செய்யும் என்பது போன்ற வாழ்க்கை வழிமுறைகளை நெறியாக்கி தந்த ஔவையார் அருளிய குன்றைவேந்தன், புகழ், கல்வி, வழி, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்லூல், நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் என 16 பேறுகளை வரையறுத்த வீரமாமுனிவரின் சதுரகராதி. சரித்திர தேர்ச்சிகொள், சாவதற்கு அஞ்சேல், சிதையா நெஞ்சுகொள், சீறுவோர் சீறு, சுமையனுக்கு இழைத்திடேல், சூரரை போற்று, செய்வது துணிந்து செய், சேர்க்கை எளியேல், சைகையில் பொருளுணர், சொல்வது தெளிந்து சொல், சோதிரம்தன இகல், சௌரியம் தவறேல் என வேங்கைக்குரிய வேட்கையோடும் வேளத்திற்குரிய முரட்சியோடும் புதிய தமிழோடு பிறந்து புது கவிதையில் சிறந்து புரட்சி எண்ணங்களோடு புரண்டு தம் கவித்திறத்தால் காலமெல்லாம் இரவாப்புகளோடு நிற்கிற முண்டாசு கவிஞன் பாரதியின் கவிதைகள், அறிவை விரிவிசை அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்து கொள், உன்னை சங்கமமாக்கு, மாநில சமுத்திரம் நான் என்று கூவு என புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அள்ளி எறிந்த நெருப்பு கவிதைகள், எழுதியதெல்லாம் மொழிபெயர்ப்புதான். இளைஞர் விழிகளில் எரியும் சுடர்களையும் போராடுவோரின் நெற்றிச் சுழிப்பையும் இதுவரை கவிதையென்று மொழிபெயர்த்து தந்திருக்கிறேன் என நெருப்பு கக்கும் பாவலர் இன்குலாப்பின் கவிதைகள், என் வீட்டு வாசலில் ஒரு பூம்பு மாட்டுக்காரன், அவன் சொல்வதற்கெல்லாம் அந்த மாடு தலையாட்டிக் கொண்டே இருக்கிறது மனிதனைப் போல என ஆலாபனை சொல்லும் கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் கவிதைகள், நொறுக்குவான் பண்ணையாரை எல்லா கோபங்களோடும் சுடுகாட்டில் என கோபம் கொப்பளிக்கும் பாவலர் அறிவுமதியின் கவிதைகள். இப்படி வரலாறாகவும் இலக்கியமாகவும் நமது மொழியின் படைப்புகள், அறிவுரைகள், அறச்சினங்கள், பதிவுகள் நமக்கு கிடைத்திருப்பது ஒரு பெரும் பேறு. அதனால்தான் மீண்டும் அழுத்தமாக சொல்லுகிறேன், அக்ரிணை தன் வாழ்க்கையை தொடங்குகிறது. மனிதர்களாகிய நாம் முந்தைய தலைமுறையிலிருந்து வாழ்க்கையை தொடர்கிறோம்.
1: தமிழமுதம் வழங்கியவர் முனைவர் ஜாசாலேத் அவர்கள்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: திருச்சி பெரிய கடை வீதி ரெங்காஸ் தங்க மாளிகை பாத்திரக்கடல் வழங்கும் ஆலய உலாவில்

58 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருத்தலம். பிரம்மாவுக்கு பேரழகனாக காட்சி தந்த அன்பில் சுந்தரராஜ பெருமாள் காணும் ஜேஷ்டாபிஷேக பெருவிழாவின் நேரலை.

0: சரணடையுமே.
1: நாளை காலை 10 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்
2: ரங்காஸ் தங்க மாளிகை மற்றும் பாத்திரக்கடல் மலைவாசல் எதிரில் மற்றும் NSP ரோட் திருச்சி.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாசிடோனாவின் கோப்ஜி நகரில் இரு நாடுகளின் வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் நீண்டகால பங்களிப்பு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புக்கு அப்பாற்பட்டு பொருளாதார உறவுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். அந்நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவு மேலும் வலுப்படுவதற்கு அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய வர்த்தக அளவு அடுத்த 10 ஆண்டுகளில் இரு மடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். டிஜிட்டல் கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு, மருந்து மற்றும் சுகாதார துறைகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் வடக்கு மாசிடோனியா வர்த்தக பிரதிநிதிகளை திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் வடக்கு மாசிடோனியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இதற்கிடையே குடியரசுத் தலைவரின் இந்த பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஜார்ஜ், வடக்கு மாசிடோனியாவுடனான இருதரப்பு உறவில் புதிய அத்தியாயம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா சென்றுள்ள அவர், ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தியா ஆசியான் இடையேயான நல்லுறவுகள் தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் நீடிக்கும் என்றும் தாம் தெரிவித்ததாக சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். தமது இந்த பயணத்தின்போது ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்களையும் சந்தித்து பேச உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இடையே ஆழமான ஒத்துழைப்பை

0: ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. சுகாதார பாதுகாப்பு, டிஜிட்டல் முறையிலான சுகாதாரம், தொற்று நோய்களுக்கான ஆயத்த நிலை மற்றும் தரமான சுகாதார வசதிகளை சமமான வகையில் பெறுவது உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு சுகாதாரத்துறை தொடர்பான விஷயங்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களில் காவிரியில் கர்நாடக அரசு விடுவிக்க வேண்டிய தண்ணீர் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் தென்மேற்கு பருவமழையும் குறைந்த அளவே பெய்துள்ள சூழலிலும் நடைபெறும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு ராகுல்காந்தியின் செயல்பாடு முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். பிரதமர் என்பவர் ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, 140 கோடி மக்களுக்குமானவர் என்று தெரிவித்துள்ள திரு நிதின் நபின், ராகுல்காந்தி நடந்து கொண்ட விதம் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் நேற்றைய தினம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்பதுடன் கருப்பு தினமாக அமைந்துவிட்டதாகவும் திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். வெள்ளத்தால் மிகவும் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மனிதாபிமான உதவிகளை வழங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக உணவுப் பொருட்கள், கூடாரங்கள், மருத்துவப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை அனுப்பி வைத்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நூரிஸ்தான் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஆப்கானிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடம் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான இந்த தருணத்தில் ஆப்கானிஸ்தான் மக்களுடன் இந்தியா துணை நிற்கும் என்றும் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு மாகாணமான நூரிஸ்தானில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. 100 மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நேற்று வேளாண்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை குறைவால் ஏற்பட்டுள்ள சூழலை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாநில அரசுகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயலாற்றுவதுடன் விவசாயிகளுக்கு உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கரீஃப் பருவ விதைப்புக்கு சாதகமான சூழல் ஏற்படும் வகையில் தென்மேற்கு பருவமழை பெய்திருப்பதாகவும், 658 லட்சம் ஹெக்டேரில் இதுவரை விதைப்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அணைகளில் உள்ள தண்ணீர் தட்டுப்பாடு, வேளாண் துறைக்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஈரான் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் மீதான தொடர் தாக்குதல்கள் குறித்த காணொலியை அமெரிக்க ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ளது. யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கி அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக புதிய ராணுவ

0: தளபதியாக மெக்காலியோ டிராபாட்டியை நியமித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, யுக்ரைன் ராணுவ நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கிலும் ரஷ்யாவின் அழுத்தத்தை கருத்தில் கொண்டு அமைதியை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி அல்வி ஃபர்ஹானை எதிர்கொள்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரணாய், மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாக் முதல் சுற்றில் தோல்வியடைந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெற உள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித், சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல். இது காலை மலர்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணி வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா.
1: மனிதனுக்குள் ஏற்கனவே புதைந்து கிடக்கிற பூரணத்துவத்தை வெளிப்படுத்துவதுதான் கல்வி. கல்வி எப்படி இருக்கணும்? ஒரு விதைகளை போல மண்ணுல தூவுற மாதிரி இருக்கணுமா? ஆணிகளை அறையப்படுவதை போல இருக்கணுமா? இந்த மாதிரியான கல்வி நமக்கு வேணும். இந்த கல்வி எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். வாங்க பேசுவோம், விவாதிப்போம்.
0: மாணவர்களின் கல்வி வெற்றியை தீர்மானிப்பது கடுமையான முயற்சியா, மன அழுத்தமற்ற பயிற்சியா? கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள் பங்கேற்பில் கேட்டு ரசிக்கலாம். தொலைபேசி எண்கள் 0431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணுடன் 246-102-1 240-102-1 இந்த எண்களில் வரலாம். வாட்ஸ்அப் வழியாக 938-546-102-1 என்ற எண்ணுக்கு உங்களது பதிவுகளை தட்டிவிடுங்க.

இன்று மாலை திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தில் மாலை 6:30 முதல் 7:30 வரை இலக்கிய சிதறல்கள் என்ற தலைப்பில் பொறிஞர் ஆறு இளங்கோவன் ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை அணியாப்பூர் கிராமம் வீரமலைப்பாளையத்தில் உள்ள துப்பாக்கி சுடும் இடத்தில் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை காலை 7:30 முதல் மாலை 5:30 வரையும் மாலை 7 முதல் இரவு 10 வரையும் 27வது பெட்டாலியன் இந்தோ திபெத் எல்லை காவல்படை ஆழப்புழா கேரளா பயிற்சியாளர்களால் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற இருப்பதால் பயிற்சி தளத்தில் மேஜ்

0: பயணிகளுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். அரசு தோட்டக்கலை பண்ணையில் விவசாயிகள் பொதுமக்களுக்காக குறைந்த விலையில் மா, கொய்யா, தென்னை, விருச்சிப்பூ ஆகிய பழச்செடிகள் மற்றும் பூச்செடிகளின் நாற்றுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. செடிகள் தேவைப்படும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அரசு தோட்டக்கலை பண்ணை தொரக்குடி நாகமங்கலம் முகவரியில் சென்று பெற்றுக்கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் மூலத்தோப்பு மாவட்ட அரசு இசைப்பள்ளி மற்றும் மணப்பாறை தியாகேசர் ஆலை மேல்நிலைப்பள்ளியில் கலை பயிற்சி வகுப்புகள் வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும் இலவசமாக நடைபெறவுள்ளது. இவ்வகுப்புகளில் சேர ஸ்ரீரங்கம் இசைப்பள்ளியை 94 86 91 73 36 என்ற எண்ணிலும் மணப்பாறை இசைப்பள்ளியை 97 90 67 28 72 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இம்மாதத்திற்கான விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். திருச்சியிலிருந்து 6:15 மணிக்கு புறப்படும் திருச்சி SMVT பெங்களூரு சிறப்பு ரயிலானது வருகிற 28ஆம் தேதி முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. இதேபோல பெங்களூரிலிருந்து புறப்படும் SMVT பெங்களூரு திருச்சி சிறப்பு ரயிலானது 28ஆம் தேதி முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகத்தின் திருச்சி கோட்ட பிரிவு அறிவித்துள்ளது. திருச்சி FM ரெயின்போ 102.1 தொடர்ந்து இணைந்திருங்கள் காலை மலர் நிகழ்ச்சியுடன்.
1: எவ்வளவு அவசரமா கிளம்பினாலும் காலை உணவை எடுத்துக்க மறக்காதீங்க. காலை உணவுதான் இந்த நாள் ஃபுல்லா நமக்கான ஆற்றலை தரதுங்க. கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புங்க, காலை உணவை மறக்காம எடுத்துக்கோங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள். வணக்கம் டாக்டர். துரித உணவுகளை அதிகம் எடுத்துக்கிறத எப்படி தவிர்க்கலாம் டாக்டர்?
2: மார்க்கெட்டிங்ல வந்து இதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குன்றப்போ நம்ம அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்றோம். அது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இது ஹெல்தி நான் ஹெல்தின்லாம் தெரியாது. சோ அவங்களுக்கு அதை சாப்பிட்டு புடிச்சு போயிடுது. வேற எதுவுமே சாப்பிட மாட்டேன், அதை மட்டுமே சாப்பிடுறேன். இப்ப என்ன ஆகும், ஒரு கட்டத்துக்கு மேல அதையாவது சாப்பிடு, அதுல இருந்து வர்ற சத்தாவது உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் விடுற நிலைமைக்கு போயிடுறாங்க. சோ இத ஆரம்பத்திலேயே நம்ம மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆரம்பத்திலேயே வந்து அதோட அவைலபிலிட்டிய கட் பண்ணணும். வீட்டுல வாங்கி வைக்கிறது இல்ல நம்ம அவங்க முன்னாடி அதெல்லாம் சாப்பிடுறது, இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணணும். நம்ம கட் பண்ணாலும் வீட்டுல கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்ல வேற யாராவது இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி வாங்கிடுவாங்க. சோ ஆஸ் அ ஃபேமிலியா நம்ம எல்லார்கிட்டையும் பேசி வச்சு இதெல்லாம் கொடுக்க கூடாது, இதெல்லாம் அந்த குழந்தைக்கு ஆபத்து, இதனால இந்த பிரச்சனை வருதுன்றத பேசி அந்த அவைலபிலிட்டியை ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும், ஏன்னா நம்மளை பார்த்துதான் அவங்க கத்துக்குவாங்க. அடுத்து ஹெல்தி ஃபுட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்க, கூட்டு பொரியல் சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக நம்ம அதை ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துட்டே இல்லாம கூட்டு பொரியலவே நம்ம திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி கொடுக்கணும். ஒரு கட்டத்துல அவங்களுக்கு வந்து பசியின் பேர்ல சாப்பிட்டு தானே ஆகணும். அண்ட் ஒரே பொருளை திருப்பி திருப்பி சாப்பிடும் போது அவங்களுக்கு அந்த டேஸ்டும் பழகி ஓரளவுக்கு அவங்க எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. அது இல்லாம நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் லைக் ரொம்ப நல்லா படிக்கிற புரியிற வயசுல இருக்கிற பிள்ளைங்க அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலா அவங்களுக்கு ப்ராஜெக்டாவே கொடுக்கலாம். ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதுனால ஏதாவது பயன் இருக்கான்னு பார்த்து எனக்கு பார்த்து எழுதிட்டு வா, ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்து எழுதிட்டு வானா. இதை பத்தின சர்ச் அவங்களே பண்ணி அவங்களே எழுதும் போது அதை பத்தின புரிதல் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். என்னதான் புரிதல் இருந்தாலும் அவங்க அந்த பிஹேவியரா மாத்தணும்ன்றது ரொம்ப கஷ்டம். அந்த பிஹேவியரல் சேஞ்சுக்கு அஸ் பேரண்ட்ஸா நம்ம ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி அவங்களுக்கு நம்ம இருக்கணும். அந்த குழந்தையால அதுவா மாத்திக்க முடியாது. சோ நம்ம அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டா பவுண்டரி செட் பண்ணி இல்லைன்னு இதைதான் பண்ணணும் அப்படின்றது நிர்பந்தத்துக்குள்ள உள்ளாக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாறுவாங்க. ஆனா எடுத்தோனையும் அந்த

0: மாற்றம்ன்றது இருக்காது. எடுத்தோடனே என்ன இருக்கும்னா கோபம் இருக்கும், பிடிவாதம் இருக்கும், அடிக்க உதைக்க, அதாவது நீங்க சீப்போ அப்படின்னு குடுக்கற வரைக்கும் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதையும் தாங்கிட்டு நீங்க வெயிட் பண்ணா மட்டும்தான், உங்களோட அந்த இதை விட்டு கொடுக்காம நீங்க இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தைகிட்ட ஒரு பிஹேவியரல் சேஞ்ச ஃபுட்டுல எதிர்பார்க்க முடியும். ஆனா இவ்வளோ பொறுமை எந்த பேரண்ட்கிட்டையும் இல்லை, டைமும் இல்லை, அப்படின்றதுனாலதான் இந்த ஒரு ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிக்கிட்டே போகுது. அகெயின் ஜங்க் ஃபுட் பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம்னா ரெஸ்ட்ரிக்டடா கொண்டு போகலாம். ஸோ ஃபுல்லா அதவே கொடுக்காம வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ரெண்டு நாள், இந்த மாதிரி கொண்டுட்டு போகும்போது அந்த குழந்தைக்கும் வந்து நம்ம கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல மித்த விஷயங்கள்ல பிடிவாதம் பிடிக்கிறதையும் கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜங்க் ஃபுட் அப்படின்னு பார்த்தோம்னா ரேப்பிடா சுகர் ரைஸ் ஆகுது, அதுல நிறைய வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்துருக்காங்கன்றது தான் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அது இல்லாம நம்ம வந்து நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ்ஸ்ன்னு சொல்லியே இப்போ வெளியில போய் சாப்பிட்றதுக்கு நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெளியில போய் சாப்பிட்றது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றப்போ வெளியில போனாலும் இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ்ஸை நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம்.
1: பதின்பருவ வயதுல இருக்க குழந்தைங்க கிட்ட பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கணும்னு நாளைய மருத்துவ நேரத்துல சொல்ல இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷா நந்தினி அவர்கள்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
5: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: பண்பலை 102.1 இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் திருச்சி சாரதாஸ் வழங்கும் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் சம்பாவில் என்ன செய்யலாம்? காரைக்கால் இயற்கை வழி வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கர் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நேர்களே, இன்று இதே ராகம் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடல், அது இடம்பெற்றிருக்கக்கூடிய படம், உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் இது எல்லாத்தையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நேரம் காலை 7:46. இனி தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையின் காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ 1க்கு 20 ரூபாய், கத்தரிக்காய் 70 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 74 ரூபாய், பெரிய வெங்காயம் 42 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌசௌ 36, புடலங்காய் 46, பீர்க்கங்காய் 70, முள்ளங்கி 40, கருணைக்கிழங்கு 90 ரூபாய், சேனைக்கிழங்கு 56 ரூபாய், சேப்பங்கிழங்கு 56, உருளைக்கிழங்கு 30, கேரட் 90 ரூபாய், முட்டைக்கோஸ் 46 ரூபாய், பீட்ரூட் 54 ரூபாய், பச்சை பட்டாணி 80, காலிஃப்ளவர் பூ 1க்கு 45 மற்றும் 50 ரூபாய்க்கும், எலுமிச்சைப்பழம் பழம் 1க்கு 5 ரூபாய்க்கும், கொய்யாப்பழம் கிலோ 1க்கு 130 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 26 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 300 ரூபாய், ஆரஞ்சு 170, மாதுளை 300, திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையின் காய்கனிகளின் விலை நிலவரம். இனி தெரிஞ்சுக்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 24 கேரட் கிராம் 1க்கு 13,220 ரூபாய்க்கும், வெள்ளி கிராம் 1க்கு 240 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பெட்ரோல் 1 லிட்டர் 108.20 ரூபாய்க்கும், டீசல் 1 லிட்டர் 100 ரூபாய்

0: ஐந்து காசுகளுக்கும் விற்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 74.66 அடியாக உள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் காலை மலர் நிகழ்ச்சியில்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருவானைக்காவல் மற்றும் துறையூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த மின் கோட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் காலை 9:45 முதல் மாலை 4 மணி வரையும், மணப்பாறை துணை மின்நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் மின் விநியோகம் இருக்காது. காலை மலர் நிகழ்ச்சியின் நிறைவாக இன்றைய வானிலை அறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று மற்றும் நாளை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
7: Everybody, everybody.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில் நேரம் காலை 8 மணி. இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திரா சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இதனை தெரிவித்த அவர், இது தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்ட பின்னரும் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோருவது ஜனநாயக மரபுகளுக்கு முரணானது என்றார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு, நிலையான கட்டமைப்பு உள்ளிட்டவற்றை கருப்பொருளாக கொண்டு இந்த 3 நாள் மாநாடு நடைபெறுகிறது. சுகாதார பாதுகாப்பு, பெருந்தொற்றுக்கான தயார்நிலை, அனைவருக்கும் தரமான சேவைகளை வழங்குதல் ஆகியவற்றில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றுவது குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. தமிழகத்தில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை வரும் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும். பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும், நிதிநிலை அறிக்கை தாக்கல் நேரலையாக ஒலிபரப்பப்படும் எனவும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களுக்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய நிலுவை நீரை விடுவிக்க இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்படவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் அனைத்து பட்டா நிலங்களையும் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். வேளாண் துறை மூலம் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கும் பணி தற்போது நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விவசாய அடையாள எண் பதிவு செய்துள்ள விவசாயிகள் தங்களது பெயரில் உள்ள அனைத்து பட்டா நிலங்களையும் கட்டாயம் இணைத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். பயிர்கடன், உரம் வழங்குதல் உள்ளிட்ட அரசின் வேளாண் சேவைகள் விவசாய அடையாள எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலங்களின் அடிப்படையிலேயே வழங்கப்படுவதால் அனைத்து விவசாயிகளும் தங்களது முழு நில விவரங்களையும் பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் PV சிந்து உன்னதி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இந்தோனேஷியாவின் ஃபர்ஹானை தற்போது எதிர்கொண்டு விளையாடி வருகிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

ரெயின்போ 102.1. அழுகின்ற வினாடிகளும் சிரிக்கின்ற நிமிடங்களும் நம் வாழ்க்கை என்ற காலகடிகாரத்தில் நிரந்தரமாக அமைவதே இல்லை. இன்பம் வந்தால் தலைக்கு ஏற்றாமலும் துன்பம் வந்தால் துவண்டு விடாமலும் முயற்சி செய்து வெற்றி பெறுவோம் என்றவர்களோடு இப்ப நம்ம கேட்க போறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம். சுனர்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களோட புத்தம் புது விருப்ப பாடல்கள் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 938-546-102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேரு, உங்களோட ஊர் பேரு, உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் வாட்ஸ்அப் வழியாக அனுப்பி வைங்க. முதல் மெசேஜ் யார் அனுப்பியிருக்காங்க? திருச்சி காட்டூர்லேருந்து சுரேஷ், ராஜா, கமலக்கண்ணன், ஆர்த்தி இவங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. சிங்கிச்சாங்க கேளுங்க.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: 8:10 திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டிருக்கோம். இதய ராகம் சொன்னீர்களே. இந்த நிகழ்ச்சியில உங்களோட புத்தம் புது விருப்ப பாடல்கள் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் எடுத்து 938-546-101 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேரு, உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் எல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க. அந்த மாதிரி அடுத்த மெசேஜ் யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, அனந்தபுரத்துலேருந்து கீதா, மாதேஷ், தன்வர், சூரியலதா, ரித்யா இவங்க எல்லாரும் சூப்பரான பாட்டு கேட்டிருக்காங்க. இட்லி கடை படத்துலேருந்து உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு FM Rainbow 102.1 இன் இதே ராகம்.

0: employer demand as well. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. President Roddy Murmu calls for significant expansion of economic engagement between India and North Macedonia, urges businesses from both countries to move beyond trade and build long-term partnerships. India to host three-day meeting of BRICS health ministers in Chandigarh beginning today. Indian Navy to commission indigenous anti-submarine warfare shallow watercraft INS Malwan at Karwar in Karnataka today. Uttar Pradesh Cabinet approves scheme to provide free scooty to meritorious female students of the state. India reaffirms its commitment to rule-based multilateral trading system at WTO Trade Policy Review in Geneva. And PV Sindhu to take on compatriot Unnati Huda in China Open Badminton Tournament today. And with that, we end the morning news. Have a nice day.
2: நாம் கேட்டிருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களமங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசுப் பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. July 17 முதல் August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். APN Silks and Readymades, அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

8:33 ஆச்சுங்க, நாம கேட்டுருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் இதயராகம். ஸோ நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களோட புத்தம் புது விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் வாட்ஸ்அப் நம்பரான 9385464201 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேர், உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க. அந்த மாதிரி டைப் பண்ணி அனுப்பியிருக்கிற அடுத்த நேர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாமா? கும்பகோணம் பட்டாளம் ரமே.

0: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர்.

0: ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: 8:40 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இருக்கும். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இதயராகும் நிகழ்ச்சியோட அடுத்த மெசேஜ் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? தேனி பன்னபுரம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன் அனுப்பியிருக்காங்க. அதே போல கலிங்கப்பட்டி காயத்ரி, இவங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. என்னோட பாட்டும் வரணும்பா இதே ராகத்தில் அப்படின்னா 938-546-1021 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஒரு பேர், உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் அனுப்பி வைங்க. இப்போ ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: 8:46 ஆச்சுங்க. நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இதயராகம். ஸோ நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களோட புத்தம் புது விருப்ப பாடல் இடம்பெறணும்னா 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேர், உங்களுக்கு பிடிச்ச அந்த புத்தம் புது பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் டைப் பண்ணி வாட்ஸ்அப் வழி அனுப்பி வைங்க. அந்த மாதிரி அனுப்பியிருக்கிற அடுத்த நேர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, பெரம்பலூர் ராபின்சன், ரூபா, ரித்தின், ரெனிட்டா, ஜோசப், சசி, ஜூலி, பாக்யராஜ், தமிழ், யூஜன், இவங்க எல்லாரும் அனுப்பியிருக்காங்க. அதே போல ஸ்ரீரங்கத்திலிருந்து ஹரிகிருஷ்ணன், ரம்யா, பாலாஜி, மாதேஸ்வரன், திலகவதி, இவங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருப்போம். இது FM ரெயின்போ 102.1 இதயராகும்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: ஒரு வயசான பெரியவர் தன்னுடைய 9 வயசு மகனை அழைச்சார். மகனே, உனக்காக இந்த உலக பொருள்கள் எதையும் நான் விட்டுட்டு போகலை. ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோட அப்பா அவருடைய கடைசி காலத்தில் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன செய்தி. வாழ்க்கையில் அது எனக்கு ரொம்ப உபயோகப்பட்ட ஒரு கருத்து. எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்த ஒரு பொக்கிஷம் அது. அதை இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன். இப்போ உனக்கு இது புரியாது, ஏன்னா இன்னும் நீ பெரிய மனுஷன் ஆகலை. ஆனாலும் இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்கறத நீ பத்திரமாக வச்சிரு, பிற்காலத்தில் அது உனக்கு உபயோகப்படும். இது ஒரு திறவுகோல் மாதிரி, பெரிய பெரிய பொக்கிஷங்களின் கதவுகளை இது திறந்து விடும் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொன்னார். மகனுக்கு அந்த விஷயம் அப்போ புரியல. ஆனாலும் பிற்காலத்தில் அதுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுதான். சரி, அப்பா சொன்ன அப்பேற்பட்ட செய்தி என்ன? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எளிமையான ஒரு கருத்து தான். அவர் என்ன கருத்து சொன்னார்னா, மகனே, யாராவது உன்னை வந்து மனம் நோகும்படி செஞ்சுட்டா அதை பற்றி 24 மணி நேரத்துக்கு தியானம் பண்ண போகிறதாகவும் அதுக்கு பிறகு பதில் சொல்கிறதாகவும் சொல்லிவிடு, அவ்வளவுதான் அப்படின்னாராம். அதாவது யாராவது நம்மளை திட்டுனா உடனடியாக பதில் சொல்லக்கூடாது, இரு இதை பற்றி யோசிக்கிறேன், இதுக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விடணும், அவ்வளவுதான். இதுதான் அந்த அப்பா சொன்ன கருத்து. சின்ன வயசில் இது என்ன பேர்பட்ட ஒரு பெரிய ரகசியமா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் தோணும். அந்த பையனுக்கும் அப்படி தான் தோணிச்சான். ஆனால் அப்பா சொன்ன அந்த கடைசி வாசகம் அது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே மனசில் பதிய வச்சுருந்தார். அந்த இளைஞர் வந்து ஒரு பெரியவரானார் ஒரு காலத்தில். அவரை ஒருத்தர் ஒரு கட்டத்தில் அவமானப்படுத்தி விட்டாராம். உடனே அவர் சொன்னார், ஐயா, இதை பற்றி நான் 24 மணி நேரம் தியானிக்கணும், அப்படித்தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அவர் இப்போ இல்லை, அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் தயவு பண்ணி மன்னிச்சுங்க, 24 மணி நேரம் பொறுத்து திரும்பி வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னாராம். அவர் தியானம் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு சின்ன தெளிவு ஏற்பட்டு போச்சான். அதாவது சில நேரங்களில் அவமதிப்பு கூட சரிதான்னு கூட அவருக்கு தோணிச்சான். அதாவது அவன் அப்படி பேசினதில் ஒன்றும் தப்பு இல்லையே, நாமளும் அப்படி தானே நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மறுநாள் அந்த ஆளுகிட்ட போனார். ஐயா, நன்றி, நீங்கள் சொன்னது சரிதான், அது ஒரு அவமதிப்பு இல்லை, உண்மையான பேச்சு தான். நீங்கள் என்ன முட்டாள்னு சொன்னீங்க, யோசிச்சு பார்க்குறப்போ அது சரிதான்னு எனக்கும் தோணுது, நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னாராம். சில சமயம் இது மாதிரி யோசிக்கிறப்போ அந்த அவமதிப்பே ஒரு பொய் அப்படின்னு புரியும். அதுவே பொய்யுங்கிறப்போ அதுக்காக நாம் எதுக்கு மனம் புண்படணும் அப்படின்னு நினைப்பார். அது மட்டும் இல்லை, அது ஒரு பொய்யன்னு சொல்கிறதுக்கு கூட அந்த ஆளுகிட்ட போக மாட்டார். பொய்யன்னா அது பொய் தானே, அதுக்காக ஏன் கவலை பண்ணணும்? கவனிக்கிறது மூலமாகவும் தியானிக்கிறது மூலமாகவும் மெல்ல மெல்ல அவர் வந்து மற்றவர்களின் செயல்களை விடவும் தன்னுடைய எதிர்வினைகளின் மீது தான் அளவு கடந்த விழிப்புணர்வு கொண்டவராக மாறினார் அப்படிங்கிறார் ஒரு பெரிய ஞானி. தியானம்ங்கிறது ஒரு எளிமையான புரிந்து கொள்ளல் மட்டும்தாங்கிறார் அவர். மௌனமாக உட்கார்ந்துருக்கிறது இல்லை தியானம், மந்திரத்தை ஓதிக்கொண்டிருப்பதில் தியானம், மனதின் நுண்ணிய வேலைத்தனங்களை புரிந்து கொள்வது தான் தியானம் அப்படிங்கிறார். அப்படி புரிஞ்சுக்கிறப்போ நமக்குள்ளே ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிறகுது. அது மனசிலிருந்து பிறக்கிறதில்ல, ஆன்மாவிலிருந்து பேரறிவிலிருந்து பிறக்குது. இதுதான் பெரியவர்கள்

சொல்லியிருக்கிற முக்கிய கருத்து. இந்த காலத்துலேயும் ஒரு அப்பா இருந்தார், கடைசி காலத்தில் மகனை கூப்பிட்டார், மகனே உனக்காக நான் விட்டுட்டு போகிறது இந்த பெட்டி தான், இது எங்கள் அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனது, இதை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன், நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் நீ இதை திறந்து பார், இந்த அதுக்கான திறவுகோல் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாரான். கொஞ்ச நாள் கழித்து பொட்டியை திறந்து பார்த்துருக்கிறார். பொட்டியில் இருந்தது என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்துக்காக

0: தெரியுமா, நம்ம குடும்பத்துக்காக தாத்தா காலத்திலிருந்து யார் யாருக்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற விவரப்பட்டியல் அதுக்குள்ளே இருந்து தான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: இதே ரகம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். புங்கனூர்லேருந்து மகிழ்மித்ரா சங்கமித்ரா கேட்டிருக்காங்க, அரியமங்கலத்திலேருந்து சாந்தி சிவன் கேட்டிருக்காங்க, அப்புறம் திருச்சி கிழக்கு ஆண்டார் வீதியிலேருந்து சாய் நிவின், திண்டுக்கல்லிருந்து சரவணன் அழகுமணி, இவங்க எல்லாருக்காகவும் இந்த சூப்பரான நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு இது FM Rainbow 102.1 இதய ராகம்.

0: மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.

0: நேரம் 9 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். இந்தியா மற்றும் வடக்கு மாசிடோனியா இடையிலான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக கூட்டமைப்பில் உரையாற்றிய அவர், நிதி சேவைகளை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதில் இந்தியாவின் யுபிஐ டிஜிட்டல் உள்கட்டமைப்பு துறையில் ஒருங்கிணைந்து பணியாற்ற அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சந்தை நிலவரத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உலகளாவிய முக்கிய நிகழ்வுகளை ரிசர்வ் வங்கி உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்றார். 2027 புனித ஹஜ் பயணத்திற்கு இணைய வழியில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மும்பை இந்திய ஹஜ் குழு அறிவித்துள்ளது. ஜூலை 30 கணினி வழி குழுக்கள் இணையதளத்தில் நேரலையில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 8,193 திருக்கோவில்களில் பரம்பரை முறைவழிசாரா அறங்காவலர்கள் நியமனத்திற்கு தகுதியுடையோர் அடுத்த மாதம் 20 விண்ணப்பிக்க வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழைவாழ் மக்கள் பயன்பெறும் வகையில் தாட்கோ திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார், இப்பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்த மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் நுண்ணீர் பாசனத்தை செயல்படுத்தும் வகையில் மானியம் வழங்கப்படுவதாக மாவட்ட தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. தகுதியுடையோர் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகம் அல்லது இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறலாம் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசனம் செயல்படுத்த சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியம் வழங்கப்படுகின்றன. ஒரு விவசாயிக்கு அதிகபட்சம் 5 ஏக்கர் வரை மானியம் அனுமதிக்கப்படுகின்றன. பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் அனைவரும் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் தங்கள் பயிர் சாகுபடிக்கு நுண்ணீர் பாசன அமைப்புகளை ஏற்படுத்தி கூடுதல் வருவாய் பெற்று பயன்பெறலாம் என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
1: சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் இந்தோனேஷியாவின் ஃபர்ஹானை 21-17, 5-21, 21-17 என்ற செட்களில் அவர் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 10 மணிக்கு.

0: இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்கலன்மங்கல் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: வசந்த் அழைப்பு அதுவா இதுவா நிகழ்ச்சிக்கு நேர்கள் அன்போடு வரவேற்கிறோம். மாணவர்களின் கல்வி வெற்றியை தீர்மானிப்பது கடுமையான பயிற்சியா அழுத்தமற்ற முயற்சியா, இதுதான் இன்றைய விவாதம். நம்ம கூட சிறப்பு விருந்தினர் அவர்கள் இருக்கிறாங்க.

0: அவங்கள பத்தி நிறைய சொல்லலாம். புதுக்கோட்டை தமிழ்ச்சங்க தலைவர், கவிஞர், எழுத்தாளர், கல்வியாளர், சமூக சேவகர், சொற்பொழிவாளர்னு பல அடையாளங்களை கொண்டவர். புதுக்கோட்டை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர், முதல்வராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. இலக்கிய பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றவங்க. சமூகம் சார்ந்து பல்வேறு பொறுப்புகளை தொடர்ந்து வகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 2013 தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவங்க. புது முயற்சிகளை கைகொள்றவங்க, அடிக்கடி புது முயற்சிகளை கல்வி முறையில புகுத்துறவங்க, சிறந்த கல்வியாளர் நம்முடைய இருக்கிறாங்க. இப்ப மாணவர்களுடைய கல்வி வெற்றியை எது தீர்மானிக்குது? கடுமையான முயற்சியா? அப்படின்னா ஒரு அட்டவணை போட்டுட்டு கடுமையான விதிமுறைகளோட அப்படியே இயங்கிட்டு இருக்கிறது அப்படியா? இல்லைனா அழுத்தம் இல்லாத பயிற்சியா? ஒரு நெகிழ்வுத்தன்மையோட, தளர்வோட, இப்பவும் செஞ்சுக்கலாம் அப்புறமும் செஞ்சுக்கலான்ற மாதிரி போகணுமா இந்த கல்வி பயணம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நாம விவாதிக்க இருக்கோம். நேர்களே, நீங்களும் இணைப்புக்கு வரலாம், பங்கேற்கலாம், வாட்ஸ்அப் வழியா உங்க கருத்துக்களை சொல்லலாம். 938-546-102-1 இந்த எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை தமிழ்ல சுருக்கமா தட்டச்சு செய்து அனுப்பலாம். நீங்க இணைப்புலையும் வந்து பேசலாம். 4-3-1 இந்த இணைப்பு என்னோட, 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1. சிறப்பு விருந்தினர்களை நிகழ்ச்சி அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: சொல்லுங்க, இந்த கல்வி எந்த அளவுக்கு ஒரு அலாதியான சுகமான பயணமா மாணவர்களுக்கு அமைய முடியும்?
1: கல்வி வந்து ரொம்ப முக்கியமானது, எல்லாருமே நமக்கு தெரிஞ்சதுதான். கல்வி இல்லாம ஒண்ணு இல்லை, அதுவும் பெண்களுக்கு கல்வி இல்லாமல் எதுவுமே இல்லை. கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் அப்படின்னாரு பாவேந்தர் பாரதிதாசன். அதனால் வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவுன்றி குறைவுறாது, கள்ளர்க்கோ மிக அரிது, கல்வியனும் உள்ளத்தே பொருள் இருக்க ஊரெல்லாம் பொருளை தேடி உழல்வதென்னே அப்படிங்கிறது வேக சிந்தாமணி.
0: கல்வியின் பொருள் நமக்குள்ளே இருக்கு.
1: ஆமாம், அந்த ஒளி இருக்கு, அந்த வெளிச்சம் இருக்கு, அந்த பொருள் இருக்கு, அதுவே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மிகவே பெரிய தன்னம்பிக்கை தான். அப்ப அவ்வளவு முக்கியமானது நமக்கு கல்வி. அந்த கல்வியே இப்ப மாணவர்கள் எப்படி இருக்காங்கன்னு தான் உங்களுடைய விவாத பொருளா இருக்கு.
0: எப்படி அது கடுமையான முயற்சியா மாணவர்கள் அதை எடுத்துக்கிட்டு கைகொள்றாங்களா? இப்போ நீங்க அனுதினம் மாணவர்களை பார்க்கறீங்க, பெற்றோர்களை சந்திக்கிறீங்க, ஆசிரியர்களோட பணியாற்றுறீங்க, எப்படி போயிட்டு இருக்கு இப்ப சூழல்?
1: மாணவர்கள் வந்து இப்போ ரொம்ப எல்லாமே எளிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இலகுவானதாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன சொல்ல போனால், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும் அப்படின்னு
0: நினைக்கிறாங்க.
1: ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இப்போ அந்த பயிற்சிகள் இல்லை, எல்லாமே அவங்களுக்கு எளிதாக கிடைக்குது. இப்போ எளிதாக கிடைக்கிறப்ப அந்த மாணவர்கள்ட்ட வந்து படிச்சுக்கலாம், இருந்துக்கலாம் அப்படின்னு. இன்னொன்று, இந்த மாணவர்களை சுற்றி இப்போ நமக்கு முந்தைய தலைமுறை, அதற்கு முந்தைய தலைமுறை எல்லாம் தொலைக்காட்சியை பார்க்காத தலைமுறை, இது மாதிரியான அலைபேசிகளை பார்க்காத தலைமுறை, அந்த கருப்பாக இருக்கிற ஃபோன் ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா பெரிய கோடீஸ்வரர்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு தலைமுறைகளில் அவங்களுடைய பொழுதுபோக்கே கல்வி தான்.
0: சரி,
1: படிப்பு தான், அவங்க புத்தகத்தை படிப்பாங்க, அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, வருவாங்க, இன்னொரு சிறப்பு ஆசிரியர்கிட்ட படிப்பாங்க, வருவாங்க, அந்த மாதிரி அவங்க எல்லா பழக்கங்களையும் வளர்த்துக்குவாங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ மாணவர்களுக்கு வந்து கல்விக்காக நேரத்தை செலவிடுற நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு.
0: சரி,
1: ஏன்னா அவருக்கு அவ்வளவு வேலை இருக்குது. ஒரு மாணவருக்கு அவர் டிவி பார்க்கணும், அவர் விளையாட போகணும், அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஸோ அவர் போய் அங்கிட்டு பர்கர் பீஸா சாப்பிட்ணும், ஸோ அவருக்கு நேரத்தை செலவு பண்ணும். இதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் நேரம் இருந்தால் படிக்கலாம்.
0: சரி, இப்போ ஒரு அழுத்தமற்ற, இந்த அழுத்தம் இல்லாத பயிற்சி எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி தானே இருக்கணும்.
1: இப்படி தான் இருக்கணும். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த நேரத்தை மிகச்சரியாக ஒதுக்கிக்கிறாங்கல்ல, அவர்கள் புத்திசாலிகள்.
0: எல்லாமே செய்யலாம், அந்தந்த நேரத்துக்குள்ளே செய்து முடித்திடலான்னு இருந்தால் பரவாயில்ல.
1: அவ்வளோதான். இப்போ நீங்கள் இப்போ ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அதாவது வந்து நீ உண்ணும் போது உண்ண வேண்டும், உறங்கும் போது உறங்க வேண்டும்,
0: சரி,
1: எந்த வேலையை செய்கிறாக இன்னும் அதுவாக மாற வேண்டும். அப்போ ஒரு மணி நேரம் அவர் ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட அப்படி மனதை ஒருநிலைப்படுத்தி படிக்கிறார்னா 10 மணி நேரம் படிக்கிறதுக்கு சமமானது. இந்த பயிற்சி ஒரு மாணவன்கிட்ட இருந்துருச்சுன்னா ஜெயிச்சிருவார் அவர்.
0: சரி சரி.
1: அப்போ படிக்கும்போது வேறு சிந்தனைகள் வரக்கூடாது. இப்போ அவர் ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு ஒரு மாணவர் ஒரு திரைப்படம் பார்க்குறாருன்னு வச்சுக்கோமே, பார்க்கும்போது அவருக்கு ஹோம்ஒர்க் ஞாபகம் வருமா? வராது. ஆனா ஹோம்ஒர்க் எழுதுறப்ப திரைப்படம் ஞாபகம் வரும்.
0: இது என்ன சிக்கலா போச்சு அப்படின்னா. சரிங்க.
1: அதனால அவர் வந்து எதுவாக இருக்கிறாரோ அதுவாக அந்த பயிற்சி, இந்த நீங்க சொல்ற அந்த கடுமையான பயிற்சின்னு இருக்குல்ல, கடுமையான பயிற்சின்னா அவ்வளவு

0: தன்னை வருத்திக்கிட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு 4 மணி நேரம் தான் என் பையன் தூங்குவான், அப்புறம்னா படிப்பான், அப்படி படிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் உறக்கம் ரொம்ப அவசியம்.
1: சரி,
0: 6 மணி நேரமும் 7 மணி நேரம் உறங்குகிற ஒரு குழந்தை தான் ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும். ஒரு சில குழந்தைங்கெல்லாம் இந்த விடிய காலம் பேய் மாதிரி வந்து 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் படிக்கும். அப்படி படிக்க வேண்டியதில்லை. நீங்கள் சரியான நேரத்தை வகுத்துக்கிட்டு இந்த திட்டமிடுதலோடு படித்தாங்க அப்படின்னா, அந்த பயிற்சி அவர்கள்ட்ட இருந்துச்சுன்னா பெரிய வெற்றி அவங்க அடைவதற்கு முடியும் உங்களால்.
1: அப்போ வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டுமே தூங்கிட்டு எப்போ பார்த்தாலும் படிக்கிறேன்னு ராப்பகலாக படிக்கணுன்ற கடுமையான முயற்சி தேவையில்லை.
0: அது மனதில் நிற்காதே.
1: ஆமாம்,
0: உடலும் கெட்டு போயிடும், மனதிலையும் நிற்காது. அது
1: சரியான தூக்கம் இல்லைன்னா ஆற்றலே குறைந்து போயிடுது.
0: ஆமாம், உங்களுக்கு ஆற்றல் குறைஞ்சிடும். இல்லை,
1: கடுமையான முயற்சி செய்கிறது சில பேர் வந்து தானாகவே செய்கிறாங்க. சில மாணவர்கள் மனமும் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இன்னும் நல்ல முதல் மதிப்பெண் வாங்கணும்னு பார்க்குறேன், போன தடவை வாங்கினேன், இந்த முறையும் நான் தான் வாங்கணும், அந்த பலகையில் என் பேர் தான் முதல்ல இருக்கணும், இப்போல்லாம் அது டிஜிட்டல் பலகையாக இருக்கும், அதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு செய்கிறவங்க கடுமையான முயற்சி தானாக செய்கிறாங்க. சில நேரங்களில் வற்புறுத்தலின் பேரில் பெற்றோர் நினைக்கிறாங்க நீ தான் முதல் மதிப்பெண் வாங்கணும்னு நினைக்கலாம், இல்லை ஆசிரியர் சொல்லலாம், அந்த மாதிரி உந்துதலின் பேரில் செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்?
0: இல்லை, பெற்றோர்கள் என்னதான் பெற்றோர்கள் வந்து ஒரு ஒரு உதவி செய்யலாம். ஒரு ஒரு பூ வந்து அதுவாக தான் மலரணும். ஒரு ஒரு மரத்தில் ஒரு இலை அதுவாக தான் துளிர்க்கணும். நீங்கள் யாரும் கட்டாயப்படுத்தியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தண்ணி ஊற்றலாம்,
1: அவ்வளோதான்,
0: அவ்வளோதான் செய்யலாம். நம்ம தண்ணி ஊற்றலாம். அப்போ மாணவர்கள்ட்ட அந்த ஆர்வம் ஈடுபாடு தானாகவே வரணும். பெற்றோர்களில் எல்லாரும் இல்லை, ஒரு சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கள் ஆசைகளை கனவுகளை பிள்ளைகள்கிட்ட திணிப்பாங்க. அந்த மாதிரி திணிப்பது கல்வியாக மாறாது. கல்விங்கிறது மலரணும், மனசுலேருந்து மலரணும். அவனுக்கு இந்த வேட்கை நம்ம அப்படி வரணும், நம்ம இப்படியாக மாறணும், இப்படியாக வரணும் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த ஒரு ஆர்வமும் அந்த இது பிள்ளைகள்கிட்ட இருந்தால், பெற்றோர்கள் அதற்கு உதவுனாங்கன்னா என்ன, எப்படி உதவலாம்னா, காலையில் அதிகாலையில் எல்லாருக்கும் தூக்கம் இழுத்து போத்திக்கிட்டு தூங்கலான்னு தான் ஒரு குழந்தைக்கு தோணும். பக்கத்தில் உட்காந்துட்டு அம்மா இந்திரா கண்ணே படிக்கணும் இல்லை வா, நாளை கூட தூங்கிக்கலாம் வா, அதுக்கப்புறம் நீ வேலைக்கெல்லாம் போனீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா ஓய்வு எடுத்துக்கலாம் வா, நீ வா இப்போ இப்போ வந்து நீ கொஞ்சம் படிச்சுக்கலாம்டா வாடா அப்படின்னு எழுப்பி விட்டாங்கன்னா ஓகே. ஒரு சில பேர் வந்து ஒரு சில குடும்பங்களில் மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எந்திரிக்கிறியா இல்லையா, எந்திரிக்கலைன்னா அம்மா மாடியிலேருந்து குதிச்சிருவேன்.
1: ஐயோ,
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மாதிரியான சொற்களை பிள்ளைகள்கிட்ட
1: பயன்படுத்தக்கூடாது.
0: குழந்தை தானே, நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே, இன்னைக்கு புரிஞ்சு காட்டி நாளைக்கு புரிஞ்சுக்குவாங்க. எல்லா குழந்தைகிட்டையும் ஒரு திறமை
1: இருக்குது.
0: எல்லா குழந்தைகிட்டையும் ஒரு திறமை இருக்குது. ஹாஃப் இயர்லி வரைக்கும் சுமாராக படிப்பான், ஆனுவல் எக்ஸாமில் பிரமாதமாக படிப்பான்.
1: எப்படி அது
0: மாறிடும், அவனுடைய மன ரீதியான மாற்றங்கள் வந்துடும் அவன்கிட்ட.
1: சரி,
0: என்ன இது கொஞ்சம் விட்டுட்டோம், சேர்த்து பிடிச்சிருவோம் அப்படின்னு பிடிச்சிருவான். தொடர்ந்து முதல் மார்க் இருக்குன்னொன்னே இந்த கடைசி 3 மாதம் படிக்கிற ஒரு பையன் முந்திட்டு போயிடுவான். ஏன்னா அது அந்த அந்த ஆர்வமும் எல்லாம் அவனுக்குள்ள
1: பின்னிட்டு
0: பேம
1: பின்னாடி
0: அடிச்சு மேலே எந்திரிச்சிருவான். ஒரே பால்ல அடிச்சிருவான் சிக்ஸரு.
1: அந்த ஒரு ஒரு நோக்கத்தோட போகும்போது நிச்சயமா அது நிறைவேறுது,
0: வந்துருவாங்க
1: அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிரம்ப படிக்கணுமா அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு, அதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கோம் வசந்த் அழைப்புல, அதுவா இதுவா, நம்ம கூட இருக்கிறாங்க புதுக்கோட்டை கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு. ஸ்ரீதைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீதைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் தலைப்பு.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.

0: 51% to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
0: ஜூலை 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
8: மாணவர்களின் கல்வி வெற்றியை தீர்மானிப்பது கடுமையான முயற்சியா, அழுத்தமற்ற பயிற்சியா? வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம கூட இருக்கிறாங்க கவிஞர் தங்கம் மூர்த்தி அவர்கள், காமராஜ் நகர் மணப்பாறையிலிருந்து. பி வீரமணி அவர்கள் வாட்ஸ்அப் வழியாக தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கடுமையான முயற்சி தான் வேணும், அதே சமயம் மன அழுத்தம் இல்லாமல் எளிமையாக கல்வியை கற்கணும், தக்க சமயத்தில் அட்டவணையிட்டு படிக்கணும் அப்படின்ட்டாங்க. மன அழுத்தம் இல்லாமல் பயில்றது தான் சிறந்த முறைன்றது அவங்களுடைய கருத்து. ஆனால் ரெண்டு பக்கமுமே தன்னுடைய கருத்தை அவங்க பகிர்ந்துருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தால் நமக்கு கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கும். மொத்தத்தில் அவங்களுக்கு வந்து அழுத்தம் வரக்கூடாது, அதில் தெளிவாக இருக்காங்க. அப்போ வேணால் நம்ம இந்த பக்கம் அவங்கள சேர்த்துக்கலாம். மன அழுத்தமற்ற பயிற்சி பக்கம் ஒரு நேய தன்னுடைய கருத்தை பதிவிட்டுருக்கிறாங்களே. நீங்களும் கூட இதே போல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம் நேர்களே. நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் வழியாக சொல்லலாம். 938-546-1021 அப்படி இல்லைன்னா நீங்கள் நேரில் கூட அழைக்கலாம். 240-1021 இது அறிமுக நேர்களுக்கான தொலைபேசி எண். முன்னாடி சொல்லி 4-3-1 சேர்த்துக்கங்க. இப்போது கடுமையான முயற்சி செய்கிற மாணவர்கள் எந்த வகையை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம அலசி பார்த்தோம்னா, நான் எப்போவும் முதல் மாணவனாக இருக்கணும், இல்லை குறைஞ்சபட்சம் அந்த 10 மாணவர்களுக்குள்ளேயாவது நான் வந்துடணும். அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, இல்லை கல்வி அடுத்த மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம்ல, அதுலேயே இருந்தாலும் என் பேர் வரணும். எத்தனை போட்டி நடந்தாலும் அதில் ஒரு 2 போட்டியிலேயே நான் கலந்துக்கிட்டு நிச்சயமாக அந்த 2 ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடையே செயல்படுறவங்க தான் இந்த கடுமையான முயற்சி செய்கிற மாணவர்களாக இருப்பாங்களா?
9: இல்லை, ஒரு வகுப்பில் 40 இருப்பாங்க. இந்த 40 இப்போ 40 முயற்சி எடுப்பாங்க. 40 இப்போ ஒரு சைக்கிள் பந்தயம் வச்சிங்கன்னா 10 இருக்கிறாங்கன்னா 10 சைக்கிள் ஓட்டுவாங்க. யார் ஒருவர் அதிகமாக மிதிக்கிறாரோ அவர் கொஞ்சம் வேகமாக போவார். இன்னொன்று என்னென்னா, தினசரி சைக்கிள் ஓட்டுறவராக இருப்பார் அவர். போட்டிக்காக வந்து திடீர்னு ஒருத்தன் சைக்கிள் பிடிச்சி ஓட்டினான்னா அவனும் தினசரி பயிற்சி பண்ணுறவனும் ஒரே நேரத்தில் ஜெயிக்க
8: முடியாது.
9: அப்போ ஒரு 40 மாணவர்கள்ட்ட பண்ணி, மாணவர்களுடைய வெற்றின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க நீங்கள். மாணவர்களுடைய வெற்றினா நல்ல மதிப்பெண் எடுத்தவன் மட்டும் வெற்றி இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நல்ல மதிப்பெண் எடுக்காதவன் என்ன பண்ணுவான்னா, தேர்வில் வெற்றி அடையாமல் இருக்கலாம், வாழ்க்கையில் வெற்றியில் எங்கேயோ போயிடுவான்.
8: கல்வியுடைய நோக்கம் அதுவாக தானே இருக்கணும்.
9: கல்வியுடைய நோக்கம் தானே மதிப்பெண்களை துரத்தக்கூடாதுங்கிறது தான் ஒரு கல்வியினுடைய நோக்கமாக கல்வியாளர்களுடைய கருத்து என்னன்னு கேட்டால், மதிப்பெண்களை நோக்கி ஓடாதீங்க, வாழ்க்கையில் பல செய்திகளை கற்றுக்கிறங்க அப்படிங்கிறது தான் அவங்க நோக்கம். மாணவர்கள்ட்ட வந்து எல்லாரும் திணிக்கிறாங்க, பெற்றவங்க நல்லா படிக்கணும்ப்பா, அப்பா அம்மாவனுடைய கௌரவம்லாம் அதில் தான்ப்பா இருக்குது. ஒரு மாமா ஒருத்தர் காஃபி சாப்பிட வருவார், அவர் குடும்பமானத்தை நீ தாண்டா காப்பாற்றணும். அப்புறம் அங்கே ஸ்கூலுக்கு போவார் அவர், மாணவர் ஸ்கூலுக்கு போகிற மாணவர்கிட்ட வந்து ஃபிசிக்ஸ் பார்த்தியார், என் சப்ஜெக்டில் நீ சென்டம் எடுக்கலை
8: அவ்வளோதான் பார்த்துக்க.
9: அப்புறம் கெமிஸ்ட்ரி சார் வருவார், அவர் வந்து என் சப்ஜெக்டில் தான் நீ எடுக்கணும், எனக்கு மற்ற சப்ஜெக்டை பற்றி கவலையே கிடையாது. அப்புறம் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் வந்து, ஐயோயோ லாங்குவேஜ்லாம் முக்கியம்ப்பா, இது நீங்கள் விட்டுறக்கூடாது, மெயின் சப்ஜெக்டை விட்டுறக்கூடாது. அப்புறம் மேத்ஸ் பார்த்தியார் வரும்போதே இவங்களுக்கு ஃபீவர் வந்துடும், மேத்ஸ் சார் உள்ளே வரும்போது. அப்போ எல்லாரும் கொடுக்குற இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மை காலத்தில் தான்

0: அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் டாக்டர்ஸ் அதிகமாகிட்டாங்க.
1: ஆமாம்,
0: இப்போ இந்த மன அழுத்தங்கள் அதிகமாக வர்றது இந்த காலத்துங்களில் தான் அதிகமாக இருக்குது. மன அழுத்தத்தை வந்து மாணவர்களுக்குள்ளே விதைச்சிட்டா நீங்கள் என்ன, அது பூரா உள்ளே இருக்குல்ல, நீங்கள் எப்படி இன்னொன்று ஊற்றுவீங்க உள்ளே? ஆல்ரெடி ஃபில்டு அந்த அந்த கோப்பை,
1: வெளியே தான் வழியும்.
0: மனக்கோப்பையில் வந்து இவ்வளவு அழுத்தங்கள் இருக்கும்போது நீங்கள் எதையுமே உள்ளே திணிக்க முடியாது. அப்போ இதை பூரா தூக்கி ஒரு டஸ்ட்பின் மாதிரி குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு மனசை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு எனக்கு இவ்வளவு தான் வரும், என்னால் 4 இட்லி சாப்பிடுவேன், நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் வந்து 15 இட்லி சாப்பிட சொல்கிறீங்க, முடியாது. அந்த பையன் சாப்பிடுவான், அவன் சாப்பிட்டு போகிறான். அப்போ என்னால் முடிகிற அளவுக்கு என்னுடைய கல்வியை கற்க கசடற, நான் எதை படிக்கிறேனோ அதை தெளிவாக படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இந்த சிந்தனையை மாணவர்கள்ட்ட கொடுத்தாலே போதும். ஆனால் இன்றைய சூழலில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுடைய அந்த முயற்சி இருக்குல்ல, நிறையா முயற்சி எடுக்கிறாங்க. அது முக்கியமாக நாம் என்ன நினைக்கிறோன்னா, அந்த நகர்ப்புறங்களில் ரொம்ப பணம் செலவு பண்ணி அங்கே ஊரில் அந்த ஊரில் போய் குடும்பமே தங்கி படிக்கிறவங்க தான் முயற்சி எடுக்கிறாங்கன்னு நமக்குள்ளே ஒரு சிந்தனை இருக்குது,
1: நினச்சிட்ருக்கோம்.
0: ஆனால் இப்போ எனக்கெல்லாம் தெரிஞ்சு எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே அந்த பக்கம் இருக்கிற கீரமங்கலம், கொத்தமங்கலம் இந்த மாதிரியான ஊர்களில் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் மாலை நேரத்தில் பெற்றோர்களுடைய உதவியோடு உட்காந்து படிக்கிறாங்க. ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, 8 மணி வரைக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த கிராமத்து மக்கள் வந்து மின் விளக்கு போட்டு கொடுக்குறாங்க, மாணவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மாணவர்களுக்கு எந்த மன அழுத்தமும் கிடையாது, அவர்களே ஆர்வமாக. என்ன காரணம்னா, அந்த குக்கிராமத்தில் பிறந்துட்டோம், நம்ம படித்து முன்னேறி வாழ்க்கையில் வரணும்னு அந்த கிராம பள்ளிகளில் இருக்கிற மாணவர்களில் பல பேர் மருத்துவர்களாக போகிறாங்க. நீங்கள் இப்போ மருத்துவர் ஆகிறதுனா நீங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்கள் எவ்வளவோ தனியார் நிறுவனங்களில் போகிறாங்க, பணத்தை செலவு பண்ணுறாங்க, குடும்பமே போய் வீடு எடுத்து தங்குறாங்க, அப்புறம் தனியார் நிறுவனங்களில் போய் பண்ணுறாங்க, இது எதுவுமே கிடையாதுங்க. இங்கே அந்த அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட இருக்கிறது வந்து தாங்கள் முன்னேறணுங்கிற அந்த வெறி,
1: அவ்வளோதான்.
0: யாரும் அவங்கள தூண்டலை, அவர்களாகவே அதற்கு பின்னணியில் அவங்களுடைய வறுமை இருக்குது. இந்த வறுமையை கல்வியால் ஜெயிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்வம் இருக்குல்ல, இந்த ஆர்வம் தான் அந்த குழந்தைங்கள்ட்ட வேணும்.
1: சரி, அப்போ இந்த மாதிரி மாணவர்கள் இப்போ நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன இந்த சம்பவத்தில் இவங்களை எந்த வகையில் சேர்க்கலாம்? கடுமையான முயற்சி எடுக்கிறவங்களா, இல்லை மன அழுத்தம் இல்லாத பயிற்சி?
0: முயற்சி எடுக்கிறவங்கன்னு சொல்லலாம் இவங்களை, கடுமையான முயற்சின்னு சொல்ல முடியாது.
1: சொல்ல முடியாது.
0: கடுமையான முயற்சினா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் கிட்டத்தட்ட ஒரு அரக்கருக்கு மாதிரியே தெரிவாங்க. அவங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாது,
1: கவனிக்கிறதே
0: இல்லை. அப்படியே சிந்தனையில் வந்து வந்து ஒரு இது கட்டி போகிற மாதிரி, ஒரு குதிரையில் ஒரு இது கட்டி போகிற மாதிரி போவாங்களே தவிர, இவர்கள் அப்படி இல்லை. இப்போ இவங்க வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஒரு காமன் நேரம் இவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு தேநீர் கொண்டாந்து கொடுப்பாங்க, ஒரு சுண்டல் கொண்டாந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட பேசி கலந்து பேசிக்கிடுவாங்க. அந்த ஆசிரியர்கள் அந்த மாணவர்கள்ட்ட தாங்க பெத்த பிள்ளைங்க மாதிரி அந்த பிள்ளைங்களை பார்ப்பாங்க. அது மாதிரி இருக்கிற ஒரு சூழல் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ இந்த மாணவர்கள்ட்ட வந்து அழுத்தம்லாம் கிடையாது, கடுமையான பயிற்சியும் கிடையாது.
1: சரி,
0: கடுமையான பயிற்சி, அவனே வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறான்.
1: சரி, ஆனால் இப்போ ஒரு கடுமையான முயற்சி எடுத்து நேர் இணைப்பில் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, வணக்கம்.
2: கரெக்டா சொன்னீங்க, ரொம்ப நேரமா முயற்சி பண்ணி தான் வந்திருக்கேன். மாணவில் பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: கண்தானம் மனிதநேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்லேருந்து துரை சுப்பிரமணியன்.
0: வணக்கம். வணக்கம் ஐயா.
2: ஐயா சொன்னது மாதிரி முதலில் வந்து முயற்சி தேவை. பயிற்சிக்கு போகணும்னா மொதல் முயற்சிக்கணும், போகணும், இந்த பயிற்சிக்கு போகணும், படிக்கணும், முயற்சி தேவை. முயற்சியும் பயிற்சியும் கண்டிப்பாக தேவை. இன்றைய மாணவர்களுக்கு வந்து இப்போ செல்ஃபோன் கொடுங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் நீண்ட நேரம் பார்ப்பாங்க, ஆனால் படின்னு சொன்னால் ஒரு அரை நேரம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரெண்டாவது, கொரோனா காலத்தில் நம்ம செல்ஃபோனில் பாடங்கள்லாம் டீச்சர்ஸ்லாம் அனுப்பி படிக்க சொல்லி அந்த பழக்கம் இன்னமும் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த நிலையை மாற்றினால் என்ன, போர்டில் எழுதி போட்டு இதை நோட்ஸ் எடுங்க எழுதுங்கன்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு செல்ல வீட்டு போட அமைச்சிருக்கேன் பார்த்து எழுதுங்கன்னு சொல்லும் போது பையன் செல்ஃபோனை தான் குழந்தைங்க கேட்குறாங்க, டீச்சர் பாட அமைச்சிருப்பாங்கன்னா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாடத்தை படிக்கிறாங்க, அப்புறம் மற்றதெல்லாம் பார்க்குறாங்களே. திருப்பி இந்த பள்ளிக்கூடங்களில் போர்டில் எழுதி போட்டு நோட்ஸ் எடுக்கிற மாதிரி ஏன் வர செய்ய மாட்டேங்கிறாங்க ஆசிரியர்கள் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆலோசனையே சொல்லுங்கள். மாணவர்கள் இந்த செல்ஃபோன் இந்த நிறைய விஷயங்கள்லேருந்து ஓடி ஆடி விளையாடுறது குறைஞ்சி போச்சு, புஸ்தகம் படிக்கிறது குறைஞ்சி போச்சு, இன்னைக்கு நூலகம்லாம் காத்து வாங்குது. இந்த நிலையிலேருந்து அவங்கள எப்படி திருப்புறது? இப்போ படினா அடிக்கிறான் டீச்சரை, அம்மாவை தாக்கலாம், பரீட்சையில் மார்க் வாங்கலைன்னா நம்ம அவங்க போக்குக்கே விட்டுறலாமா, எப்படி இவங்களெல்லாம் சரி பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.
0: ஐயா நல்லா அக்கறையோட பேச

0: நீங்கள் ரொம்ப அருமையான ஒரு சமூக அக்கறையோடு பேசினார் ஐயா. அதில் அவர் ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறார், அவர் சொல்கிறதுல பல உண்மைகள் இருக்குது. இப்போ நீங்கள் அண்மையில் ஒரு செய்தி இருக்குது. இப்போ நீங்கள் ஏஐஆர்னால் என்னென்னு கேட்டால் நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோன்னு சொல்லுவீங்க. ஏஐஆர்னால் ஆல் இண்டியா ரேங்க்னு ஒன்று இருக்குது. இந்த ஆல் இண்டியா ரேங்கில் நீட்டில் ஆரியன் குப்தான்னு ஒரு பையன், பஞ்சாப்கார பையன் வந்தான். அவன் தான் வந்து இப்போ இந்த ஆண்டுகளுடைய முதல் மதிப்பெண். நான் அந்த பையனுடைய வரலாறு போய் பார்த்தேன், என்ன படிக்கிறான், எப்படி படிக்கிறான். அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, 16 மணி நேரம் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறான். 16 மணி நேரம் நானாகவே படிக்கிறேன், எனக்கு நான் ஃபோனே பார்த்ததில்லை அப்படிங்கிறான். நான் ஃபோன் பார்த்ததில்லை, நான் எந்த அக்கௌண்ட்டும் எனக்கு கிடையாது. எந்த அக்கௌண்ட்னா பேங்க் அக்கௌண்ட்டில்,
1: சோஷியல் மீடியா அக்கௌண்ட்,
0: சோஷியல் மீடியா எந்த அக்கௌண்ட்டும் எனக்கு கிடையாது. நான் ஃபோன் பார்த்ததில்லை. இந்த திருவுண்டு இந்த எந்த வசதியும் இல்லாத ஒரு ஒரு ஃபோன் ஒன்று வச்சுருக்கேன். அது ரொம்ப குறைவான விலையில் பேசிக்கிறதுக்காக அது எப்போதாவது பேசுவேன்.
1: சரி,
0: இதுதான் என்னுடைய பழக்கம். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ 720-715 மார்க் எடுத்து இந்திய அளவில் முதலிடத்தில் வாங்குறான். பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது அந்த பையன், ரொம்ப சாதாரண ஒரு பையன், ஆரியன் குப்தான்னு அந்த பையனுடைய பேர்.
1: சரி,
0: இது மாதிரி நிறைய பேர் வீட்டுகளில் செல்ஃபோனே பார்க்காத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த செல்ஃபோனை கொடுத்தது நம்ம தான்.
1: ஆமாம்,
0: கொரோனா அருமையாக சொன்னார் அவர். கொரோனா காலத்தில்
1: ஆசிரியர்களே சொல்லிட்டாங்க,
0: ஆன்லைன் வகுப்பு நடத்துகிறோம்னு மாணவர்கள் பட்டிருக்கிற பாடு எல்லாமே ரொம்ப கஷ்டம் அது.
1: சரி,
0: அதை கொடுத்ததை வாங்க முடியல.
1: சரி, கொடுத்ததை எப்படி வாங்கலாம், நம்ம இடைவெளியை தொடர்ந்து பேசலாம். வசம் தடைப்புல அதுவா இதுவா நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம் நேர்களே.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே. ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே,
6: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
5: கல்வி வெற்றியை தீர்மானிப்பது கடுமையான முயற்சியா, மன அழுத்தமற்ற பயிற்சியான்னு நிகழ்ச்சியில விவாதிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம கூட இருக்கிறாங்க கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள். புத்தூர்ல இருந்து துரை சுப்பிரமணியன் ஐயா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்கான பதில கொடுத்துட்டு இருந்தாங்க சிறப்பு விருந்தினர். அதாவது அலைபேசிய நாம தான் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்திட்டோம், இப்ப எப்படி அவங்கள்ட்ட திருப்பி வாங்குறது?
6: இப்ப அலைபேசிகள் அதிகமா பாடங்கள் போறதில்ல. இப்ப வந்து சும்மா அந்த விடுமுறை அந்த மாதிரியான விஷயங்கள், ஏதாவது ஒரு அறிவிப்புகள்ல ஒரு சில ஸ்கூல்ல வந்து ஹோம்ஒர்க் அதுல அனுப்புவாங்க. சோ மாணவர்கள் வந்து நீங்க போன் எடுத்து பாருங்கன்னு இந்த ஸ்கூல்ல இப்ப சொல்றது.
5: ஆமா,
6: பேண்டமிக்ல கொரோனா

0: பீரியடில் சொன்னாங்க, இப்போ அப்படி சொல்கிறது இல்லை. அதனால் வந்து இப்போ வந்து பெற்றோர்கள்டிருந்து இவங்களா மாணவர்களாக ஒரு சில மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு எங்கள் எனக்கு முக்கியமான ஒரு இது வந்திருக்கு,
1: அமைச்சிருப்பாங்க
0: பிரதமர்கிட்டேருந்து ஒரு செய்தி கூட வந்திருக்கலாம், கொடுங்க நான் பார்க்கணும்னு கூட வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு சில பையங்க அப்படி நல்லா படிக்கிற பையங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க சின்சியராக இருப்பாங்க,
1: அவங்க வந்து கடுமையான முயற்சியில் இருக்காங்க,
0: முயற்சியில் இருப்பாங்க அவங்க.
1: சரிங்க, அப்புறம் இந்த பழைய முறையை கையாளுறாங்களோ இந்த கடுமையான முயற்சி பண்ணுறவங்க அப்படின்னு தோணுது. அப்படின்னா என்ன, இப்போ ஒரு வரி விடாமல் படிச்சிடணும், அது வந்து மனப்பாடம் பண்ணிடணும், அப்படியே ஒப்பிச்சு பார்த்துடணும், அது புத்தகத்தில் என்ன வார்த்தை இருந்துச்சோ அதை அப்படியே பிறழாமல் எழுதிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அந்த மாதிரி பட்டவங்களாம் இருப்பாங்களா, இப்படிப்பட்டவங்க?
0: இல்லை, இப்போ கல்வி முறையெல்லாம் முன்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, மனப்பாடம் பண்ணி எழுதுறது ஃபுல் ஸ்டாப் கமா இல்லாமல் மாற்றுறது அது மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து குழந்தைகளுடைய அறிவாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கு. அறிவாற்றல் அதிகமாக இருக்கிறது மட்டுமல்ல, குழந்தைங்களுடைய உலகமே ரொம்ப விசாலமாக இருக்கு.
1: ஆமாம்,
0: இப்போ உதாரணத்திற்கு இப்போ நான் படிக்கிற காலத்தில், நீங்கள் படிக்கிற காலத்தில் நீங்கள் ஒரு பேராகிராஃபை படிக்கிறதுக்கு, ஒரு ரெண்டு பேராகிராஃப் உள்ள ஒரு எஸ்ஸே நீங்கள் படிக்கிறதுக்கு அரை மணி நேரம் நீங்கள் எடுத்தீங்கன்னா, அதே இப்போ இருக்கிற குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் படிச்சிருவாங்க. இவ்வளவு ஷார்ப் பிரைன், ரொம்ப கூர்மையான அறிவுத்திறன் இருக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க இப்போ.
1: ஆமா, பரிணாம வளர்ச்சியில ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை இன்னும் சிறப்பானவங்களா, அப்படியே அடுத்தடுத்து வர்றவங்க இன்னும் ஆற்றலோட அப்படிதானே இருப்பாங்க.
0: சொல்றது ஆங்கிலத்துல கிராஸ்பிங் அப்படிமா, பார்த்த உடனே பாத்துக்கிறது, அதை எடுத்து பிடிச்சிடுறது, அது மாதிரி இப்போ வந்துடுறாங்க இப்ப. அதனால அந்த பழைய முறையை இப்ப மாணவர்கள் எடுத்து படிக்கிறது இல்ல.
1: சிறப்புங்கய்யா, இப்போ இந்த மதிப்பெண் பெருசா எடுத்துக்காம பிடிச்சதை அதிகமா படிச்சுக்கிட்டு பொழுதுபோக்குக்கு நிறைய இடம் கொடுத்து அவங்களே ஒரு அட்டவணை போட்டாலும் அதுல தளர்வு தேவைன்றப்ப தளர்த்திக்கிட்டு ஒரு நெகிழ்வு தன்மையோட அதை அணுகிக்கிட்டு இப்படி படிக்கிறவங்க, இப்படி கல்வியை அணுகிறவங்க தான் மன அழுத்தமற்ற பயிற்சியோட வெற்றி அடைகிறவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த விளையாட்டு இதை நம்ம விட்டுற முடியாது. கல்வின்னும் போது வெறும் பாட புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும் கிடையாது, விளையாட்டும் கல்வியோட ஒரு சேர்ந்தது தான் அப்படின்னும் போது இந்த விளையாட்டு வீரர்களா ஆகணும், நான் வந்து இதையே என்னுடைய தொழில் முறையா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களும் இருப்பாங்க. இப்போ உங்க பள்ளிக்கூடத்திலேயே கூட இருப்பாங்க, அவங்க எடுக்கிற முயற்சி எப்படிப்பட்டதா இருக்கும்?
0: இப்போ விளையாட்டுக்குன்னே வந்து உயர்கல்விகளில் இடம் இருக்குது, அதாவது வந்து அதுக்கு ஒரு கோட்டா இருக்குது. நீங்கள் அவங்க படித்து வேலைக்கு போனால் அரசாங்கத்தில் வேலை இருக்குது.
1: ஆமாம்,
0: இப்போ விளையாட்டுத்துறையிலே அவங்க ஒரு பையன் வந்து தன்னை அதில் ரொம்ப சிறந்தவனாக மாற்றிக்கிட்டான்னா கல்வியில் அவனுக்கு இடம் வாய்ப்பு உண்டு, வேலை வாய்ப்பில் அவனுக்கு இடம் உண்டு, அரசாங்கம் அவனை கௌரவிக்கிற ஒரு சூழல் இருக்குது. இதெல்லாம் இப்போ விளையாட்டில் இருக்குது. ஆனால் கல்வியை அவன் விளையாட்டாக எடுத்துக்கூடாது. கல்வி ஏன்னா அடிப்படையில் ஒரு செய்தி தெரியணும்ல, ஒரு 1000 ரூபா கொடுத்தோம், 100 ரூபா கொடுக்குறோம், 500 ரூபா கொடுக்குறோம், மிச்ச பணம் வாங்குறதுக்கு நமக்கு கணக்கு தெரியணும்,
1: இப்போ
0: கம்யூனிகேஷன் தெரியணும்ல, ஒரு ஒரு இன்னொருத்தட்ட போய் ஒரு இப்போ இவனே இந்த விளையாட்டு வீரனே இன்னொரு நாட்டுக்கு போகிறான், அந்த நாட்டில் உள்ள ஒரு வீரரோட இவன் கலந்து பேசுறதுக்கு இவனுக்கு ஒரு அடிப்படை தேவை. இப்போ அந்த நாட்டில் என்ன கரன்சி, இந்த நாட்டினுடைய இங்கே பேட்டுக்கு இங்கே பேட்டுன்னு சொல்கிறோம், அங்கே என்ன சொல்கிறாங்க, மட்டைன்னு சொல்கிறோம், அவங்க அந்த நாட்டில் இதுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த அடிப்படை அறிவை வந்து கல்வியிலேருந்து அவன்
1: எடுத்துக்கணும்.
0: இது ரொம்ப முக்கியம் அவனுக்கு. அதனால் கல்வியை வந்து அவன் ஒரு விளையாட்டில் ஒரு 50%, கல்வியில் ஒரு 50%
1: வச்சுக்கலாம்.
0: விளையாட்டில் 90%, கல்வியில் 10% வச்சுருந்தாங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் அந்த வாய்ப்புகள்
1: குறையணும். சரி, இப்போ இணைப்பில் ஒரு நேர் இருக்காங்க, வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்மா, கொள்ளிடம் காமராஜ் பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்க, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: ஆமாமா, அவர் பன்முக பேராட்டத்தில் ஐயா தங்கமுத்தி நல்லா
0: இருக்கீங்க?
2: ஆமா, ஹைகுமா நல்லா அசத்திருக்கீங்க.
0: ஆமா ஆமா,
2: ஊடகங்களை பார்த்தேன்.
0: நன்றி நன்றி நன்றிங்க.
2: உங்களுடைய பன்முக பேராட்டல உண்மையிலே அப்பப்போ வளர்த்துட்டு எல்லாத்துலயும் ஒரு சேலஞ்சா பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா உங்களை சந்திச்சதுல.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி.
2: எனக்குயா, அப்ப நான் வந்து காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் இந்த காமெடி ஜோக்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு உத்தி வந்து ப்ரொஃபசர் இந்த மாதிரி லெக்சர் உங்க டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு தனி பாணி வச்சிருக்காங்க.
0: ஆமா,
2: அவங்க வரும்போதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் கே சேகர் கேள்விப்பட்டிருப்பீங்க, யூடிசி காலேஜ். அப்புறம் புலவர் நாகராஜன் சொல்லி திருவானக்குள்ள ஸ்கூல்ல படித்தேன். இவங்க எல்லாம் வந்து சிந்து பாத்து இந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய காமெடி இதெல்லாம் நிறைய உத்தி கலந்து அவங்க பாடம் நடத்தும் போதே அது ஒரு தனி ஒரு செயலா கொண்டு வருவாங்க.
0: ஆமா, மாணவர்களே ஆர்வமா வந்து அந்த வகுப்புல உட்காருவாங்க.
2: அவங்க வகுப்பு அட்டன் பண்ணாம கட்டடிக்கிறதுக்கே எங்களுக்கு எல்லாம் மனசு வராது, அவ்வளவு ஒன்றி போயிருப்போம் அவங்க பாடத்துல. இப்ப நீங்க

0: பேசணும், மாத்தி யோசிக்கிற மாதிரி நிறைய பேருக்கு மாணவர்களுக்கு விளையாட்டு மற்றதெல்லாம் என்னென்னமோ விஷயங்கள் கலந்து கொடுக்கும் போது அவங்க வந்து இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
1: ஆமா,
0: இது இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தியா. இது வந்து நீங்க போற இடத்துல எல்லாம் எவ்வளவு காலேஜ் இதுக்கெல்லாம் போவீங்க, ஃபங்க்ஷன் போவீங்க, இந்த மாதிரி இருக்கிற டீச்சர்ஸ் ப்ரொஃபசர் இவங்க எல்லாம் பார்த்து நீங்க அவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணி வாழ்த்து சொல்லி இருக்கிறீங்களா? அது பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு எல்லாத்துக்கும் சொல்லுவீங்கன்னு ரொம்ப ஆவலா வந்தேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சியை கொள்ளிட காமராஜ் சார், ரொம்ப எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு சில வகுப்புகளில் ஆசிரியர்கள் வரும்போது நம்ம நிமிர்ந்து உட்காந்துருவோம், இன்றைக்கி ஜாலியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், ரெண்டு வரும்போதே ரெண்டு செய்தி சொல்லுவார், புதுசாக ரெண்டு செய்தி சொல்லுவார், போகிறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் செய்திகளோடு போகலாம் அப்படின்னு நிறைய பேர் மாணவர்கள் வந்து ஒரு சில ஆசிரியர்களுடைய வகுப்பை வந்து ஆர்வமாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு சிலர் இன்றைக்கி வரக்கூடாது அப்படின்னு தியானம்லாம் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய நடத்துகிற முறையில் இருக்குது. ஆனால் நான் இப்போ வழக்கமாக எல்லார்ட்டையும் நான் எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டால், போகும்போது வெறும் கையோட ஒரு ஆசிரியர் வகுப்புக்குள்ளே போகக்கூடாது.
2: சரி,
1: ஏதேனும் ஒன்றை எடுத்துகிட்டு போகணும். அது வந்து ஒரு இலையாக இருக்கலாம், ஒரு கருவியாக இருக்கலாம், ஒரு புத்தகமாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு படைப்பாக இருக்கலாம், அல்லது அவங்க வியந்து பார்த்த ஒரு பொருளாக இருக்கலாம். என்னமோ கொண்டு வர்றார் ஆசிரியர்னு மாணவன்கிட்ட ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ அந்த ஆர்வத்தை அவங்க தூண்டுவாங்க. இன்னொன்று, முகத்தில் வந்து எப்போதும் ஒரு சிரிப்பு இருக்கணும். நம்ம வந்து ஒரு எல்லை படையில் நின்றுக்கிட்டு எதிர் வீரர்களை நம்ம சந்திக்க போகிறதில்ல, நம்ம குழந்தைங்கள சந்திக்க போகிறோம், அன்றிலிருந்த மலர்கள் மாதிரி உள்ளவங்களை சந்திக்க போகிறோம். போகும்போதே எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, ஜாலியாக இருக்கிறீங்களா, அப்போ நீங்கள் எப்படி தொகுத்து வழங்குறப்ப பேசுகிறீங்க, இந்த கலகலப்பு ஆசிரியர்கள்ட்ட இருக்கணும். இருந்தால் தான் அந்த வகுப்பறையில் அந்த சிரிப்பு பரவும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒன் ஸ்மைல் ஃப்ரம் யூ வில் ஏர்ன் தௌசண்ட்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். உன்னுடைய ஒரு சிரிப்பு ஆயிரக்கணக்கான சிரிப்புகளை வரவழைக்கும். அப்போ ஒரு ஆசிரியர் வந்து சிரிக்கணும். இப்போ ஒரு சில ஆசிரியர்கள், எல்லா ஆசிரியருமே இந்த ஒரு புன்னகையோடு தான் போவாங்க. ஒரு சிலர் வந்து அவர் சிரிக்கவே மாட்டாருங்க, அவர் ரொம்ப கராராக இருப்பாருங்க, அவர் வந்து ரொம்ப கண்டிப்பானவர், அவர் அவர் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். அவர் ஆசிரியராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவருங்கிறது என்னுடைய கருத்து.
2: சரி,
1: ஏன்னு கேட்டால், ஆசிரியருடைய முகம் வந்து ஒரு தாயின் முகம் எப்படி இருக்கும்,
2: அந்த மாதிரி இருக்கும்,
1: அந்த மாதிரி இருக்கணும். ஒரு தாய் தானே அவங்க. ஒரு மதர் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர், டீச்சர் இஸ் த செகண்ட் மதர்.
2: ஆமாம்,
1: அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ வித்தியாசம் இல்லை. ஆனால் ஒரு ஆசிரியர் தான் இரண்டாவது தாய். அப்போ தாய் எப்படி இருப்பாங்க, முகம் வளர்ந்து இருப்பாங்க. இதைத்தான் அவங்க வகுப்பறையில் எடுத்துகிட்டு போகணும். அப்போ மாணவர்கள் ஒரு துள்ளி குதித்து வித்தியாசமாக இருப்பாங்க. ஒரு சின்ன நகைச்சுவை சொல்லணும், அவங்கள சிரிக்க வைக்கணும். சிரிக்க வச்சதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்கார வச்சு ஒரு கல்வியை கொடுக்கணும். திருப்பி போகிறப்ப அதை ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி வரணும். இதைத்தான் ஒரு கொள்ளிடம் காமராஜ் வந்து நம்ம எதிர்பார்க்கிறார்.
2: ஆமாம், அப்போ இப்படிப்பட்ட ஆசிரியர்களை நீங்கள் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகும்போது பார்க்கும்போது பாராட்டி பேசியிருக்கீங்களா?
1: நிறைய பேசியிருக்கேன். ஆமாம், நிறைய பேசியிருக்கிறேன். நிறைய பேரை நான் வந்து அந்த மாதிரி பாராட்டி பேசியிருக்கிறேன். அந்த ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அப்போ நம்ம
2: இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்காட்டா அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க நம்மளை சுற்றி அப்படின்னு
1: சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் தான் மிகச்சிறந்த ஆசிரியர். நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன், பல மாநிலங்களுக்கு போயிருக்கேன். தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர்களுடைய அறிவுத்திறனை எந்த மாநிலத்திலையும் எந்த நாட்டிலையும் நான்
2: பார்த்ததில்லை. சிறப்பு, சிறப்புங்க ஐயா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி முக மலர்ச்சியோட ஒரு தாயுள்ளத்தோட கற்பிக்கிற ஆசிரியர்கள் இருக்கும்போது மாணவர்களுக்கு அந்த அனுபவம் மன அழுத்தமற்ற பயிற்சியாகவே ஆகிடும். அவங்க வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கு இதுவே ஒரு கோட்பாடாகவும் அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் பல புதிய முயற்சிகளை செஞ்சுட்டே இருக்கிறீங்க. அதில் ஒன்று நாங்கள் கேள்விப்பட்டது, மாதத்தில் ஒரு நாள் புத்தக பையே இல்லாத நாள் அப்படின்னு வச்சுருக்கிறீங்க. எப்படி உங்களுக்கு அந்த எண்ணம் வந்தது, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இல்லைம்மா, நீங்கள் இந்த இப்போ நம்ம நண்பர் காமராஜ் மாதிரி இந்த மாதிரி இவர் எல்லாரும் சொல்கிறது தான். இப்போ ஒரு மாணவன் என்ன பார்க்குறான், தினசரி அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்குறான்.
2: சரி,
1: தினசரி இவருக்கு இப்போ ஒரு ஒரு வீட்டில் இருக்கிறோம், ஒரு கணவன் மனைவி எல்லாம் இருக்கிறாங்க. மனைவி டெய்லி காலையில் எழுந்திரிக்கிறது, கோலம் போடுறது, சமைக்கிறது, குளிக்கிறது, துணி துவைக்கிறது, காய போடுறது, மடித்து வைக்கிறது, மறுபடியும் சமைக்கிறது, மறுபடியும் எல்லாருக்கும் பரிமாறுறது, எல்லோரும் சாப்பிட்டு தூங்கினதுக்கப்புறம் தாசாப். நீங்கள் ஒரே ஒரு நாள் அந்த மனைவிட்ட, அம்மா இன்னைக்கு சமையல் இல்லைம்மா, நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோம்னு சொல்லி பாருங்களேன், அதான் சொர்க்கம். நீங்கள் இதே மாணவர்கள்ட்ட பேக்கே கொண்டு வராத, சும்மா கையை வீசிக்கிட்டு வா. அவன் என்ன நினப்பான்னா, நீங்கள் வந்து 100,000 ரூபா பணத்தை கொடுத்தா கூட அவனுக்கு அந்த மகிழ்ச்சி இருக்காது. அப்படி வருவான் மகிழ்ச்சியோட. அந்த மகிழ்ச்சியில் வந்து இந்த மனம் வந்து இப்போ என்னாகும்னு கேட்டிங்கன்னா, மலர்ந்து கிடக்கும் அப்படியே. அப்போ மலருவான், சிரிப்பான், ஜாலியாக இருப்பான், அப்படியே அப்படியே துள்ளுவான்.

0: அடுத்தவனை பார்த்தா வரும்போது வரும்போதே அங்க எங்கே சிரிக்க ஆரம்பிப்பான்னா வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஆரம்பிக்கிற சிரிப்பு.
1: முதல் நாள் ராத்திரியே சொல்லிடுவாங்க, நாளைக்கு எனக்கு வந்து பைய எடுத்துட்டு
0: பரவ விட்டுருவான். அந்த வளாகம் முழுக்க பரவ விடுவாங்க. நீங்க அப்ப அவனுடைய கவலைப்படுத்துறது எதுன்னு நினைக்கிறீங்க? அந்த புத்தகத்தை பேக் உள்ள இருக்குல்ல,
1: அதுதான்
0: கவலை தரும். அந்த அருமருந்துகள்லாம் அந்த பேக் உள்ள இருக்கு. அந்த மருந்துகளை பூரா வச்சுட்டு வாடா, மகிழ்ச்சியாடுறா, ஜாலியாடுறா. அன்னைக்கு என்ன உங்களுக்கு ஸ்கூலில் ஒரு கண்டிஷன் போடுவோம்னா, ஹோம்ஒர்க் கிடையாது.
1: கிடையாது, சரி.
0: இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, யாரும் யாரையும் ஒரு சொல் கூட திட்டக்கூடாது. ஆமாம்,
1: அந்த ஒரு நாளா?
0: ஒரு நாள் இல்ல, பொதுவாவே பெரும்பாலும்
1: அன்னைக்கு வந்து கண்டிப்பா திட்டக்கூடாது.
0: அன்னைக்கு வந்து திட்டக்கூடாது, கை கொடுக்கணும், மகிழ்ச்சி அடையணும். அவன் எந்த கிளாஸ்ல வேணாலும் போய் உட்காந்துக்கலாம். எனக்கு இந்த கிளாஸ் பிடிக்கலங்க, டெய்லி இந்த நாலு சோகத்தையே பார்த்து எனக்கு போர் அடிக்குது, நான் யூகேஜியில போய் உட்காடுறேன் அப்படின்னு ஒரு டென்த் போய் உட்காந்துங்க.
1: யூகேஜிலேருந்து
0: சார் நான் வந்து ஐ வாண்ட் டு கோ டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட், ஆறாவது போய் உட்காந்து போ, எங்கே வேணாலும் போய்க்கலாம், அவனுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன், அவனுக்கு கட்டுப்பாடு கிடையாது. ஒரு நதி கட்டுப்பாடையே இல்லாமல் போகிறப்ப சல சல சல சல சல சலன்னு அப்படியே என்ன ஓட்டமாக ஓடும், அந்த ஓட்டம் குழந்தைங்கள்ட்ட இருக்கும். குழந்தைங்கள்ட்ட இதை உருவாக்குறது தான் கல்வியினுடைய அடிப்படைன்னு நான் நினைக்கிறதுனால இதை கொண்டு வர்றோம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த நாளுக்காக ஒவ்வொரு மாதமும் எல்லாருமே ஆசிரியர்கள் காத்திருப்பாங்க. ஆசிரியர்கள் ஏன் காத்திருப்பாங்கன்னா, குழந்தைங்க சிரிச்சு ஜாலியாக இருந்தாங்கன்னா ஆசிரியர்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், அவங்களும் சேர்ந்து சிரிப்பாங்க, அவங்களையும் சிரிக்க வைப்பாங்க. அதுக்கு உலக திரைப்படங்கள் இன்னைக்கு தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க, சார்லி சாப்ளின் படம் அது மாதிரி படங்கள்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம ட்ரேட்மார்க் வடிவேல் காமெடியில் உள்ள கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. கிடந்து அப்படியே எல்லாருமே அப்படி கலகல கலகலன்னு அந்த கிளாஸே அப்படி இருக்கும்.
1: சார் ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டீங்க, அப்படியே கேட்டர்களை அப்படியே வந்துடலாம் அவளை எண்ணிக்கைங்க. அந்த நாள் அது நீங்கள் எந்த ரூல்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க, நாங்களும் வந்து உட்காந்துக்கலாம்.
0: கடைசி நாள் ஒவ்வொரு மாதத்தினுடைய அந்த கடைசி, ஒரு 30
1: மாதத்தின் கடைசி நாள் அப்படி புத்தக பையில்லாத நாள், மகிழ்ச்சியான நாள், உற்சாகமான நாள்னு வச்சிக்கலாம். வசந்த அடிப்பில் அதுவா இதுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: மாணவர்களின் கல்வி வெற்றியை தீர்மானிப்பது கடுமையான முயற்சியா, மன அழுத்தமற்ற பயிற்சியா அப்படின்னு கேட்டால், புதுக்கோட்டை கீரனூர் கீரை எஸ் ஏ சாமி அவர்கள் வாட்ஸ்அப் வழியாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயாவின் வார்த்தைகள் அனைத்தும் தங்க வரிகள், அழுத்தமற்ற

0: சொல்றாங்கன்னா, ஐயாவின் வார்த்தைகள் அனைத்தும் தங்க வரிகள், அழுத்தமற்ற பயிற்சியே என்பது ஐயாவின் சொல்லாடல் மூலம் சிறப்பாய் உணர்ந்தோம், அதுவே உண்மை, நன்றி வணக்கம்னு ஒரு முடிவே சொல்லிட்டு விட்டாருன்னு சொன்னோம். சண்முகம் அவர்கள் லால்குடியிலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, மன அழுத்தம் இல்லாத மனநிலையே வெற்றியின் அடித்தளம். ஐயா அவர்கள் கூறியது போல இலை அதுவாக துளிர்க வேண்டும், முயற்சி தானாக தான் மலர வேண்டும். இந்த ஆர்வம் அவர்களின் ஆள் மனதில் பதிந்து முயற்சியினை திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாணவர்கள் அன்றாட பாடங்களை படித்துவிட்டால் விடாமுயற்சியால் பயன்பெறலாம், அதை விட்டுவிட்டு அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தால் மன அழுத்தம் ஏற்படுகிறது. இந்த இரண்டிலும் நம் மனம் கையில்தான் உள்ளது. விடாமுயற்சியுடன் கல்வி அறிவு பெற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற தங்கள் அறிவுரை என்ன அப்படின்னு ராஜி ரமேஷ் அவர்கள் நங்கவரத்திலிருந்து வாட்ஸ்அப் வழியாக கேட்குறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சுமதி அவர்கள் சென்னையிலிருந்து, கடுமையான முயற்சி தான் அவசியம், நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கான பயனுள்ள தகவல்கள் கேட்டேன், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ராஜி ரமேஷ் அவர்கள். அவங்க வாழ்க்கையில் முன்னேற உங்களுடைய அறிவுரை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக மாணவர்களுக்கு அறிவுரைனால பிடிக்க மாட்டேங்குது.
1: இல்லை, பொதுவாக எல்லாருமே இப்போ ஞானபீட விருது பெற்ற வைரமுத்து ஒரு வரி சொல்லுவார், ரோஜாக்கள் நடப்படாத வரை இந்த நிலம் என்பது வெறும் மண் மட்டும்தான்.
0: சரி,
1: லட்சியம் என்ற ஒன்று ஊட்டப்படாத வரை மனிதன் என்பவன் வெறும் பிண்டம் தான் அப்படிம்பார். நீங்கள் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் ஒரு லட்சியம் வந்து இயல்பிலேயே இருக்கணும். இயல்பிலே என்னவா வரப்போகிறோம் அப்படின்னு இருக்கணும், என்னவா ஆக போகிறோம் அப்படின்னு இருக்கணும். இந்த லட்சியத்தை அவன் ஒரு நாளைக்கு ஒரு விதையை அப்படி வளர்க்குற மாதிரி வளர்க்கணும். ஒரு கிரவுண்டுக்கு போகிறவன், நீங்கள் ஒரு கிரிக்கெட் விளையாட போகிறவன் பேட் எடுத்துகிட்டு போவான்ல,
0: ஆமாம்,
1: அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போவேன், அதை தயாரோடு போகணும். அப்படி இப்போ அந்த கல்வியில் எதுக்கு போகிறோமோ அதுக்கு தயாரி போகணும். போகிறீங்க, எதுவுமே எந்த பொருளுமே இல்லாமல், மளிகை பொருளே இல்லாமல் சமையல் அறையில் என்ன பண்ணுவீங்க? அப்போ அதே மாதிரி படிப்பறையும் அதானே, கல்வியில் உள்ள அதே மாதிரி தான் எல்லாமே. இவன் கல்வி மட்டும் வெறுங்கையோட வீசிக்கிட்டு போகணும், நம்ம ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரணும், எதுவும் மைண்டில் ஏறக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடாது. மாணவர்கள்ட்ட இயல்பிலேயே ஒரு கற்கும் திறன் வேணும். கற்கும் திறனும் சொந்த காலில் நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சிய வேட்கையும் வேணும். அது இருக்கு, அது அவசியம் வேணும் அவனுக்கு. நீங்கள் ஒரு அவன் சாதாரண பதவிக்கு கூட போகலாம். நம்ம எல்லாரும் வந்து நீ ஐஏஎஸ் ஆகணும், எல்லாரும் நீ டாக்டர் ஆகணும்னு நம்ம சொல்லவே இல்லை. எல்லாரும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணும், எந்த பணி செய்கிறாயோ அந்த பணியில் சிறந்தவனாக வரணும்.
0: உன்னுடைய
1: சொந்த காலில் நின்று உன்னை உன்னுடைய சுற்றத்தாரை நீ காப்பாற்றணும். உன்னால் முடிந்த அளவு இந்த சமூகத்துக்கு நல்லவனாக நீ வரணும். உன்னால் முடிந்த அளவுக்கு உனக்கு நீ உண்மையானவனாக
0: இருக்கணும்.
1: பி ஹானஸ்ட்.
0: அப்போ இதெல்லாம் தான் இப்போ வெற்றின்னு சொல்லிட்டீங்க. இப்போ எது கல்வியினுடைய வெற்றின்னு இப்போ சொல்லிட்டீங்க.
1: ஆமாம்.
0: அப்போ இந்த வெற்றியை தீர்மானிக்கிறது எது அப்படின்னு தான் இப்போ நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நமக்கு ஒரு 1.5 நிமிடங்கள் தான் கையில் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட வெற்றி எப்படி இருக்கணும், ஒரு மாணவன் எப்படி இருக்கணும்னு சொல்றதுலேருந்து அந்த வெற்றியை நீங்கள் இப்போ அழகாக அடையாளப்படுத்தி காட்டிட்டீங்க. அப்போ மாணவர்களின் கல்வி வெற்றியை தீர்மானிக்கிறது கடுமையான முயற்சியா மன அழுத்தமற்ற பயிற்சியா?
1: அந்த முயற்சி கடுமையான முயற்சியாங்கிறதுல நீங்கள் சொல்ற இதுல இருந்து இந்த கடுமைங்கிற வார்த்தையை நான் தூக்கி எடுத்துறேன், அதை டெலீட் பண்ணிடுங்க.
0: சரி,
1: முயற்சி வேணும்.
0: சரி,
1: அதே நேரத்தில் வந்து மன அழுத்தமற்ற பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மாணவனுக்கு இன்றைய சூழலில்.
0: ஏன்னா
1: அவனுடைய மன அழுத்தத்தை கெடுக்கிற அவனை சுற்றி பல காரணிகள் நிறைய இருக்கு. நீங்கள் ஒருத்தன் ஸ்கூல்லேருந்து அவன் வீட்டுக்கு வந்து ஒரு இயல்பாக போய் பத்திரமா சேர முடியல, ஏன்னா அவ்வளவு டிராஃபிக்கு, அவ்வளவு வாகனங்கள், அவ்வளவு பிரச்சனை. அப்போ வீட்டுக்கு பத்திரமா போய் இதுவே அவனுக்கு ஒரு இதாக இருக்கு. அப்போ அவன் மன அழுத்தம் இல்லாமல் அவன் வீட்டுக்கு போகணும், வாசிக்கணும், படிக்கணும், அவனை சுற்றுச்சூழல் சரியாக இருக்கணும், இதெல்லாம் அவனுக்கு சரியாக இருக்கணும். இந்த பயிற்சியோடு சேர்த்து கடுமையான முயற்சிங்கிறதுல அந்த கடுமையை
0: எடுத்துடலாம். சரி,
1: ஆமாம்.
0: அப்போ மாணவர்களின் கல்வி வெற்றியை தீர்மானிக்கிறது மன அழுத்தமற்ற முயற்சியும் பயிற்சியும் தான்.
1: அவ்வளவுதான்,
0: நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது வரைக்கும் நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தாங்க புதுக்கோட்டை கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள். சிறப்பான கருத்துக்களை மாணவர்களுக்கு எடுத்து சொன்னாங்க, பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சொன்னாங்க. மகிழ்ச்சியாக இருந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சியை கேட்டு இணைந்திருந்த நேயர்கள் அனைத்து பேருக்கும் நன்றி, வணக்கம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது இடையூறை ஏற்படுத்த மாணாக்கரை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக புதுதில்லியில் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இதுகுறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் அவசியம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியா ஆசியான் நாடுகள் இடையேயான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்றார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கோவையில் தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அவிநாசி அருள்மிகு லிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களுக்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய நிலுவை நீரை விடுவிப்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் இக்கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாமில் 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: விழுப்புரம் மாவட்டம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 24/7/2026 அன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதில் 500க்கும் மேற்பட்ட இடங்களை பூர்த்தி செய்ய 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வர உள்ளன. இதில் 10 முதல் பட்டயப்படிப்பு பட்டப்படிப்பு ஆகியவை படித்தவர்கள் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பினை பெற மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் முகாமிற்கு வரும்பொழுது அசல் மற்றும் நகல் சான்றிதழ்கள், புகைப்படம், ஆதார் அட்டை ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணைகளில் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உடுமலையில் திருமூர்த்தி அணைப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அவர், அணைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழா அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் அரசு விழாவாக கொண்டாடப்பட உள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் ஜப்பானின் டனாகாவை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தில் சின்ன சின்ன சந்தோஷங்களை ரசிக்க கற்றுக்கிட்டா ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு திருவிழா தாங்க. சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எப்பவுமே உங்களோட நிறைஞ்சிருக்க எங்களோடு இணைந்திருங்கள். இது ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இங்கே எல்லாமே நன்று. நேர்களே, ரெடியா இருக்கீங்களா? துடிப்பான பாடல்களால உங்களை ஆட்டம் போட வைக்க வருது இது போடு ஆட்டம் போடு.

பிரச்சனப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது போடு ஆட்டம் போடு. நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்க நேயர்களின் விருப்ப பாடல்கள் காற்றலைகளில். 12:10 மங்கையர் உலகம், இதில் தொழிலில் தடம் பதிக்கும் பெண்கள். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு சுய தொழில் எவ்வளவு முக்கியம், இதை பத்தி தோழிகள் பகிர்ந்துக்கலாம். இந்த இரு நிகழ்ச்சிகளிலும் பங்கு

ஏற்க நேயர்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-246-102-1. இதில் அறிமுகமான நேயர்களும் 240-102-1 இதில் அறிமுக நேயர்களும் பங்கேற்கலாம். தொடர்ந்து இணைந்தீர்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

டச்எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி ரசிக்கலாம் இருபட பாடல்கள். இன்னைக்கு வேலைக்காரன் எஜமான் திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடல்கள் ஒலிக்கிறது வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

ட்ரெச்எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி ரசிக்கலாம் இருபட பாடல்கள். இன்னைக்கு வேலைக்காரன் எஜமான் திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடல்கள் ஒலிக்கிறது வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: டச் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இருபட பாடல்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இருபட பாடல்கள். இருபட பாடல்களில் அடுத்ததாக வருகிறது எஜமான் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

சச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இருபட பாடல்கள். இருபட பாடல்களை நிறைவு செய்ய வருகிறது ஏஜமான் திரைப்படத்தில்.

0: ஒத்துழைப்பு, நிலையான கட்டமைப்பு உள்ளிட்டவற்றை கருப்பொருளாக கொண்டு இந்த 3 நாள் மாநாடு நடைபெறுகிறது. சுகாதார பாதுகாப்பு, பெருந்தொற்றுக்கான தயார்நிலை, அனைவருக்கும் தரமான சேவைகளை வழங்குதல் ஆகியவற்றில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றுவது குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பின் அவசியம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தினிடையே சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீயை சந்தித்து பேசிய அவர், பரஸ்பர நலன், எல்லைப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது, நேரடி விமான சேவைகளை தொடங்குதல், விசா நடைமுறைகளில் மாற்றங்கள், எல்லை வர்த்தகம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து கலந்து ஆலோசித்தார். தமிழகத்தில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை வரும் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும். பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவெடுக்கப்படும். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களுக்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய நிலுவை நீரை விடுவிப்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் இக்கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி சோமநாயக்கன் பட்டியில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை வனத்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக 7 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் செந்தூர் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பீடி இலை மூட்டைகளை காவல்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்து காணப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். இந்த ஆண்டு பருவநிலை மாற்றத்தால் முன்கூட்டியே சீசன் துவங்கினாலும் எல் நினோ காரணமாக வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தற்போது தண்ணீர் வரத்து என்பது வெகுவாக குறைந்து வருவதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இதை நம்பியே வியாபாரிகள் கடைகளை நடத்தி வரும் சூழ்நிலையில் சுற்றுலாப் பயணிகளுடைய வருகை குறைந்து வருவதால் அவர்களும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அம்சகர்ணன் அர்ஜுன் இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில் நேரம் முற்பகல் 11 மணி. இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. மீள்திறன், புத்தாக்கம்,

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களினை கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களம் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: அட்டகாசமான நிகழ்ச்சிகளை அள்ளித்தரும் பண்பலை 1A1 அதுதான் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஹலோ மக்களே, டீ குடிக்காதவங்களுக்கும் இன்னும் லஞ்ச் சாப்பிடாதவங்களுக்கும் இடையில அந்த சாப்பிடலாமா இல்ல வேலை பார்க்கலாமா அப்படின்னு குழப்பமான நேரம் இது. கரெக்டா? சரி, இந்த குழப்பமான நேரத்துல கலக்கலாங்கன சாங் கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்போது நாங்க இருக்கோம்னு வருது உங்களோடு நாங்க. ஸோ நேர்களை இந்த நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 246-102-1 அறிமுக நேர்கள் 240-102-1 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம சொல்லி 431 அப்படிங்கிற இணைப்பு என்ன சேர்த்து தொடர்பு கொள்ள மறந்துடக்கூடாது. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
4: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
5: 11:11 ஆயிடுச்சுங்க. நாம கிட்ட இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 உங்களோட நாங்க. சோ நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2461021 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணலாம். அறிமுக நேயர்களா இருந்தா 2401021 0431 அப்படிங்கிற சிடி கோட் நம்பரையும் சேர்த்து டயல் செய்ய மறந்துடக்கூடாது. இப்ப நம்ம கூட பேச போற முதல் நேயர் யாரு பாத்திரலாமா? வணக்கம்.
6: வணக்கம் ஐயா, தாப்பாக்கிற லால்குடி வட்டம் தாப்பாக்கிறோம். பண்பலை நேயர் குருநாள் பேசுறேன் ஐயா. வணக்கம் ஐயா, காலை நல்ல அருமையா நிகழ்ச்சியில அருமையா போயிட்டு இருங்க ஐயா.
5: ரொம்ப நன்றி. என்ன ஊர் சொன்னீங்க?
6: தாப்பாய் கிராமத்தை சேர்ந்த பண்பலை பாசநாயகர்.
5: தாப்பாயா, அப்படின்னு ஊர் இருக்கு. சரி, ஓகே. என்ன பாட்டு கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
6: நான் பொற்காலத்துல தஞ்சாவூர் மண் எடுத்து தாமரை பாருங்க, அந்த பாட்டு அருமையான அற்புதமான அழகான பாட்டு. எல்லா நேயர்களுக்கும் உங்களுக்கும்.
5: எதுனால அந்த பாட்டு பிடிக்கும்?
6: அது நல்ல கருத்துள்ள பாட்டுங்க.
5: கருத்துள்ள பாட்டு, எல்லா ஊரையும் சொல்லிருப்பாங்க. அதனால அது கருத்தா?
6: எல்லா ஊரையும் சொல்லிருப்பாங்க. ஆமா, நல்ல அற்புதமான அழகான அருமையான பாட்டு போடுங்க.
5: இதுல நம்ம ஊர் வருமே, என்ன ஊர் என்ன தெரியுமா?
6: தாமிரபரணி வரும், தஞ்சாவூர் வரும்.
5: சரி, திருச்சி வராதா?
6: திருச்சி வரும்.
5: எப்ப என்ன திருச்சியில என்னன்னு வரும்? ஸ்ரீரங்கம் மண்ணெடுத்தேன்னு வரும்ல?
6: ஸ்ரீரங்கம் மண்ணெடுத்து, ஸ்ரீரங்கம் மண்ணெடுத்தேன்.
5: சரி, ரைட், பாட்டு கேட்டுருமா?
6: வாய்ப்புக்கு நன்றி.
5: நன்றி உங்களுக்கான பாடல்கள்.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: பதினோரு மணி 19 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நாம கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல திருச்சி சேலம் மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க நேர்களை. இந்த நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் இடம்பெறணும்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் போன் எடுத்து டயல் பண்ணுங்க. 246-102-1 இல்லப்பா, நான் அறிமுக நேர்ப்பா இது வரைக்கும் நான் கால் பண்ணதே இல்லப்பா அப்படின்னா 240-102-1. எல்லா நேர்களும் 4-3-1 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ள மறந்துடக்கூடாது. இப்ப நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் யார்? வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
6: வணக்கம் சார்.
5: யார் பேசுறீங்க?
6: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதமிகு எம் தனியாசலம் சார்.
5: கிருஷ்ணகிரியில கேக்குதா? நியூஸ் ஆன் ஏர்ல கேக்குறீங்களா?
6: இல்ல சார், செல்லுக்காக சார், ஆன்லைன்ல.
5: ஆன்லைன்ல கேக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க, உங்க ஆதரவு கொடுங்க. சரியா, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
6: படம் வந்து சொக்கத்தனம் சார். அதுல என்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்சேன்ற பாட்டு கொடுங்க சார்.
5: யார நினைச்சு இந்த பாட்டு கேக்குறீங்க? நன்றி இணைப்பில் வந்தது உங்களுக்கான பாடல் இதோ.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: என்ன பாட்டு கேக்க போறீங்க இன்னைக்கு?

0: குஷி படத்துல இருந்து போடுங்க சார்.
1: குஷி படத்துல என்ன பாட்டு போடலாம்? குஷியான ஒரு பாட்டு.
0: மேகம் கருக்குது மின்னல் அடிக்குது அந்த பாட்டு போடுங்க.
1: போட்டுருவோமா? மேகம் கருக்குதாங்க, எப்படி மழை வர மாதிரி இருக்கா?
0: மேகம் கருத்து மழை வரதா சார் அந்த பாட்டை கேக்குறேன்.
1: அப்படியா, சரி ரைட்டு போட்டுருவோமா பாட்டா.
0: சரி போடுங்க சார்.
1: நன்றி உங்களுக்கான பாடல் இதோ.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.

0: லக்ஷ்மி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி. சாரதா சாடி,
6: சாரதா ஸ்கில்லி ஆடி, கிளாசிக் தள்ளுபடி.
7: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க நம்ம நிகழ்ச்சியில். அடுத்த நீர் யார்? வணக்கம்.
9: இனிய காலை வணக்கம் சார். சோபனாபதி வந்து மாலா சிதம்பரம். நல்லா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்கேமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நாங்களும் நல்லா இருக்கோம் சார். மழையெல்லாம் காணா சார், வெயில் ரொம்ப அடிக்குது சார்.
8: ஆமாங்க, ஐயோ முடியலங்க. இன்னும் இந்த ஜூலை மாசம் ஃபுல்லாவே இன்னும் அதிக வரலாறு காணாத வெயில் இருக்கும்னு சொல்றாங்க. அதனால நிறைய தண்ணி குடிங்க. நிறைய இந்த தர்பூசணி அந்த மாதிரி எல்லாரும், எல்லா மக்களுமே சொல்றேன், நிறைய தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டடா இருந்துக்கோங்க. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
9: பட வந்து நினைத்தேன் வந்தாய். மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு, அந்த பாட்டு போடுங்க சார்.
8: எதனால இந்த பாட்டு?
9: அந்த பாட்டு ரொம்ப வரிகள்லாம் நல்லா இருக்கும்.
8: நன்றி உங்களுக்கான பாடல்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டிணைந்திருக்கிறோம் உங்களோடு. நாங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை அணியாப்பூர் கிராமம் வீரமலைப்பாளையத்தில் உள்ள துப்பாக்கிச் சுடும் இடத்தில் இன்று முதல் 2/8/2026 வரை காலை 7:30 முதல் மாலை 5:30 மணி வரையும், இரவு 7 மணி முதல் இரவு 10 மணி வரையும் 27th பட்டாலியன் இந்தோ திபெத் எல்லை காவல்படை ஆழப்புழா கேரளா பயிற்சியாளர்களால் துப்பாக்கிச் சுடும் பயிற்சி நடைபெற இருப்பதால் பயிற்சி தளத்தில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நேர்களே, திருச்சிராப்பள்ளியிலிருந்து காலை 6:15 புறப்படும் திருச்சி SMVT பெங்களூரு சிறப்பு ரயில் எண் 06007 ஜூலை 28 முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாகவும், அதேபோல பெங்களூருவிலிருந்து புறப்படும் SMVT பெங்களூரு திருச்சி சிறப்பு ரயில் எண் 06008 ஜூலை 28 முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகத்தின் திருச்சி கோட்ட பிரிவு அறிவித்துள்ளது.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5% முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவிந்த் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: 11:40 ஆச்சுங்க, நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட. நாங்க நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும், உங்களோட விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னா 246-102-1-4-3-1 அப்படிங்கிற இணைப்பையும் சேர்த்து தொடர்புகளும் மறந்துடக்கூடாது. அறிமுக நேயர்களா இருந்தா 43-1 அப்படிங்கிற இணைப்பு என்னோட 240-102-1 அந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. இப்ப நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
10: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
10: பஞ்சாபுரம் பேசுறேங்க சார்.

0: என்ன பண்றீங்கம்மா? பஞ்சவர்ணமம்மா
1: களை எடுத்துட்டு இருக்கோம் சார்.
0: களை எடுத்துட்டு இருக்கீங்க? சரி, ரைட்டு. வயலுக்குள்ள தான் இருக்கீங்களா?
1: களை எடுப்போம் சார்.
0: வயலுக்குள்ள தான் நிக்கிறீங்களா
1: அப்பயும்? ஆமாங்க சார், வயல்ல தான் நிக்கிறேன் சார்.
0: வெரி குட். சரிங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: சகலகல வல்லலேருந்து கத்த வேண்டி கத்த வேண்டி கிடையாது, அந்த பாட்டு போடுங்க சார்.
0: இது ஒரு கேலி பாட்டாச்சா? எதனால இந்த பாட்டு கேட்குறீங்க?
1: ஒரு பிடிக்குது சார், எனக்கு அந்த படம் பிடிக்கும்.
0: ஜாலியாக இருக்கும் அந்த பாட்டு?
1: ஆ, ஜாலியாக இருக்கும்.
0: சரிங்கம்மா, பாட்டு கேட்டுருமா?
1: ஆ, பாட்டு கேட்கலாம் சார். வணக்கம்.
0: உங்களுக்கான பாடல் இதுவும்

0: நாங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் மூலத்தோப்பு மாவட்ட அரசு இசைப்பள்ளி மற்றும் மணப்பாறை தியாகேசர் ஆலை மேல்நிலைப்பள்ளி சவகர் சிறுவர் மன்றம் சார்பாக குரலிசை, பரதநாட்டியம், சிலம்பம், ஓவியம் ஆகிய கலைப்பயிற்சி வகுப்புகள் வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும் இலவச பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இவ்வகுப்புகளில் சேர தொலைபேசி எண் 9648691 7336 மற்றும் மணப்பாறை தொலைபேசி எண் 97906672728.
1: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா சவால் விலை. இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. July 17 முதல் August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
3: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை 26 ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை 26 ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
4: உங்களோட நாங்க நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாரு பாத்தலாம்? வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
5: யாரு? கைலாஷ் நகர்ல இருந்து பேசுறேன் சார்.
4: கைலாஷ் நகர்னா அந்த BHL பெல் டவுன்ஷிப் கிட்ட இருக்க அந்த
5: காட்டூர்
4: தாண்டி. ஓகே, என்ன பாட்டு கேட்க போறீங்கம்மா?
5: உத்தம ராசா படத்துல இருந்து போடுங்க சார்.
4: என்ன பாட்டு?
5: மாமனோட மனசு மல்லியப்பு போலி பொன்னானது.
4: நல்லாதான் பாடுறீங்க, இந்த பாட்டு போட்டுடலாமா?
5: போடுங்க சார்.
4: நன்றிங்கம்மா, உங்களுக்கான பாடல்கள்.

0: 11:54 ஆயிடுச்சுங்க. உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ஆ, யார் பேசுறீங்க? வணக்கம்.
1: திருச்சி ஒத்தக்கடையில இருந்து அத்திவரதன் பேசுறேன் சார்.
0: அத்திவரதன், என்ன பண்றீங்க
1: சார்? நான் டீ கடையில வேலை பாக்குறேன் சார்.
0: ஓகே, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: சார், எனக்கு மின்னிலை படத்துல இருந்து சார் ஒரு அருமையான பாடல் ஒண்ணு, அது ஒரு ரெண்டு வரி பாடலாமா?
0: ம், தாராளமா.
1: ஏ அழகிய தீயே, என்னை வாட்டுகிறாயே, ஒரு ஹைக்கு கவிதை விழிகளில் பாட பாட, ஒரு ஹைப்பர் டென்ஷன் தலையினிலே நானும் வாட. இந்த பாடல் எனக்கு வேண்டும் சார்.
0: கண்டிப்பா போட்டுருவோமா? நன்றி.
1: தேங்க்யூ சார்.

0: நிறைவேறுகிறது இன்றைய உங்களோடு நாங்க.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். நீட் விவகார பிரச்சினையில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. அவை இன்று கூடியதும் இந்த பிரச்சினையை எதிர்க்கட்சிகள் எழுப்பிய போது அவை நடவடிக்கைகளை சுமூகமாக நடத்த உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கோரினார். ஆனால் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவைத்தலைவர் அவையை நண்பகல் வரை ஒத்திவைத்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் உருவாக்கப்பட்ட INS மால்வான் நீர்மூழ்கி தடுப்பு போர்க்கப்பல் இந்திய கடலோர காவல்படையிடம் முறைப்படி இன்று இணைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய விமானப்படை தளபதி ஏர்சீப் மார்ஷல் AP சிங் நாட்டின் கப்பல்சார் பாதுகாப்பில் இதன் பங்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். 80% அதிகமான உள்நாட்டு உபகரணங்களை கொண்டு இந்த போர்க்கப்பல் கட்டமைக்கப்பட்டதாகவும் நீருக்கடியிலான பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்த கப்பல் மிகுந்த ஆற்றல் கொண்டது என்றும் கூறியுள்ளார். நீட் தேர்விற்கு எதிராக உரிய அனுமதி பெற்று மாணவர்கள் அறவழியில் போராடினால் ஆதரவு தரப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், தூண்டுதல் காரணமான மாணாக்கரின் போராட்டத்தால் மக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் இதன் காரணமாகவே மாணாக்கர் கைது செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு குறுவை நெற்பயிர் காப்பீட்டிற்கான காலவரம்பு இம்மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் விரைந்து பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கூறியுள்ளார். திருப்பூர் மடத்துக்குளம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 6.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் ஏலம் நடைபெற்றது என்று எமது செய்தியாளர் கூறுகிறார். திருப்பூர் அஞ்சல் கோட்டத்தில் ஆயுள் காப்பீட்டு சிறப்பு முகாம் அனைத்து தபால் நிலையங்களிலும் நாளை தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் PV சிந்து உன்னதி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் அம்சகருணன் அர்ஜுன் இணை சீன இணையுடன் இன்று மோதுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் 1 மணிக்கு.
2: குறளமுதம்
3: இடனறிதல் 50 அதிகாரம் 5வது குறட்பா.

0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
1: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.

ஆழமான நீரினுள் மற்றைய உயிர்களை முதலை வெற்றி கொள்ளும். நீரை விட்டு வெளியே வந்தால் முதலையை மற்றைய விலங்குகள் கொன்றுவிடும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: என்னடா நீ விடுற ஏப்பத்துல மலைக்கோட்டையே அதிருது.
3: வாக்கா எப்ப வந்த?
2: என்னடா ஹெவியான சாப்பாடா?
3: ஆமாக்கா, ஒரு கல்யாணம் போயிருந்தேன், இலையில இடமே பத்தல, அந்த அளவுக்கு சாப்பாடு ஃபுல்லா சாப்பிட்டேன்.
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: ஆனா என்னதான் இவ்வளவு சாப்பிட்டாலும் அங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. பரிமாறத்துக்கு வச்சிருந்த சாப்பாடை விட அங்க குப்பை தொட்டில கிடந்த சாப்பாடு தான் அதிகமா இருந்துச்சு. பசிக்காத குப்பை தொட்டிக்கு போதும் போதுன்ற அளவுக்கு சாப்பாடு போடுறாங்க நம்ம மக்கள். இப்பெல்லாம் நாம சாப்பிடுறத விட வீணாக்கிறது தான் அதிகமாயிடுச்சோன்னு தோணுது. இது என்ன எதுக்காகனே தெரியல, மக்கள் ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னே தெரியல, எல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம்.
2: பாவம், அவரை ஏண்டா இழுக்கிற? தம்பி, இந்த உலகத்துல எல்லாருக்குமே பொதுவான ஒரு மதம் இருக்குன்னா அது பசிதான், பொதுவான கடவுள்னா அது உணவுதான். இதை எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ சாப்பாடு வீணாகாது. சரி, சாப்பாட்ட நீ என்ன பண்ண?
3: நான் விட்ட ஏப்பத்திலே தெரிஞ்சிருக்கும்க்கா உனக்கு, எதை போதும்னு சொல்றோமோ இல்லையோ, ஆனா சாப்பாட்டுக்கு மட்டும் சரியான இடத்துல போதும்னு சொல்லிடணும். அதை நான் எப்பயுமே கரெக்டா பண்ணுவேன், அதனாலதான் சாப்பாட்ட நான் வீணாக்கறதே இல்ல.
2: சூப்பர்டா தம்பி.
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: உணவை நேசிங்க, உழைப்ப மதிங்க, பசியற்ற சமூகத்தை உருவாக்குவோம். ஒவ்வொரு பருக்கையும் பொன்னானது.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில தொழில்கள் கூட எதை பத்தி பேச போறோம்? தொழிலில் தடம் பதிக்கும் பெண்கள். கனவுகளை காண துணிந்த பெண்கள் இன்று அந்த கனவுகளையே நனவாக்கி உலகம் முழுவதும் தடம் பதித்து வராங்க. அவர்களின் ஒவ்வொரு வெற்றியும் இன்னும் பல பெண்களுக்கு நம்பிக்கையின் ஒளியா மாறட்டும். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு சுயதொழில் எவ்வளவு முக்கியம், இதை பத்தி தோழிகள் பகிர்ந்துக்கலாம். தோழிகள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-246-1, 240-102-1. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தற்று சேஃபம் ரெயின்போ 102.1. தோழிகள் கூட பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.
1: சண்முகே.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி
3: ஜுவல்லர்ஸ். ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே. ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே,
0: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: திருச்சி பெரிய கடை வீதி ரெங்காஸ் தங்க மாளிகை பாத்திரக்கடல் வழங்கும் ஆலய உலாவில்

வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருத்தலம். பிரம்மாவுக்கு பேரழகனாக காட்சி தந்த அன்பில் சுந்தரராஜ பெருமாள் காணும் ஜேஷ்டாபிஷேக பெருவிழாவின் நேரலை.

0: நாளை காலை 10 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்
1: ரங்காஸ் தங்க மாளிகை மற்றும் பாத்திரக்கடல் மலைவாசல் எதிரில் மற்றும் NSP ரோட் திருச்சி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மங்கையர் உலகம். இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில பெண்களுக்கு சுய தொழில் எவ்வளவு முக்கியம், அதாவது தொழிலில் தடம் பதிக்கும் பெண்கள், இதை பத்தி தான் பேச போறோம். நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய முதல் தோழி யார், எங்கிருந்து பார்த்தலாம்? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். இசைக்கு தகுந்த தகவல்களில் பதவி 102.1 வானவில் தொண்டருக்கு வானிலிருந்து வணக்கங்கள். அரசு திருவையார் கட்டணம் ராஜேஸ்வரி.
2: ராஜேஸ்வரி, எப்படி இருக்கீங்க ராஜேஸ்வரி?
3: நல்லா இருக்கேன்.
2: அருமையான வந்து முன் பேச்சு சொல்லிட்டீங்க. எல்லாரும் நல்லா இருக்கும். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டாபிக் தெரியுமா உங்களுக்கு?
3: தெரியுமா, நான் வந்து எம்எஸ்சி படிச்சிருக்கேம்மா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தையல் தொழில் தான் செஞ்சிருக்கேன்.
2: ஓகே,
3: இருந்தாலும் எனக்கு வந்து வீசிங் ட்ரபிள் இருக்கு, அதனால வந்து இந்த தொழிலை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் கடந்த 14 வருஷம். நம்ம வந்து இந்த தையல் தொழில் வந்து நம்ம வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 பிளவுஸ் தைச்சா கூட ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வீட்டுலயே. ஒரு பிளவுஸ் நறுக்கி தச்சு பட்டன் கட்டுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரத்துல 2 பிளவுஸ் வச்சோம்னா அது தனி ஒரு வருமானம் தான் நம்மளுக்கு.
2: எல்லா பெண்களுமே வந்து சுய தொழில் அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
3: கண்டிப்பா மேடம். இப்ப வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிறோம்ல, அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில வந்து வச்சிடலாம் சார். தொழிலுடன் கூடிய கல்வி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப வந்து நீங்க ரைட் டைம் இந்த தலை கொடுத்துருக்கீங்க. ஐடில பாத்தீங்கன்னாக்கா இந்த டிவி ரேடியோ ரிப்பேர் பாக்குறது, ஹோம் அப்ளையன்சஸ் ரிப்பேர் பாக்குறதுன்னு தனித்தனி இருக்கு, டைலரிங் இருக்கு, அப்புறம் சிஸ்டம் இருக்கு, ஹார்ட்வேர் சாப்ட்வேர் தனித்தனியா படிக்கிறதா இருக்கு.
2: எல்லா துறைகளிலுமே பெண்கள் இப்ப வந்து தடம் பதிச்சுட்டு தான் இருக்காங்க.
3: இருந்தாலும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னா ஐடி போய் படிக்கணுமே, வீட்டுல இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாம் இருக்கு. அது மாதிரிலாம் செய்யாம அப்புறம் இங்க இருந்து சும்மா ஒரு வேலைக்கு கூப்பிடுறாங்களோ அந்த வேலைக்கு வந்து போறாங்க. ஒரு நம்ம கஷ்டப்பட்டோம்னா ஒரு தொழில வந்து நம்ம கைக்கு கொண்டு வந்துடலாம்.
2: எல்லா வேலைகளுமே வேலைகள் தான், எல்லாருமே எல்லாமே கத்துக்கணும் அப்படிதானே?
3: அது வந்து நம்ம வந்து முதலாளி ஆயிடலாம், நம்ம வந்து மூத்தவங்க போய் வேலை செய்யணும்,
2: அதுதான் முக்கியம். இன்னொரு அதாவது ஒரு என்டர்பிரெனர் அப்படின்னு சொல்றோம்ல, சுய தொழில் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கே ஒரு பெருமையா இருக்கும் இல்லையா?
3: ஆமா, தொழிலாளிகளாவே வாழ ஆசைப்படமோ தொழிலதிபர்களாக ஆசைப்படணும்.
2: ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.
3: நன்றி.
2: தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: பன்னெண்டு 12:25 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மங்கையர் உலகம். நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த தோழி யார், எங்கிருந்து பார்த்தலாம்? ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் கா.
7: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
8: விவேகா பேசுறேன்க்கா.
7: விவேகா, எப்படி இருக்கீங்க? விவேகா,

0: நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். விவேகா வாய்ஸை கேட்டால் படிச்சுட்டு இருக்க பொண்ணு மாதிரி தெரியுதே, என்ன படிக்கிறீங்க?
0: குருகுலம் படிச்சுட்டு இருக்கேன்க்கா வீட்டுல இருந்து.
1: அப்படிங்களா, சந்தோஷம்.
0: ஆமாங்கக்கா.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விவேகா நீங்க?
0: குருகுலம் படிச்சுக்கிட்டே நாங்க தையல் கத்துக்கிட்டு இருந்தோம்க்கா. அதே மாதிரி இப்ப இந்த தையல் முழுமையா கத்துக்கிட்டு இப்ப வெளிய துணி குடுக்கறாங்க, அதுவும் வாங்கி தச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இதுல எனக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் வந்திருக்குக்கா.
1: நம்ம வந்து பெண்கள் வந்து தனியாக சம்பாதிக்கும் போது அவங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை வந்து வளரும். நம்மளால குடும்பத்துக்கும் வந்து நம் குடும்ப பொறுப்பை தாண்டி நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், நம்ம கையிலேயே நாலு காசு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு நிஜமாகவே ஒரு தன்னம்பிக்கை வளரும் இல்லையா?
0: கண்டிப்பாங்கக்கா.
1: இந்த மாதிரி சுய தொழில் பண்ணணும், நிறையா வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறத பற்றி நீங்கள் வேற என்ன நினைக்கிறீங்க?
0: கண்டிப்பா நம்ம ஒரு ஏதாவது டிபெண்ட் பண்ணி இருக்கிறனாலக்கா நமக்கு பிடிச்சதை நம்ம செய்ய முடியும். எப்பயுமே எங்கள்ட்ட கேட்கணுமோ ஒரு பயம் இருக்க போ வேணாம்.
1: ஓ சரி சரி.
0: சுய தொழில் செய்யும் போது நமக்கு அதே மாதிரி எப்படி ஒரு அனுபவமும் கிடைக்கும். வாழ்க்கையில எப்படி வந்து அடுத்த இதுமும் வைக்கணும்ன்றது அனுபவம் கிடைக்கும் நமக்கு.
1: ஓகேம்மா ஓகேம்மா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.
0: நன்றிக்கா.
1: ஒரு காலத்தில் பெண்களோட பங்களிப்பு வீட்டு எல்லைக்குள்ளே மட்டுமே இருக்கிறதா பலரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதோட நிலை முற்றிலும் மாறிடுச்சு. அறிவியல், கல்வி, மருத்துவம், விவசாயம், தகவல் தொழில்நுட்பம், காவல்துறை, விண்வெளி ஆராய்ச்சி, தொழில் முனைவு, இப்படி பல துறையில் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் பெண்கள் சாதனை படைச்சிட்டு தான் இருக்காங்க, அவங்களோட முத்திரையை பதிச்சுட்டு தான் இருக்காங்க. பெண்கள் முன்னேறும்போது ஒரு குடும்பம் மட்டும் இல்லாமல் ஒரு சமூகமே முன்னேறுது. அதனால் பெண்களோட கல்வி, திறன் மேம்பாடு, தொழில் முனைவு எல்லாத்தையும் ஊக்குவிக்கணும் அப்படின்னு கேட்கிறோம்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லக்ஷ்மி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.

0: ட்ரெஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மங்கையர் உலகம். நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த தோழி யாரெங்கன்னு பார்த்தலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் தென்னலூர் சேதராப்பட்டில இருந்து சரஸ்வதி தங்கராஜ்.
0: சரஸ்வதி தங்கராஜ், நலமா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சாத்தனூர்ல.
0: ஓ, வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு சுய தொழில் பண்ணுறதும் வேலைக்கு போகிறதும் எவ்வளோ அவசியம், கல்வி எவ்வளோ அவசியம், அதை பற்றிலாம் சொல்லுங்களேன் கொஞ்சம்.
1: பெண்களுக்கும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு முதல் தாய் மாதிரி கல்வி, இரண்டாவது வந்து சுய தொழில். நம்ம கையில ஒரு தொழில் இருக்கணும். ஏன்னா யாரையும் நம்பி இந்த காலத்துல பிழைக்க கூடாது. நம்ம பிள்ளைகள படிக்க வைக்கிறதுக்கா, நம்ம புருஷன், நம்ம நம்ம இது குடும்பத்துக்கே முதல் நம்ம கையில ஒரு தொழில் இருக்கணும்.
0: அவசியமா, அவசியமா,
1: அவசியமா. யாரையும் எதிர்பார்க்காம நம்ம 10 ரூபா சம்பாதிக்கணும். நம்ம வேணுங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கா நமக்கா வேணுங்கிறத நம்ம செஞ்சுக்கணும்.
0: ஆமா, கண்டிப்பா.
1: அதுக்கு கண்டிப்பா சுய தொழில் தேவை.
0: ஓகே, இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி. ரொம்ப அருமையா சொன்னீங்க.
1: ஆமா,
0: தேங்க்யூமா.
1: நன்றிங்க.
0: நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ட்ரிச்சிஎஃப்எம் ரெயின்போ 102.1.
2: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு. ஸ்ரீதைலா சில்சிலே.

0: போகோணம். ஸ்ரீ தாயசுட்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
1: பழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: குடும்ப பொறுப்புகளையும் தொழில் வளர்ச்சியும் சமநிலையுடன் கையாளும் பெண்கள் இன்றைய சமூகத்தின் மிகப்பெரிய பலமா இருக்காங்க. அவர்களின் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, புதுமையான சிந்தனை அடுத்த தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டும். நவ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இதுவரை பங்கெடுத்துக்கிட்ட தோழிகளுக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி ஓவியா.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடிய

0: அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்கி வைக்க முயன்றார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம், மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிமில் சுரங்கப் பணியின்போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்காக மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், விஞ்ஞானிகள், ரயில்வே பொறியாளர்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்தார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை என்று அவர் குறிப்பிட்டார். பின்னர் நீட் பிரச்சினையை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே எழுப்பினார். தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் 12 பெரிய துறைமுகங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், சென்னை 800 உள்ள காமராஜர் துறைமுகம் தவிர மற்ற துறைமுகங்கள் அரசு பங்கேற்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் தனியார் மற்றும் அரசு பங்கேற்புடன் கூடிய துறைமுகங்களின் கட்டுமானத்திற்காக டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். எந்த பெரிய துறைமுகமும் தனியார் வசம் இல்லை என்றும், கட்டுமானத்திற்கான இடம் மற்றும் வசதிகள் துறைமுக ஆணையம் மற்றும் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் கூடிய திட்டத்தின் கீழ் சென்னை காமராஜர் துறைமுகத்தில் இரும்பு தாது போக்குவரத்திற்கு தனி முனையம் செயல்படுவதாகவும், தூத்துக்குடி துறைமுகத்தில் 3 மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், இதனை தெரிவித்த அவர், வங்கிக் கணக்குகளை தொடங்குவது தொடர்பாக கிராமங்களிலும் ஊரக பகுதிகளிலும் தொலைதூர பகுதிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 1,49,17,594 பேர் தங்களது வங்கிக் கணக்குகளை செயல்பாட்டில் வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த வங்கிக் கணக்குகள் அனைத்தும் எந்தெந்த பகுதிகளில் செயல்படுகிறது என்பதை கண்காணிப்பதற்கு செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். நாடு முழுவதிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த சிகிச்சை வழங்குவதற்கு 19 மாநிலங்களில் புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் சிகிச்சைக்கான நிதி உதவியும் வழங்கப்படுவதாக கூறினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஆண்டுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் கீழ் 27 வகையான சிறப்பு மருத்துவத்திற்கும் 1,961 சிகிச்சை முறைகளுக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து கண்டறிவதற்கான மருத்துவ முகாம்களும் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் தேசிய இலவச மருத்துவ திட்டத்தில் பாம்புக்கடி சிகிச்சைக்கான மருந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பாம்புக்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக சிகிச்சை பெறுவதற்கான மருந்துகளின் பட்டியலை அரசு வெளியிட்டிருப்பதாகவும், புதிய வகை மருந்துகள் தொடர்பான ஆய்வுகள் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், அசாம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் பாம்புக்கடியால் பாதிக்கப்பட்டு உடனடி சிகிச்சை பெற இயலாமல் அல்லது மருந்துகள் கிடைக்காமல் இருக்கும் பகுதிகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2030 பாம்புக்கடியால் இறப்பவர்களின் எண்ணிக்கையை முற்றிலும் கட்டுப்படுத்த அரசு ஆராய்ச்சிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் மண்டல மாநாட்டின்போது சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் ஒத்துழைத்து வருவதாக தெரிவித்தார். ஆசியா மட்டுமின்றி உலகளாவிய வளர்ச்சிக்கு இந்தியா சீனா உறவுகள் மேம்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையேயான நடைபெற்ற பேச்சுவார்த்தை மூலம் தூதரக உறவுகள் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நேரடி விமான சேவை மற்றும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கியது வரவேற்கத்தக்கது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உணவு, எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற ஆசியான் அமைச்சர்கள் அளவிலான மாநாட்டில் உரையாற்றிய அவர், இத்துறைகளில் சவால்களை எதிர்கொள்ள ஆசியான் உறுப்பு நாடுகள் தயாராக இருப்பதாக கூறினார். இந்த ஆண்டு இந்தியா ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கிடையே கடல்சார் ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் கார்வர் கடல்பகுதியில் இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்திய கடற்படையின் பங்களிப்பை அவர் பாராட்டினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு INS மால்வன் போன்ற போர்க்கப்பலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். கேரள மாநிலம் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட INS மால்வனின் 80% பாகங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது என்று ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு கடற்படை தளத்தின் வைஸ் அட்மிரல் சஞ்சய் வாட்சிகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய மாங்கனி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்கனி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இன்றைய தினம் தேசிய மாங்கனி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 100,000 ஏக்கரில் மாங்கனி சாகுபடி செய்யப்படுகிறது. மா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி ஆண்டுதோறும் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் தொடங்கிய அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் அகில இந்திய மாங்கனி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்த மாங்கனி கண்காட்சியில் மல்கோவா, செந்தூரா, பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், மல்லிகா, பீத்தர், பெங்களூரா போன்ற 30-க்கும் மேற்பட்ட ரகங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு கூடுதல் மகசூல் பெறுவது, நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாயம் மேற்கொள்வது குறித்த சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக் கூட்டத்தில் ஜனநாயக கட்சி உறுப்பினர் டிக் தர்பனின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். கடந்த மே மாதத்தில் ராணுவ நடவடிக்கைக்காக 800 கோடி டாலர் செலவாகியதாக அமெரிக்க அரசு தெரிவித்திருந்தது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 5-21, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபார்களை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு

0: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவிந்த் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 to 20 பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
2: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 இல்

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் ஆடிப்பட்டத்திற்கான காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி கவியரசு அவர்கள். திருச்சி FM ரெயின்போ 102.1 நிலையத்த நேரம் பகல் 1 மணி. இனி
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினர் மாணாக்கரின் போராட்டம் மற்றும் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினைகளில் குரல் எழுப்பினர். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டும் என்ற அவைத்தலைவரின் கோரிக்கைக்கு யாரும் செவி மடுக்காமல் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. அவை இன்று கூடியதும் சிக்கிம் புனல் மின் கட்டமைப்பு திட்ட சுரங்க விபத்தில் உயிரிழந்தோருக்கு அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச அவைத்தலைவர் அனுமதி அளித்ததை அடுத்து நீட் மற்றும் மாணாக்கர் போராட்டம் தொடர்பான விவகாரத்தை எழுப்பினார். அப்போது எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதமும் அமளியும் நிலவியதை அடுத்து மாநிலங்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழக காவல்துறையில் பணியிட மாற்றங்கள் செய்து மாநில அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி சென்னை ஊர்காவல் படையின் துணை காவல்துறை இயக்குநராக திருச்சி ஆயுதப்படை துணை தலைமை இயக்குநர் விஜயலட்சுமி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மேற்கு சரக லஞ்ச ஊழல் தடுப்பு காவல்துறை கண்காணிப்பாளராக சென்னை சிஐடி பிரிவு மத்திய மண்டல காவல்துறை கண்காணிப்பாளர் டி சண்முகப்பிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்ட காவல்துறை

கண்காணிப்பாளர் ஆர். சிவபிரசாத் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும், தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பி ஆர். மீரா சென்னை கணினி மையத்தின் துணை கண்காணிப்பாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம், செல்ஃபி பாயிண்ட், இதற்கான கையெழுத்து இயக்கத்தை முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் ஆகியோர் இன்று துவக்கி வைத்தனர். இக்கணக்கெடுப்பு தொடர்பான பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் உதவி மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அம்சகர்ணன் அர்ஜுன் இணை சீன இணையை தற்போது எதிர்கொண்டு விளையாடி வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்தி அறிக்கை மணி 1:45.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தமிழ் திரையுலகின் பொற்காலமான கருப்பு வெள்ளை திரைப்படங்களிலிருந்து எளிமையான வரிகள், இதயத்தை தொடும் இசை, காலத்தால் என்றும் மறையாத குரல்களால் இன்றும் நம் இதயத்தில் இடம்பெற்றிருக்கும் காவிய கானங்களை தர வருகிறது மதுரகீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் வருகிறது பச்சை விளக்கு என்கிற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் பூந்தண்டலம் புண்ணியகோடி, உமா, ஆசிரியர் நகர் நக்ஷத்ரா, தமிழினி, தருண், இமை, அஸ்வர்த்திகான்பேட்டை, அருணகிரி, கீதா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் July 26 ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி DRM DTH தொலைக்காட்சி அலைவரிசைகள் YouTube சேனல் நியூஸ் ஆன் ஏர் செயலி பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் July 26 ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதம்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
2: 1:10 திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுரகீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியில் இனி மேயர் மீனாட்சி என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் தஞ்சை மாவட்டம் அணைக்கரை பாலு, செல்வி பாலு, பிரியா விஜய், பிருந்தா, லிஷ்மந்த்.

ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
7: பண்பலை 102.1 இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் திருச்சி சாரதாஸ் வழங்கும் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் சம்பாவில் என்ன செய்யலாம், காரைக்கால் இயற்கை வழி வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கர் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: இசையின் மீது ஆர்வம் கொண்ட உங்கள் அன்பு குழந்தைகள் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமா? இசை கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள்

0: இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை AIRTRICHYCHILD@richychild@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அனுப்புங்கள். உங்கள் மழலை செல்வங்களின் கலைத்திறன் மிளிர இசை மேடை அமைத்து தர காத்திருக்கிறது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி.
1: ஒரு மணி 17 நிமிடம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம் நிகழ்ச்சியில். இனி வல்லவன் ஒருவன் என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் இளையான்குடி இக்பால், சித்தி கத்தீஜா, அப்துல் மசீத், ரிபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்துமா.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: 1:23, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுரகீதம். மதுரகீதம் தரும் அடுத்த பாடல் தாயை காத்து தனையன் என்கிற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்சோலை கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன், பூபதி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஒரு

மணி 27 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுரகீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியில் இனி பைலட் பிரேம்நாத் என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் முத்தரசனல்லூர் நவீன் சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, நிஷாந்தி, ஷைனி, சரண், தேவி பிரியா.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரகீதம். மதுரகீதத்தில் இனி தெய்வத்தாய் என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் TM சவுந்தரராஜன், பி சுஷீலா. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் வண்டியூர் சக்தி, ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி, குமரன், உபேந்திரன், அஸ்ரத், பௌஷ்யா.

0: ஆகாஷவாணியில் உங்கள் நிகழ்ச்சி தயாரிப்புகள் இடம்பெற ஒரு அரிய வாய்ப்பு. தகுதியுள்ள தயாரிப்பு நிறுவனங்கள், தயாரிப்பாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எனப்படும் நிகழ்ச்சி உருவாக்குநர்களிடமிருந்து ஆகாஷவாணி ஒலிபரப்பிற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆகாஷவாணியின் நிகழ்ச்சிகளை வருவாய் பகிர்வு முறையில் விளம்பரதாரர் உரிம கட்டண முறை, ராயல்டி முறை அல்லது முன்வந்து கட்டணமின்றி அளிக்கும் முறையில் வானொலி நாடகம், சித்திரம், தொடர், கதை வடிவம், புதுவடிவ நிகழ்ச்சி அமைப்பு, வினாடி வினா, அனைத்து விதமான இசையின் வடிவங்கள், மொழி, கலை சார்ந்த சித்திரங்கள் என நிகழ்ச்சிகள் தமிழ், ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பகுதியும் 14 நிமிடங்கள் அல்லது 28 நிமிடங்கள் இருத்தல் வேண்டும். ஒப்புதல் பெறும் அல்லது அங்கீகரிக்கப்படும் நிகழ்ச்சிகள், தொகுப்புகள், தொடர்கள் NIPP திட்டத்தின் கீழ் பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் தேசிய, மாநில அல்லது உள்ளூர் வானொலி நிலையங்களில் ஒலிபரப்பப்படலாம். கூடுதல் தகவல்கள் பெற பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் இணையதள முகவரிகள் prasarbharati.gov.in/NIPP மற்றும் prasarbharati.gov.in/NIPP. பயன்பெற அழைக்கிறது ஆகாஷவாணி.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நமது ABN மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடி தள்ளுபடி திருவிழா சவால் விலை. இந்த விலை எங்கும் இல்லை. Up to 50% ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: சோழ தேசத்தின் பெருமை அழகின் புதிய அடையாளம் ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 Cross தலைநகர் திருச்சி.
6: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
7: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

1:38 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டுருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரகீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியில் இனி திருச்சி கண்மணி ராஜா ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் சொர்க்கம் என்கிற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன்.

0: மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஒரு மணி 42 நிமிடம் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம். நிகழ்ச்சியின் நிறைவாக

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை

பயிறு வலி கட்டிருப்பவர்கள் மனிதர்.

நிறைவு பெறுகிறது இன்றைய மதுரகீதம். மீண்டும் மதுரகீதம் நாளை பகல் ஒரு மணிக்கு. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினர் மாணாக்கரின் போராட்டம் மற்றும் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினைகளில் குரல் எழுப்பினர். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டும் என்ற அவைத்தலைவரின் கோரிக்கைக்கு யாரும் செவி மடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய அரசு விவாதத்திற்கு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு எடுத்துரைத்தார். அதேவேளையில் இந்த விவாதம் உரிய விதிகளை பின்பற்றியும் முறையான தயாரிப்புடனும் இடம்பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான கால அவகாசம் மற்றும்

0: வாதத்திற்கான விதிகளை அனைத்து கட்சிகளின் தலைவர்களிடமும் அவர் கோரினார். இப்பிரச்சினையில் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அர்த்தமுள்ள ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சியின் திரு கே சி வேணுகோபாலும் சமாஜ்வாடி கட்சியின் அகிலேஷ் யாதவும் மாணாக்கரின் போராட்ட விவகாரத்தை எழுப்பினர். இதற்கு பதிலளித்த திரு ஓம் பிர்லா, விவாதத்திற்கு அரசு தயாராக இருப்பதாகவும் ஒருங்கிணைந்து விவாதத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். இப்பிரச்சினையில் அமளி தொடரவே மக்களவை மீண்டும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. அவை இன்று கூடியதும் சிக்கிம் புனல்மின் கட்டமைப்பு திட்ட சுரங்க விபத்தில் உயிரிழந்தோருக்கு அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச அவைத்தலைவர் அனுமதி அளித்ததை அடுத்து நீட் மற்றும் மாணாக்கர் போராட்டம் தொடர்பான விவகாரத்தை எழுப்பினார். அப்போது எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதமும் அமளியும் நிலவியதை அடுத்து மாநிலங்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாணாக்கரின் எதிர்காலத்தை பாதுகாப்பதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பானுஸ்ரீ ஸ்வராஜ், வளர்ச்சியடைந்த பாரத பாதையை வலுப்படுத்த இளைஞர்களை கொண்ட வளர்ச்சியே திரு நரேந்திரமோடி தலைமையிலான பிஜேபி அரசின் தாரக மந்திரம் என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு தொடர்பாக 13 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறினார். எதிர்கால தேர்வுகளை சிறப்பாக நடத்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாணாக்கர் போராட்ட விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு அரசு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணாக்கரின் போராட்டத்திற்கு உரிய தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மக்களின் உணர்வுகளையும் மாணாக்கரின் உணர்வுகளையும் மத்திய அரசு மதிப்பதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி டெல்லியில் நேற்று கைது செய்யப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீட் ஒழிப்புதான் தாவேக அரசின் நிலைப்பாடு என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் மாணாக்கர் போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றும், ஆனால் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலைகளில் போராட்டம் நடத்தக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்விற்கு எதிராக உரிய அனுமதி பெற்று மாணவர்கள் அறவழியில் போராடுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பின் அவசியம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் இடையே சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியை சந்தித்து பேசிய அவர், பரஸ்பர நலம், எல்லைப் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுதல், நேரடி விமான சேவைகளை தொடங்குதல், விசா நடைமுறைகளில் மாற்றங்கள், எல்லை வர்த்தகம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து கலந்து ஆலோசித்தார். உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட இந்திய கடற்படையின் INS மால்வான் நீர்மூழ்கி தடுப்பு போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இன்று இணைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கர்வார் கடற்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங், நாட்டின் சுயசார்பு பாதை பயணத்தின் எடுத்துக்காட்டாக INS மால்வான் திகழ்கிறது என்றார். கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இப்போர்க்கப்பல் இன்றியமையா பணியாற்றும் என்றும் கூறினார். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் 80% உள்நாட்டு உபகரணங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களுடன் INS மால்வான் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு, மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, கோவை, தஞ்சை, திருவாரூர், விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலா 10 படுக்கை வசதியுடன் தனியார் வங்கி பங்களிப்புடன் இவை செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறினார். மாநிலத்தில் டெங்கு பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும்

0: அமைச்சர் கூறினார்.
1: அரசு டெங்கு பரவலை தடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துட்டு தான் இருக்கோம். கொசு ஒழிப்பு பணியாளர்கள் நகர்ப்புறங்கள்லயும் கிராமப்புறங்கள்லயும் அவங்க பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. மக்கள் உங்க வீட்டு பகுதியில் தண்ணீர் தேங்கி இருந்ததுன்னா அதை நீங்களும் கண்டறிஞ்சு அரசோட முயற்சிக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். கொசு உற்பத்தியை நம்ம தடுத்தாதான் அந்த டெங்கு ஒழிப்பை நம்ம வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். அதனால மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
0: தமிழக காவல்துறையில் பணியிட மாற்றங்கள் செய்து மாநில அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி சென்னை ஊர்காவல் படையின் துணை காவல்துறை இயக்குநராக திருச்சி ஆயுதப்படை துணை தலைமை இயக்குநர் விஜயலட்சுமி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மேற்கு சரக லஞ்ச ஊழல் தடுப்பு காவல்துறை கண்காணிப்பாளராக சென்னை சிஐடி பிரிவு மத்திய மண்டல காவல்துறை கண்காணிப்பாளர் டி சண்முகப்பிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆர் சிவபிரசாத் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும், தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பி ஆர் மீரா சென்னை கணினி மையத்தின் துணை கண்காணிப்பாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களுக்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய நிலுவை நீரை விடுவிக்க இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இக்கணக்கெடுப்பு தொடர்பான பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு ஐடியை சரிபார்க்க உதவும் வகையில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம் செல்பி பாயிண்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான கையெழுத்து இயக்கம் முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு மகாஜன் துவக்கி வைத்தார். சுய கணக்கெடுப்பு பதிவேற்றம் செய்வதன் மூலமாக கணக்கெடுப்பாளர்கள் சுய கணக்கெடுப்பு செய்த குடும்பங்களின் சுய கணக்கெடுப்பு ஐடியை சேகரித்து அவருடைய தரவை சரிபார்ப்பதற்கும் இந்த உதவி மையம் பயனுள்ளதாக இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 2வது நாளாக இது சார்ந்த ஆய்வுப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளை செய்து வருகின்றனர். பயிர்களை காப்பீடு செய்து கொள்வதற்கு ஜூலை 31ஆம் தேதி இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ள போதும் கடைசி தினம் வரை காத்திருக்காமல் உடனடியாக பயிர் காப்பீடு செய்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்டத்தில் நடைபெறும் குறுவை சாகுபடி பணிகளை மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிய இருவரும் அதிகாரிகளுடன் 2வது தினமாக இன்றும் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: ராமநாதபுரம் அருள்மிகு கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் ஆணி பிரமோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் இந்தோனேஷியாவின் ஃபர்ஹானை 21-17, 5-21, 21-17 என்ற செட்களில் அவர் வென்றார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து உன்னதி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு தொடர்பான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம்.

0: rescue and evacuation operations round the clock. Rakesh Tole, Akashwani News, Guwahati.
1: India Meteorological Department, IMDS, issued a red color warning for heavy to very heavy rainfall with isolated extremely heavy rainfall over parts of Gujarat, parts of Maharashtra, Konkan and Goa till tomorrow. According to IMD, Jammu and Kashmir, Ladakh, Himachal Pradesh, Punjab, East Rajasthan, Madhya Pradesh, Chhattisgarh, Odisha and Vidarbh will experience heavy to very heavy rainfall during the next 2 to 3 days. In China Open Badminton, India's PV Sindhu will take on compatriot Unnati Hooda in the women's singles round of 32 in Changzhou today. In the men's singles, Lakshya Sen will take on the Japanese player Yushi Tanaka in round of 32 today. Meanwhile, Ayush Shetty booked his place in the pre-quarterfinals after defeating Indonesia's Alvi Farhan 21-17, 5-21-21-17 in the men's singles clash today. In the men's doubles, Indian pair of M.R. Arjun and Hariharan Amsa Karunan lost to China's Wang Chang and Liang Weikang in the round of 32 today. News just in, Lok Sabha has been adjourned for the day, while Rajya Sabha has been adjourned till 3 p.m. today. And now, before we end the bulletin, the headlines once again. Stalemate continues in Parliament over NEET paper leak case as opposition disrupts the proceedings despite government agreeing for discussion. Indian Navy inducts INS Malvan, second anti-submarine warfare ship, to strengthen maritime security. Quad foreign ministers reaffirm commitment to free, open and inclusive Indo-Pacific, whole meeting at Manila in Philippines. Death toll rises to 31 as flood situation remains grim in Assam. Red alert for heavy rainfall in Gujarat, central Maharashtra and parts of Goa for the next 2 days. And Indian shuttler Ayush Shetty enters pre-quarterfinals, defeating Indonesia's Alvi Farhan in China Open Badminton Tournament. And with that, we end the Midday News.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி கேட்கலாம். வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போது ஆடிப்பட்டத்திற்கான காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள்.
3: ஆடிப்பட்டம் தேடி வந்த அத்தை மகனி, ஆற்று வெள்ளம் நேற்று வந்தது,
2: விவசாயிகளுக்கு குறைந்த காலத்திலே வருமானம் தரக்கூடிய பயிர்கள்ல ஒண்ணு காய்கறி பயிர்கள். அதுலயும் காய்கறிகளை ஆடிப்பட்டத்துல சாகுபடி செய்ய சொல்லுவாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற பழமொழி கூட இருக்கு. ஏன்னா தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் கை கொடுக்கும் மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனி, ஆடி, ஆவணி இந்த மாதங்களை சொல்லுவாங்க. அதனால ஆடிப்பட்டத்தில் தண்ணி பிரச்சனை இருக்காது. குறைவான பராமரிப்பிலேயே பயிர்கள் செழித்து வளரும். பூச்சி நோய் தாக்குதலும் குறைவாக இருக்கும். உற்பத்தி செலவும் கம்மியாக இருக்கும். விளைச்சலும் அதிகமாக எடுக்கலாம் அப்படின்னு பலவிதமான பயிர்களை விவசாயிகள் இந்த ஆடிப்பட்டத்தில் சாகுபடி செய்வாங்க. ஆனால் இப்போ மாறி வர கால சூழ்நிலையில் எதிர்பார்த்த அளவு தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதா இருக்கிறதுனால இந்த ஆடிப்பட்டத்துல சாகுபடி செய்யப்படுற காய்கறி பயிர்கள்ல அதிக விளைச்சல் எடுக்க இன்னும் என்னென்ன தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கடைபிடிக்கலாம் அப்படிங்கறத பகிர்ந்துக்க இருக்காங்க கரூர் புலுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி கவியரசு அவர்கள்.
4: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் காய்கறி பயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயிராக இருக்குது. ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும் அப்படின்ற நம்ம சொல்லுக்கேற்ற மாதிரி இந்த ஆடியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரியான அவங்க பகுதிக்கேற்ற மாதிரியான காய்கறிகளை போடுவாங்க. அந்த காய்கறிகள் தான் அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிராகவும் இருக்குது. அந்த காய்கறி பயிர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கல் இந்த பூச்சி மேலாண்மையும் அதில் வரக்கூடிய நோய் மேலாண்மையும் தான் இது பெரிய அவங்களுக்கு இருக்கிற சவால். அவங்களுக்கு ஆகிற பெரிய செலவுமே அதில் தான் ஆகும். அதனால அதெல்லாம் குறைச்சு ஒரு சிறப்பான முறையில் ரொம்ப செலவு இல்லாமல் ஒரு நல்ல காய்கறி பயிரை செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் இந்த ஆடிப்பட்டத்தில் அப்படின்ற தகவலை சொல்றதுக்கு நம்ம கூட கரூர்ல இருக்க புழுதிரி வேளாண் அறிவியல் நிலையத்தோட தொழில்நுட்ப வல்லுநர் கவியரசு வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கம். சார்
5: வணக்கம். சார்
4: இந்த ஆடிப்பட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கரூராக இருக்கட்டும் இல்லை திருச்சி தஞ்சாவூர் இந்த பகுதிகளில் போடக்கூடிய பொதுவான நீங்க சொல்லக்கூடிய பயிர்கள்லாம் எந்தெந்த பயிர்களை வந்து விவசாயிகள் போடலாம், எந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரியான பயிர்களை எப்படி அவங்க தேர்ந்தெடுக்கலாம்?
5: இப்போ வந்து இப்போ ஆடிப்பட்டம் அப்படின் போது சார் விவசாயிகள் வந்து காய்கறிகள் சாகுபடிது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து நமக்கு கிடைக்கும். நிறைய

0: சைடில் வந்து மானாவாரியாக விவசாய நிலங்கள் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ மழை வரும்போது என்னென்னா, அந்த மழையை வச்சு நம்ம ஒரு 6 மாதம் வந்து நம்ம பயிர் சாகுபடி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து ஆடிப்பட்டத்தில் வந்து எல்லா விவசாயிகளுமே வந்து சாகுபடி பண்ணுறாங்க. மானாவாரி நிலங்களும் வந்து விளை நிலங்களாக கொண்டு வரலாம். இல்லை காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சந்தையில் என்ன மாதிரி காய்கறிகள் வந்து நல்ல விலை கிடைக்குது, அதில் வந்து விரும்பி வாங்கக்கூடிய வந்து காய்கறிகள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணி அந்த காய்கறிகளை வந்து நம்ம சாகுபடி பண்ணோன்னா விவசாயிகளுக்கு லாபகரமாக இருக்குது. இதில் நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ கத்தரி அப்படின்னும் போது ஒரு நிலையான விலை கிடைக்கும். இப்போ இதே வந்து தக்காளி வெண்டை இந்த மாதிரி பார்க்கும்போது அதுக்கு வந்து விலை வந்து குறையும் கூடும். அதே மாதிரி முருங்கை நம்ம வந்து கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரவக்குறிச்சி பரமத்தி வட்டாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை வந்து மர முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா விலை ஏற்றம் இறக்கங்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்ச் வரும்போது வந்து விவசாயிகளுக்கு ஒரு அளவுக்கு லாபகரமாக வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முருங்கை அப்படின்னு பார்க்கும்போது கரும்பு முருங்கை தான் நம்ம விவசாயிகள் வந்து அதிகமாக சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக வந்து PK3 அப்படிங்கிற ஒரு ரகம் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாக வெளியிட்டிருக்காங்க. அந்த ரகமும் வந்து நம்ம முருங்கை ரகத்துக்கு இணையான ஒரு ரகம் தான். இந்த ரகமும் நம்ம சாகுபடி பண்ணும்போது நமக்கு லாபகரமாக இருக்கு சார்.
1: சரிங்க சார். இப்போ இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியதில் ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள்ல என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். ஏன்னா இப்போ ஒரு சமயம் இந்த வருஷம் இந்த எள்ளின காரணமாக தண்ணி கொஞ்சம் கம்மியாக கிடைக்கலாம் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ரகங்கள் என்ன மாதிரியான அம்சங்களோடு இருந்ததுன்னா சிறப்பாக இருக்குங்க சார். நம்ம அந்த விதைகளை வாங்கும் பொழுதும் சரி பயன்படுத்தும் பொழுதும் சரி ஒரு நல்ல விதையாக இருப்பதை எப்படி விவசாயிகளை உறுதி செய்யறது? ஏன்னா விதையிலேயே பாதி பிரச்சனை அவங்க சால்வ் பண்ணிடலாம். ஒரு நல்ல விதையை தேர்ந்தெடுத்து நல்ல ரகத்தை தேர்ந்தெடுத்தாங்கனாலே அவங்களோட வெற்றியில பாதி அவங்க அடைஞ்சிட்ட மாதிரி தான். அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்கள் அவங்க என்னென்ன கவனத்தில் செலுத்தலாம்?
0: நம்ம வந்து காய்கறி ரகங்கள் வீரிய ஒட்டு ரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வேளாண் அறிவியல் மையம் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து நிறைய ரகங்கள் வந்து வெளியிட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய வந்து புதிய தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் IHR சொல்லுவோம், அந்த நிறுவனத்தில் வந்து நிறைய காய்கறி ரகங்கள் எல்லாமே தக்காளி வெண்டை இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய மற்றும் பந்தல் காய்கறிகள் இந்த மாதிரி எல்லா ரகங்களும் வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரகங்கள் வந்து நல்ல முளைப்பு திறனோட நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்ற வந்து நிறைய வந்து இப்போ ப்ரைவேட்லேருந்து வருது, அதில் வந்து விவசாயிகள் நம்ம வந்து பார்த்து தான் வாங்கணும். ப்ரைவேட்லேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரகங்கள் நம்ம சாகுபடி பண்ணோன்னா அந்த ரகங்கள் நம்ம சந்தைப்படுத்தும் போது வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும், வாங்க மாட்டாங்க, விலை வந்து குறைஞ்சு கிடைக்கும், அந்த பாதிப்புகள்லாம் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்தோட ஆராய்ச்சி மையங்கள் பல்கலைக்கழகம் இதே மாதிரி IHR சொல்லக்கூடிய வந்து இந்திய தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி விதைகள் வந்து ஏதாவது விவசாயிகளுக்கு வந்து தேவைப்படுதுன்னா எல்லா மாவட்டங்களிலும் வேளாண் அறிவியல் மையங்கள் இருக்கு, வேளாண் அறிவியல் மையங்களை தொடர்பு கொண்டு நம்ம வந்து விதைகள் வாங்கிக்கலாம்.
1: சரிங்க சார். இப்போ நம்ம நிலத்தை தயார்படுத்தணும் அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், அந்த தொழில்நுட்பங்களை பொறுத்தவரைக்கும் என்னென்ன விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறது பயனுள்ளதாக இருக்கும்?
0: காய்கறிகள் சாகுபடி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலம் ஒரு 5 மாதம் அதில் 6 மாதம் வந்து காய்கறி சாகுபடி பண்ண போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி பயிர்களுக்கு வந்து வேரோட்டம் நல்லா போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முதல்ல பண்ண வேண்டியது வந்து ஒரு 3-4 உழவு வந்து நம்ம உழுவணும். 4 உழவக்கூடிய ஒளிக்கலப்பை வந்து நம்ம பயன்படுத்தும் போது மண்ணோட அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக போகும்போது மண்ணோட இறுக்கம் வந்து குறைந்து வேரோட்டம் நல்லா போகிறதுக்கான வந்து வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பயிர் வளர்ச்சி நல்லா இருக்கும், நமக்கு வந்து மகசூல் அதிகமான வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த உழவு வந்து 2வது இல்லை 3வது உழவு நம்ம பண்ணும்போது ஓட்டோமேட்டிக் தொழுவரம் சொல்லக்கூடிய வந்து அசோஸ்பைரில் பாசோபாக்டீரியா பேசஸ் சப்டிலிஸ் ட்ரைகோடர்மன் சொல்லக்கூடிய வந்து நுண்ணுயிர் உரங்கள் இது வந்து நம்ம வந்து வேளாண்மை துறையில் கிடைக்குது, பல்கலைக்கழகத்தோட அனைத்து ஆராய்ச்சி மையங்களும் கிடைக்குது. இதை வந்து வாங்கி விவசாயிகள் வந்து ஒரு டன் இருக்கு அப்படின்னா 2.5 கிலோ அளவுக்கு வந்து ஒரு இதுலையும் அசோஸ்பைரிலும் 2.5 கிலோ பாசோபாக்டீரியா 2 கிலோ அப்புறம் பேசஸ் சப்டிலிஸ் சொல்லக்கூடியது ஒரு 2 கிலோ இந்த மாதிரி வந்து அது கலந்து ஒரு 20 நாள் இல்லை 1 மாதமும் நம்ம வைத்திருந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து உழவுக்கு முன்னாடி அந்த ஊட்டமேட்டிய தொழுவரத்தை போட்டு நம்ம உழுவும் போது நம்ம வயலில் இருக்கக்கூடிய வந்து வேர் பாதிக்கக்கூடிய பூஞ்சானங்கள் நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி வேர் பாதிக்கக்கூடியது இலைப்புள்ளி இந்த மாதிரி நோயை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் எல்லாமே மண்ணிலிருந்து கிளியரா நம்ம எடுத்துடலாம்.
1: இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான ரகங்களை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த விதை நிறுத்தி செய்யறது அப்படிங்கறது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம பயிர் செய்யறதுக்கு முன்னாடி விதை நிறுத்தி செய்யணும் அப்படின்னா என்னென்ன தொழில்நுட்பங்களும் கண்டுபிடிக்கும்?
0: நிறைய விவசாயிகள் வந்து பாரம்பரியமாக நம்ம நாட்டு காய்கறிகள் இதெல்லாம் சாகுபடி பண்ணுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து கத்தரி சாகுபடியில் மணப்பாறை கத்தரி இங்கே அதிகமாக நம்ம விவசாயிகள் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்களே வந்து உற்பத்தி பண்ணி அந்த விதையை வந்து எடுத்து திரும்பவும் அடுத்த பருவத்துக்கு வந்து நடவுக்கு எடுத்துப்பாங்க. இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விதை முளைப்பு திறன் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம 2-3 முறையில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒன்று வந்து பேப்பரில் நம்ம விதையை வந்து நம்ம போட்டு அது வந்து நம்ம முளைப்பு திறனை வந்து பார்க்கலாம். இன்னொன்று வந்து சின்ன பிளாஸ்டிக் ட்ரேவில் வந்து நம்ம மணல் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து விதையை போட்டு எத்தனை விதை முளைக்குது அப்படிங்கிறத வச்சு முளைப்பு திறன் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி விதையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விதை நேர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு கிலோ விதைக்கு அரிசி பஞ்சு ஆற வைத்த பிறகு ஒரு டம்ளர் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் வந்து நம்ம பிரேசஸ் சப்டிலிஸ் இல்லை ட்ரைகோடர்மான்னு சொல்லக்கூடியது 4 கிராம்லேருந்து 10 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். முதல்ல வந்து அரிசி கஞ்சியும் அந்த ட்ரைகோடர்மா இல்லை வந்து பிரேசஸ் சப்டிலிஸ் சொல்லக்கூடிய வந்து ரெண்டும் வந்து நம்ம நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கிலோ விதையை நம்ம வந்து அந்த கலவையில் போட்டு நல்லா கலந்து இதை வந்து ஒரு ஈரப்பதமாக ஒரு நெல் பாங்கான இடத்துல வந்து நம்ம ஆற போட்டுணும். அப்போ என்ன ஆகுனா அதில் இருக்கக்கூடிய

0: பவுடர் இதுல இருக்கக்கூடிய அந்த மருந்தானது வந்து பாத்தீங்கன்னாக்க விதைக்கு மேல எல்லாமே வந்து ஒட்டிடும். அதே மாதிரி வந்து காஞ்சி போயிடும். காஞ்சதுக்கு அப்புறம் அது நாற்றங்கள் வந்து குழித்தட்டு முறையில் நாற்றங்கள் போடலாம், இல்ல வந்து நீங்க பாத்தி முறையில நாற்றங்கள் போடலாம். இது வந்து நம்ம குழித்தட்டு முறையில் நாற்றங்கள் போடும்போது நம்ம விதையும் சேமிக்கலாம், ஒரு 20 நாள் 25 நாள்ல வந்து நாட்டு நடவுக்கு எடுத்துக்கலாம். இது பாத்தி முறையில் போடும்போது நிறைய விதைகள் முளைக்காம போகும். அதே மாதிரி வந்து 30 இருந்து 35 நாள் வந்து நமக்கு டைம் எடுத்துக்கும். இன்னொன்று வந்து நாற்று புடிங்கி எடுக்கும்போது நுனி வேர் எல்லாமே அறுந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால முறிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து பாத்தி முறையை நம்ம தவிர்த்து குழித்தட்டு முறையில் வந்து நாட்டு உற்பத்தி பண்ணலாம். விவசாயிகளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம நம்மளுடைய கேவிகே மூலமா குழித்தட்டு முறையில் நாட்டு போட்டு கொடுக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறை மூலமான நாற்று பண்ணைகள் இருக்கு. அவங்க பண்ணைகள் மூலமா நம்ம அங்கிருந்து நம்ம உற்பத்தி பண்ணி வாங்கிக்கலாம். இதே மாதிரி நம்ம தோட்டக்கலைத்துறையில் வந்து இலவசமான வந்து நாட்டுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. விவசாயிகள் வந்து அவங்களுடைய வட்டார தோட்டக்கலை அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டு அந்த நாட்டுகள் வந்து இலவசமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுகளும் வாங்கி பயன்படுத்திக்கலாம்.
1: சரிங்க சார். இப்போ நாட்டுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயம் செய்யணும், விதை எப்படி போடலாம், குளித்தட்டு போறது ரொம்ப அவசியமானது, இந்த மாதிரி தகவல் சொன்னீங்க. இப்ப பந்தல் காய்கறிகள் போடுறவங்களும் இருப்பாங்க. பந்தல் காய்கறிகள் மாதிரி போடுறவங்க என்னென்ன விஷயத்தை கவனத்துல வச்சுக்கிறது அவசியமானதுங்க?
0: அதுல வந்து ரகங்கள் ரொம்ப முக்கியம் சார். குறிப்பா காய் வந்து பாத்தீங்கன்னா பாகல் பொருள் பீக்கம் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். பீக்கன்ல பாத்தீங்கன்னா ஒரு சில ரகங்கள் குட்டையா வரும். அந்த மாதிரி காய்கறிகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக போகாதுங்க. இல்லை பீக்கன்லேயே வந்து கொஞ்சம் நீளமாக வரும், நமக்கு வந்து ஒரு 1.5 அடி அந்த அளவுக்கு வந்து நீளமாக வரக்கூடிய காய்கறிகள் இருக்கு. இந்த மாதிரி வந்து அந்த ரகங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கடைபிடிக்கணும். ரகங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம குளித்தட்டு முறையில் நாட்டு போடணும் அவசியம் இல்லைங்க. அது நம்ம நேரடியாகவே வந்து நடவு பண்ணிக்கலாம். குளித்தட்டில் நாட்டு போட்டோம்னா 13 நாள் நடவு பண்ணணும். அது நீங்கள் இன்னொன்று அந்த நாட்டு நீங்கள் எடுக்கும்போது வேர் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், அப்போ செடி வந்து பட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ வந்து நீங்கள் வந்து பந்தல் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நேரடியாக நடவு பண்ணணும், பராமரிக்கலாம்.
1: சரிங்க சார். இப்போ தொடக்கலை பேரில் பெரிய சவாலானது இந்த பூச்சி நோய் மேலாண்மை தான். பூச்சி நோய் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம விதை நேரத்திலாம் செய்கிறது மூலமாக அதோட பாதிப்புகளை ஓரளவுக்கு குறைக்க முடியும். இருந்தாலும் வேறு என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்துறதன் மூலமாக ஒருங்கிணைந்த முறையில் இந்த பூச்சி நோய் மேலாண்மையை சிறப்பாக செய்ய முடியுங்க சார் விவசாயம்?
0: இப்போ நம்ம வந்து காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் பூச்சி நோய் பாதிப்பு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது. காய்கறிகள் அப்படின்னும் போது நஞ்சு இல்லாத காய்கறிகளை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற வந்து முக்கியமான விஷயம் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறையிலே வந்து எப்படி சார் நம்ம காய்கறிகளை வந்து பூச்சி நோய் தாக்குதலேருந்து நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கான தொழில்நுட்பங்கள் நிறைய இருக்கு. இப்ப வந்து பயிர்ல வந்து முக்கியமா வரக்கூடியது புழு. இந்த புழு எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பூச்சின்னு சொல்லக்கூடிய நிறைய பட்டாம்பூச்சி வகைகள் நிறைய இருக்கும். இது நம்ம பயிர் சாகுபடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பயிர்ல வந்து இலையில முட்டி வச்சுட்டு போவோம். அந்த முட்டையிலிருந்து வரக்கூடிய புழுவானது பயிரோட இலையோ இல்ல பூவோ இல்ல காய் பகுதியோ வந்து நமக்கு சாப்பிட்டு சேதாரத்தை ஏற்படுத்தும். இப்ப நம்ம இந்த பூச்சி வந்து தாய்ப்பூச்சிகளை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா மஞ்சள் அந்த விளக்கு பொறின்னு சொல்லுவோம். 1 ஏக்கருக்கு 1 விளக்குப்பொறி வைக்கணும். மாலை நேரத்துல வந்து 6 மணிக்கு வைக்கணும். 8 மணிக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கு, இல்ல நம்ம ஆஃப் பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு, இல்ல சோலார்லயும் இருக்கு நம்ம சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி விளக்கு பொறிகளை வந்து 1 ஏக்கருக்கு 1 வைக்கும் போது என்னன்னா இந்த மாலை நேரங்கள்ல வந்து அந்த தாய்ப்பூச்சியானது அந்த பூச்சியானது நம்ம வயலுக்கு வரும். அப்ப வந்து அந்த பூச்சிகள் என்ன பண்ணோம்னா இந்த விளக்கு பொறியில இருக்கக்கூடிய அந்த விளக்கு மேல அடிச்சு என்ன பண்ணும் கீழே இருக்கக்கூடிய காரச்சட்டி நம்ம வந்து ட்ரே மாதிரி வச்சிருப்போம். அந்த ட்ரேவுக்குள்ள வந்து தண்ணி பிளஸ் மண்ணெண்ணெய் கலந்து வச்சிருப்போம். அதுக்குள்ள உழுவும் போது என்னன்னா இந்த தாய்ப்பூச்சி இறந்து போயிடும். இந்த மாதிரி எல்லா விவசாயிகளும் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த தாய்ப்பூச்சி திரும்ப வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அப்ப முட்டை வைக்க முடியாது, அப்ப இனப்பெருக்கத்தை நம்ம குறைக்கலாம். அதே மாதிரி ஆண் பூச்சிகளுக்கு வந்து இனக்கவர்ச்சி பொறியும் நம்ம சொல்லக்கூடியது. அது வந்து ஒவ்வொரு பயிருக்கும் மாறும் சார். இந்த இனக்கவர்ச்சி பொறிங்கிறது அது நம்ம என்ன பயிர் கத்தரியா மிளகாவா தக்காளியா அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த பயிருக்கான அந்த இனக்கவர்ச்சி பொறி வந்து வாங்கணும். வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது அதுல ஆண் பூச்சிகள் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா அந்த இனக்கவர்ச்சி பொறியோட மேல் பகுதியில் வந்து ஒரு சின்ன வந்து லியூர்னு சொல்லுவோம். லியூர்னு சொல்லக்கூடிய தக்கை மாதிரி இருக்கும், அதுக்குள்ள பெண் பூச்சியோட வாசனை உள்ள திரவம் இருக்கும். இது நம்ம வந்து அந்த ட்ராப்புக்குள்ள வந்து நம்ம உள்ள வைக்கும் போது ஆண் பூச்சிகள் எல்லாமே உள்ள பெண் பூச்சி இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவோம் உள் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண் பூச்சிகள் எல்லாமே உள்ள வரும். உள்ள வரும்போது அந்த புனல் வழியா என்ன பண்ணுவோம் கீழே கவர் கட்டி வச்சிருப்போம். அந்த புனல் வழியா கீழே போய் கவர்ல போய் மாட்டிக்கும். அப்போ ஆண் பூச்சிகள் வந்து திரும்ப வெளியே வர முடியாது. பார்த்துட்டு அந்த மாதிரி ஆண் பூச்சி மாட்டி இருந்ததுன்னா தினமும் நம்ம வந்து கையில வச்சு ஒரு தேய்ச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த ஆண் பூச்சிகளோட இனப்பெருக்கமும் நம்ம கட்டுப்படுத்திடலாம். இப்போ இதுல வந்து இந்த புழு உற்பத்தி பண்ணக்கூடிய பூச்சிகள் எல்லாமே நம்ம கட்டுப்படுத்திடுறோம். இதே வந்து சார் உஞ்சக்கூடிய பூச்சிகள் இதை வந்து நம்ம மஞ்சள் வண்ண ஒட்டு மட்டைன்னு சொல்லுவோம். எல்லாருமே நம்ம வந்து வீட்லயும் பண்ணிருப்போம். உங்க வயல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 எட்டுலயோ 10 எட்டுலயோ வந்து மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய அட்டைகள் வந்து நமக்கு ரெடிமேடா கிடைக்குது. அந்த அட்டையில வந்து ரெண்டு பக்கம் பசையா இருக்கும். உங்க வயல்ல வைக்கும் போது என்னன்னா இந்த வெள்ளை கொசு இது மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தேமல் நோய் ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகள் சாருஞ்ச பூச்சிகள் இதெல்லாம் என்ன பண்ணா அந்த மஞ்சள் கலர் மேல வந்து உட்காரதுக்காக வந்து போய் உட்காரும். அப்போ ரெக்க மாட்டி என்ன பண்ணா அந்த பூச்சிகள் எல்லாமே அப்படியே வந்து அந்த அட்டையோட ஒட்டிக்கும். அப்போ சாருஞ்ச பூச்சிகளோட பாதிப்பு இந்த வெண்டையில வரக்கூடிய தேமல் நோய் பாகல்ல வரக்கூடிய வந்து வைரஸ் நோய் இந்த மாதிரி வைரஸ் நோய் எல்லாமே நம்ம முழுமையா கட்டுப்படுத்திடலாம்.
1: சரிங்க சார். இப்போ நீங்க ரொம்ப முக்கியமா சொன்னது நஞ்சில்லா காய்கறிகளை உற்பத்தி பண்ணணும். அதுல வந்து இந்த பூச்சி மேலாண்மை பொறுத்த வரைக்கும் நிறைய சொல்லிட்டீங்க. நோய் மேலாண்மைக்கு இவங்க என்னென்ன விஷயங்கள் கவனத்தில் வச்சுக்கலாங்க சார்? அதே மாதிரி ஊட்டச்சத்து மேலாண்மையிலையும் இப்போ நம்ம வந்து அதிகமாக இந்த மாதிரி ரசாயன உரங்களை பயன்படுத்தாம இயற்கை முறையிலே இது பண்றதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு, அதையும் சுருக்கமாக சொல்லி.
0: இப்போ நோய் மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது சார், புஞ்சானம், பாக்டீரியா, வைரஸ் இதுதான் வந்து நம்ம நோய்

0: வரக்கூடியது. இந்த நோய்களை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அசோஸ்பெல்லோ பாஸ்போபாக்டீரியா சூடமோனஸ் பேசோசாப்டிலிஸ் அப்புறம் வந்து ட்ரைகோடெர்மா இதை வந்து நம்ம குப்பையோட கலந்து செடிகளுக்கு வந்து போட்டு வரும்போதோ இல்லை இலைவழியா தெளிக்கும் போதோ நம்ம அந்த நோய்கள் வந்து கண்டிப்பாக வராது. இதை நம்ம வந்து ரெகுலராக பண்ணும்போது நம்ம நோய்கள் வந்து வராமல் கட்டுப்படுத்திக்கலாம். ஒருவேளை செடியில் வந்து நோய்கள் தெரியுது அப்படின்னா பஞ்சகாவியம், ஏன்னா இயற்கை முறையில் வந்து பஞ்சகாவியம் வந்து உங்களுக்கு வந்து வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும், மகசூலும் அதிகப்படுத்தும், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு தன்மையும் கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து பஞ்சகாவியம் தொடர்ந்து தெளிக்கலாம். மீன் அமிலம் கொடுக்கலாம். அப்புறம் வந்து பூச்சிகள் எங்களுக்கு அதிகமாக வருது சார், இந்த மாதிரி அப்படின்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த திரிஜிக ரசம் சொல்லக்கூடிய வந்து இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம இலைவழியாக தெளிக்கலாம் சார்.
1: இப்போ இருக்கக்கூடிய நிறைய சிக்கல்களுக்கு நடுவில் தொடக்கலை பயிர்கள் போடுறது மூலமாக விவசாயிகளை ஒரு குறுகிய காலத்தில் அவங்களுக்கான ஒரு அறுவடையை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வந்து அவங்களுக்கான சரியான ரகங்களையும் சரியான தொழில்நுட்பத்தையும் கடைபிடிக்கும் போது அவங்க அதை வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய தகவலை சொன்னீங்க. இது சம்பந்தமாக அவர்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுதுன்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம், அந்த உங்களோட எண்ணம் மட்டும் சொல்லி
0: 95 66 520 813 95 66 520 813.
1: நன்றிங்க சார்.
0: தேங்க்யூ சார்.
2: நம் கடமை என உணர்ந்து வாய்க்காலே பராமரிப்போம்.
3: இதுவரைக்கும் ஆடிப்பட்டத்தில் சாகுபடி செய்யப்படுற காய்கறி பயிர்களில் அதிக மகசூல் எடுக்கணும்னா விவசாயிகள் தரமான விதைகளை தேர்வு பண்ணி பரிந்துரைக்கப்பட்ட அளவு உரத்தை போட்டு தரமான நாற்றுகளை உற்பத்தி பண்ணி குறிப்பாக அவங்க பகுதிக்கேற்ற ரகங்களை தேர்வு பண்ணி பயிரிடும்போது அதிக விளைச்சலும் லாபமும் பார்க்க முடியும் அப்படிங்கிற பல தகவல்களை நம்மோட பகிர்ந்துக்கிட்டாங்க கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி. கவியரசு அவர்கள். விவசாயிகள் தரமான காய்கறி விதைகளுக்கும் நாற்றுகளுக்கும் உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களையோ இல்ல தோட்டக்கலை துறையோ அணுகி பயன்பெறலாம். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம் கிராம சமுதாயம்.
5: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் கிராம சமுதாயம்.
6: என்ன திருமகள், என்னைக்கும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்ன விஷயம், ஏதாச்சும் பெரிய பரிசு கிடைச்சிச்சா என்ன?
7: போன வாரம் வெள்ளிக்கிழமை மணப்பாறை நல்லாண்டவர் கோவில் பக்கத்துல கூட்டிட்டு போனீங்க. சமீபத்துலதான் அந்த கோவிலோட கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அந்த ஊருக்கு போகணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், போக முடியல. அதோட சேர்த்து இன்னொரு ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் எனக்கு கொடுத்துட்டீங்க.
6: எதிர்பாராம நீங்க நினைச்சது நடந்துச்சுன்னா அப்படிதானே இருக்கும். போன இடத்துல நல்ல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அரசு நலத்திட்டங்கள் பத்தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி.
7: அரசு திட்டம்னாலே நமக்கெல்லாம் எங்க கிடைக்கும்னு நினைக்கிற மக்களுக்கு அது ஒரு சிறப்பான வாய்ப்பு தெரியுமா?
6: பல்வேறு துறைகள் சார்பா திட்டங்கள்லாம் நிறைவேற்றுறாங்க, அப்படிலாம் மேம்போக்கா தெரியும். எந்தெந்த திட்டத்துல யார் யாரு பயன்பெறலாம் அப்படின்னு குறிப்பிட்ட தகவல்கள் தெரிஞ்சாதானே அது மூலமா நம்ம பயன்பெற முடியும். அதுக்கு ஒரு வாய்ப்பா தான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நிச்சயமா எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கும்.
7: நாம கேட்டு பயனடைஞ்சோம், அதே மாதிரி நம்ம கிராம சமுதாயம் கேக்குற நேயர்களும் பயனடையணும் இல்லையா?
6: அப்ப இன்னைக்கு நிகழ்ச்சி மக்கள் நலத்திட்டங்கள் பத்தி தான், அதாவது நம்மள தேடி வர வாய்ப்பு பத்தி தான். வாய்ப்புகளின் வாசல் திறந்திருந்தா அது வழியா போய் வெற்றி அடைய வேண்டியது நம்முடைய கடமை தானே. அரசினுடைய மக்கள் நலத்திட்டங்கள் பத்தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி எங்க வச்சு நடந்துச்சுன்னா மணப்பாறையில இருக்கக்கூடிய கண்ணுடையான்பட்டி ஆண்டவர் கோயில் சமுதாய கூடத்துல வச்சுதான் நடத்தினாங்க. வந்திருந்தவங்கல எத்தனை பேர் மகளிர் சொல்லுங்க பாக்கலாம்.
7: வந்தவங்க எல்லாருமே பெண்கள் தானே, எங்கயோ ஒரு இடத்துல அங்கங்க ஆண்களும் இருந்தாங்க.
6: பெண்களுக்கு ஒரு விஷயத்த கொண்டு சேர்த்தா அவங்க குடும்பத்துக்கு சேர்ப்பாங்க, அது மட்டுமா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க ஒருத்தரே விட மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையில தான் மகளிருக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சிருப்பாங்களோ. ஊரக பகுதிகளில் வேலை வாய்ப்பை உறுதி செய்யற திட்டத்தை இப்ப கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்கல்ல, அதாவது வேலை நாட்கள்லாம் அதிகரிச்சிருக்கு, அப்புறம் ஒரு சில வழிமுறைகள், அந்த திட்டம் பேரு கூட GVBG அப்படின்னா வருமே.
7: இப்படியே நீங்க யோசிச்சுட்டே இருங்க, இப்ப நாம அவர் சொன்னதையும் கேட்டலாம்.
6: அவங்க யார் தெரியுமா? மணப்பாறை ஊராட்சி ஒன்றிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் எஸ் பாண்டியராஜன் அவர்கள் இந்த ஊரக வேலை உறுதி திட்டம் பத்தி தான் சொல்றாங்க.
8: மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் 100 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலை
9: அப்படி இருந்தது இன்று வந்து

0: 125 நாட்களாக மாற்றி அளித்திருக்கார்கள். செக் டேம் கட்டியிருக்கோம், குளம் தூர்வாதிருக்கோம், தமிழக குளம் ஊராட்சி மன்ற அலுவலகம் இதெல்லாம் கட்டியிருக்கோம். நம்ம பகுதியில் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை இருக்கு. அந்த பருவமழைக்கு ஏற்றவாறு நமக்கு ஒரு 60 நாட்கள் அந்த காலத்தில் வேலை நிறுத்திட்டு மீதி நாடுகளுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 நாட்கள் வேலை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கொடுத்திருக்காங்க. வீட்டு ரம்ஜி திட்டத்தில் ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் ஊராட்சியில் உள்ள அனைவரும் பயன்பெறணும். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வீட்டு ரம்ஜி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தணும். தண்ணி வந்து நம்ம இன்னொருத்தர் தேடி போக வேண்டிய தேவையில்லை, நம்மகிட்டே இருக்கு. ஆனால் நம்ம அதை வந்து சேகரிக்கக்கூடிய செயல்பாட்டில் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் செயல்படணும். இப்போ ஒரு குடும்பத்திற்கு வந்து ஒரு உறுப்பினருக்கு 55 லிட்டர் அப்படின்னு அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த தண்ணீர் வருகிறதா? வாய்க்கால், ஆறு இதெல்லாம் நம்ம வந்து பலப்படுத்தி வச்சுருக்கோம், தண்ணி எப்படி சேமித்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் முழுமையாக டிபி ரஞ்சி திட்டத்தை செயல்படுத்தினா அவங்க 2047க்குள்ளார இந்த திட்டத்தை நல்லா செயல்படுத்துகிறோம். எதுனால வந்து பற்றாக்குறை கூடாது, காலநல மாற்றம் ஏற்பட்டாலும் பற்றாக்குறை வரக்கூடாது. பல்வேறு திட்டங்கள் நீர் சேமிப்புக்காக செயல்படுத்தினாலும் இப்போ குடிநீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை இருக்குது. அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டத்தை ஒவ்வொரு குடும்பத்தில் 125 நாட்கள் சொன்னதை நம்ம எல்லோரும் சிறப்பாக நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த நிலையை அடைஞ்சிடலாம். தண்ணியை சேகரிக்கிறோம், நம்ம செய்கிற வேலைக்கு நமக்கு அந்த ஊதியத்தையும் கொடுக்குறாங்க. கட்டாய இடைவேளை எவ்வளோன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்துக்கலாம். நிதி ஒதுக்கீட்டில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது அப்படின்னா முறையாக கண்டறிந்து பணிகள் ஏற்ற நெருங்குறைப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்துருவாங்க. நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அரசாங்கம் வந்து இந்த ஒரு பூமியுடைய நிலைக்கு ஏற்ப இப்போ மலைனா கல் செக் டேமு இந்த மாதிரிலாம் அமைக்கிறோம். ஏன்னா அங்கே வந்து மண்ணெல்லாம் வச்சுன்னா ஒரே நல்லா அந்த மழை பெஞ்சு அரிச்சிட்டு கீழே போயிடும். இப்போ இங்கே வந்து செக் டேம் எப்படி அமைக்கிறது? மண்ணால் அமைக்கலாம், ஒரு சிமெண்ட்டில் போட்டு தண்ணி வலிஞ்சு போகிற மாதிரி தேக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத அவங்க எந்த நம்மளுடைய பணியை செஞ்சால் இந்த ஊரில் சிறப்பாக இருக்கும், ஊராட்சி எப்படி வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இதையும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஒர்க்குகளுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பணியிலையும் ரிப்பேர் பண்ணி ஏற்கனவே செஞ்சுருப்போம் பார்த்தீங்களா, ரிப்பேர் பண்ணி அதையும் பழுதுபடுத்திக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பையும் இந்த விபி ரஞ்சி திட்டத்தில் கொடுத்துருக்காங்க.
1: அரசு நலத்திட்டங்கள்லாம் எதுக்கு? மக்கள் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே. இதுல பயனடைகிறவங்க ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா எவ்வளவு நன்மைகள் நம்மளை சுத்தி நடந்தாலும் நம்ம அனுபவிக்க முடியாம போயிரும்ல. இப்ப ஆரோக்கிய வாழ்வு வாழ்வதற்கு சில ஆலோசனைகளையும் சொன்னாங்க இந்த நிகழ்ச்சியில. புத்தாணத்தம் ஆரம்ப சுகாதார நிலைய வட்டார மருத்துவ அலுவலர் ஏ கிரீஷ்குமார் அவர்கள் அவங்க சொன்னதுல ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா திருமகள்?
2: ஞாபகம் இருக்கே. போதைப் பொருள் பழக்கத்தினால ஏற்படுற தீமைகள் பத்தி தானே சொன்னாங்க?
1: அவர் மட்டும் இல்ல, தலைமை காவலர் எம் சுரேஷ் அவர்கள் கூட இதை குறிப்பிட்டு பேசினாங்களே.
3: போதைப் பொருள் பழக்கம் அதோட விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ரெஷன்ற ஒரு மனநோய், எதுலையுமே கவனம் செலுத்த முடியாது. நீங்க வீட்டிலேயே பார்த்துருக்கலாம், உங்களோட குழந்தைகள் உங்களோட பசங்க இந்த பருவ காலங்கள் எட்ட உடனே தன்னை தனிமைப்படுத்திக்குவாங்க. இதெல்லாம் ஒரு அறிகுறி. ரூம்லேயே தன்னையை வச்சுக்குவாங்க, யாரு கூடயும் பேச மாட்டாங்க, யாரு கூடயும் பழக மாட்டாங்க. இது ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப டேஞ்சரஸான ஒரு அறிகுறி. இப்போலாம் பார்த்தீங்கன்னா 30 வயசுலேயே ஸ்ட்ரோக் வருது, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது. பெற்றவர்களோட கவனக்குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்றதை கண்காணிக்கவே முடியாத நம்ம அவங்களோட வாழ்க்கையில் பிற்காலத்தில் நடக்கக்கூடிய துயர சம்பவங்களுக்கு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஆல்கஹால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மது கல்லீரலை ரொம்ப பாதிச்சிடும். வெளியே தெரியாது, கல்லீரல் வந்து எவ்வளோடா அடிப்ப அடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணிடும், கல்லீரல் வீல் சேரில் போக ஆரம்பிச்சிடும். கல்லீரல் வீல் சேரில் போயிடுச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெச்சரில் தான் போகணும். கல்லீரல், இருதயம், நுரையீரல், மூளை இது எல்லாம் பாதிச்சிருச்சுன்னா அடுத்தது ஒன்னே ஒன்று கடைசியாக ஒத்தையில் நிற்கிற வேண்டான்ற மாதிரி நிற்கும் கிட்னி, அதுவும் போயிருச்சுன்னா டயாலிசிஸில் கொண்டு போய் விடும். இதுக்காக நம்ம மருத்துவத்துறையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருத்துவத்துறை மட்டும் ஒன்றும் பண்ணலை. ஸ்கூல் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா RDSK அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு மட்டுமே பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லா ஸ்கூலுக்கும் போகிறாங்க. அங்கன்வாடி டீச்சர்ஸ்க்கு தெரியும், அவங்க ஒர்க்கர்ஸ்க்கு தெரியும். பச்சிலம் குழந்தைகளாக இருக்கட்டும், பருவ குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து அவங்க அவங்க நிலையங்கள்லேயே வந்து பார்ப்பாங்க. பல் சொத்தையிலிருந்து இரத்த சொகையிலிருந்து இருதயத்தில் இருக்க நோய் வரைக்கும் சின்ன வயசுலேயே கண்டறியப்படுறதுக்கு உண்டான சேவைகளை அவங்க வழங்கிட்டு இருக்காங்க. ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்

0: ஆனாலும் டீச்சர்ஸ்க்கு ஒரே ஒரு வேண்டுகோள், கிளாஸ்ல யாராவது தனியா இருக்காங்க, ஒரு ஆக்டிவிட்டி சரியா இல்லை, சந்தேகமா இருக்கு அவங்களோட நடவடிக்கைகள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நோடல் டீச்சர் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி எங்களோட டீமுக்கு தெரியப்படுத்துங்க. அடலசன்ஸ் ஃப்ரெண்ட்லி ஹெல்த் கிளினிக்னு சொல்லி வட்டார மருத்துவங்களில் ஒரு நாள் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை நமக்கு நடக்குது. நாங்கள் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஒருவேளை போதைப் பொருள் இல்லாட்டி போதை பழக்கங்களில் இருக்க தாக்கம் இருந்ததுன்னா அடிமைப்படுத்தி இருந்தாங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ எங்கள் டிபார்ட்மெண்ட் அதை செஞ்சு கொடுக்கும்.
1: இப்போ பேசினாங்கல்ல தலைமை காவலர் எம் சுரேஷ் அவர்கள், அவங்க இந்த நஷா முக்த் பாரத் அபியான், அதாவது இந்த போதை இல்லா பாரதம் திட்டம் பத்தி தான் சொன்னாங்க.
2: இளைஞர்களையும் மாணவர்களையும் இந்த போதைப் பொருள் அப்படின்றது பெரும் சீரழிவுக்கு ஆளாகிட்டு இருக்கு. இதில் வந்து விடுபட்டு ஒரு நல்ல நிலைமையெல்லாம் படிக்க வச்சு ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கு அனுப்பிச்சு ஒரு நல்ல அறிவுரை சொல்லி நீங்கள் பெற்றோர்கள் நீங்கள் அவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லி அவங்களை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி ஸ்கூலுக்கு அனுப்புங்க. இப்படிப்பட்ட அந்த போதை கால சரத்தில் பெண் பிள்ளைகளை வந்து காலையில் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கு அனுப்புகிறோம். அவங்க பஸ்ஸில் போய் அங்கே படிச்சுட்டு திருப்பி ரெட்டு அங்கே வந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்து தூங்க வைக்கிற வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு கண்ணு குத்து போகும் வரையும் அப்படியே பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சின்ன பிள்ளைங்கள நீங்களும் ஒரு கேஸ்வலாக பழகிருப்பீங்க வச்சுருப்பீங்க, ஆனால் இப்போ இருக்க காலகட்டம் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா போதைக்கான அடிமைகள்.
1: ஆமா திருமகள், நீங்களும் கோகில அம்மாவும் சேர்ந்துகிட்டு என்ன எப்ப பார்த்தாலும் நக்கல் பண்றீங்கல்ல. தொட்டதுக்கெல்லாம் கையை கழுவுறேன் காலை கழுவுறேன், இதே வேலையா போச்சுன்னு சொல்லுவீங்கல்ல. என்ன வம்புளுக்குறதுல உங்களுக்கு ஆகவே ஆகாதே. உங்க என்ட்ரிய நாங்க கடைசியில தான் வச்சிருந்தோம், உங்களுக்கு தெரியுமா? இப்படி இடையில வந்து இப்படிதான் பேசி கெடுக்கிறதா? திட்டம் போட்டு வச்சிருந்ததெல்லாம் வீணா போச்சு. திட்டம் போட்டா அதை செயல்படுத்த முடியாது. கழுவி கழுவி கையில இருக்க ரேகையெல்லாம் தேயட்டும். நான் கிளம்புறப்பா, போய் நல்ல சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன், வரீங்களா? என்னமோ இப்ப நம்ம தான் கூப்பிட்ட மாதிரி வந்தாச்சு. இப்ப கிளம்புறேன்னு சொல்றத பாத்தீங்களா? சரி, நாம இப்ப அரசு திட்டங்களுக்கு வருவோம். தூய்மையோட முக்கியத்துவத்தை பத்தி எவ்வளோ சிறப்பா சொன்னாங்க இந்த நிகழ்ச்சியில.
3: தூய்மை பாரத இயக்கம் பத்தி திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையைச் சேர்ந்த அலுவலர் எஸ் தர்மதுரை அவங்க சொன்னாங்க.
4: தூய்மை பாரத இயக்கம் அப்படிங்கிறது 1954 ஆரம்பிச்சு அது வேறு வேறு பேர்ல ஆரம்பிச்சு கடைசியா வந்து 2014 தூய்மை பாரத இயக்கம் நமது மகாத்மா காந்தியடிகள் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அக்டோபர் 2 2014 தூய்மை பாரத இயக்கம் என்று ஆரம்பிச்சாங்க. ஊரகமும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி தூய்மையாக வைத்திருப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ எல்லா நடவடிக்கையும் எடுப்பாங்க. கிராம ஊராட்சிகளிலும் சரி இல்ல நகர்ப்புறங்களிலும் சரி நம்ம வீடுகளில் வந்து குப்பைகள் வாங்க வருவாங்க. நிறைய இடங்கள்ல வந்து குப்பைகள் வந்து தரம் பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இரண்டு விதமாக கொடுக்கணும், மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 4 குப்பைகளை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எதற்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஊரை நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பண்றோம். அது 4 என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்கும் குப்பை மக்காத குப்பை சிறப்பு கான கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து சானிட்டரி வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பேட்ஸ் நாப்கின்ஸ் இதெல்லாம் வந்து தனித்தனியாக கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய இடங்கள்ல பிரிச்சு கொடுக்கறது இல்லை. அதுக்கு வந்து நம்ம பொதுமக்களும் நமது மகளிர் சுய உதவி குழுக்கள்ல நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாமே கொஞ்சம் அதற்கு உதவியாக இருந்து 4 பிரிச்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கழிப்பறை இதுலதான் வந்து நிறைய பேர்த்தோட திருமண வாழ்வு இதுலதான் அடங்கியிருக்கும். நான் கொண்டு பாக்குறேன் அப்படின்னா கூட என் வீட்டில் டாய்லெட் இல்லைனா கூட 1 ஒரு 2 மாப்பிள்ளை எப்படி இருந்தா எங்களுக்கு என்னையா எங்களுக்கு தேவை. என் பொண்ணு போனோடனே குளிக்கிற வசதி பாத்ரூம் வசதி அதெல்லாம் வந்து சரியான முறையில இருக்குதா அப்படிங்கறது எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதற்கு நம்ம என்ன பண்ணலாம், தூய்மை பாரத இயக்கத்துல ஊக்கத்தொகையாக 500 ஆரம்பித்து இன்னைக்கு உங்க வீட்டுல நீங்க டாய்லெட் கட்டணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இது வரைக்கும் நீங்க இந்த திட்டத்துல பயன்படல அப்படிங்கும் போது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஒரு தனிநபர் இல்ல கழிப்பறைக்கு 12,000 அப்படிங்கறத நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எப்படி நாங்க விண்ணப்பிக்கிறது அப்படிங்கன்னு தெரியாம இருக்க தேவையில்ல. உங்களோட ஊர்ல உங்களோட கிராம ஊராட்சிகள்ல சுகாதார ஊக்குநர்கள் மோட்டிவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 முன்னாடிதான் அவங்களுக்கு சம்பளம்னே கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அவங்க மாத ஊதியமே இல்லாம வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக கருதி அவங்களுக்கு வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க கிட்ட நீங்க இது வரைக்கும் நீங்க அந்த டாய்லெட் கட்டுறதுல நான் பயன்படல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அவங்க கிட்ட அந்த சுகாதார ஊக்குநர் ஊராட்சிகள் இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனைத்து நடைமுறைகளையும் அவங்க ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு தனிநபர் இல்ல கழிப்பறை அப்படிங்கறத கட்டி கொடுப்பாங்க.
3: தூய்மை பாரத இயக்கம் எப்ப ஆரம்பிச்சாங்க, இப்ப எப்படி செயல்படுது, என்னென்ன நடவடிக்கைகள் இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பத்தி சொன்னாங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலர் எஸ் தர்மதுரை ஐயா.
1: ஐயோ திருமகள், இன்னைக்கு வந்து இந்த வாய்ப்புகளின் வாசல் நிகழ்ச்சியில நம்ம ஸ்கிரிப்ட் படி இப்ப

0: மாத்திரை போடணும், சீக்கிரம் போடுங்க.
1: ஆமா மறந்துட்டேனே, கொஞ்சம் இருங்களேன், நான் போய் அந்த சத்து மாத்திரையை போட்டுட்டு வந்துடுறேன்.
0: சின்ன பிள்ளையில இருந்தே நாம நல்லா சத்தான உணவை சாப்பிட்டுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஊட்டச்சத்து குறைபாடே வந்திருக்காது. அப்ப அதுக்காக மாத்திரை போட நிலைமையும் ஏற்படாம இருந்திருக்கும்ல. சில நேரங்கள நமக்கு சாப்பிடுற சாப்பாடு மூலமா கிடைக்கிறது பத்தலன்றதுக்காக மாத்திரையாவும் உட்கொள்ள சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது நாம அதை வந்து அசட்ட பண்ணாம அதை எடுத்துக்கணும் மருத்துவர்கள் பரிந்துரைப்படி அப்படின்றதுதான் தேவையானது. அப்ப இந்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் மூலமா பெண்களுக்காகட்டும் தாய்மார்களுக்காகட்டும் என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்றத எடுத்து சொல்றாங்க. திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மேற்பார்வையாளர் ஸ்ரீ லட்சுமி அவர்கள்.
2: ஒவ்வொரு ஏரியாவிலையும் அங்கன்வாடி மையங்கள் செயல்படுகிறது. எந்த ஊர்லயும் அங்கன்வாடி இல்லாம இருக்காது. பால்வாடின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும். ஐசிடிஎஸ் திட்டத்தின் மூலமா அங்கன்வாடியில கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், பிறந்தது முழு 6 வயது உடைய குழந்தைகள் வரை இந்த ஸ்கீம்ல பயன்பெறாங்க. ஒரு கர்ப்பிணிகள் அப்படிங்கறது அவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாலே நம்ம அங்கன்வாடியில பதியணும். அடுத்து அரசு மருத்துவமனையிலே பதிவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்லயே பதிஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கான சத்துணவு நலக்கல்வி, அவங்க என்ன டேப்லெட் போடணும் அப்படிங்கறது அவங்களுக்கு கரெக்டா போகும். நம்ம பதியல அப்படின்னா ஆரோக்கியமான குழந்தை வளர்றதுல கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு நம்ம அங்கன்வாடி மூலமா சத்துமாவு கொடுக்கறோம். அதே போல 6 to 24 மாத குழந்தைகளுக்கும் சத்துமாவு கொடுக்கறோம். முன்பருவ கல்வி வராங்க இல்லையா, அவங்களுக்கும் கொழுக்கட்டை கொடுக்கறோம். இந்த ஏஎல்சி கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், 6 to 24 மாத குழந்தைகள், இவங்களுக்கு எல்லாம் வெரைட்டியா ஃபுட்டு. சத்துமாவுலயே வந்து கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு 1/2 கிலோ பாக்கெட்டு ப்ளூ கலர்ல இருக்கும். அது 1 month 8 packets 4 kilos கொடுப்பாங்க. இன்னொரு மந்த்துக்கு 7 packets கொடுப்பாங்க. அதை வந்து அந்த கர்ப்பிணி பெண் மட்டும்தான் சாப்பிடணும். ஏன்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் மட்டுமே சேரணும். அவங்க அப்பதான் ஆரோக்கியமான குழந்தைய பெற்றெடுக்க முடியும். அவங்களுக்கான போதுமான சத்துக்கள் எல்லாமே அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்து 6 to 24 மாத குழந்தைகள் வரை அவங்களுக்கு சத்தமாக கொடுக்குறாங்க வீட்டுக்கு. அவங்களுக்கு இப்போ வெள்ளை கலரும் எல்லோ கலரும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சத்தமாக பாக்கெட்டு, அது வந்து 1/2 கிலோ தான், அதுவும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதையும் வாங்கிட்டு போய் அந்த குழந்தைங்களுக்கு என்ன ரெசிபி வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். போதுமான சத்துக்கள் வேணும் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு உரிய உணவை அவங்கவுங்க மட்டும்தான் சாப்பிடணும். 2 to 5 வயது வரை உள்ள குழந்தைகளை அனைத்து குழந்தைகளையுமே அங்கன்வாடி மையத்துக்கு அனுப்பணும். அவங்களுக்கு தினசரி கொழுக்கட்டை கொடுக்குறாங்க. ஒரு குழந்தைக்கு 50 கிராம், காலையில 25 கிராம், மதியம் வீட்டுக்கு போகும்போது 25 கிராம், ரெண்டா பகிர்ந்து அவங்களுக்கு கொழுக்கட்டை பிடிச்சு அவங்களுக்கு கொடுப்பாங்க சாப்பிட. நம்ம கர்ப்பிணி பெண்கள்லாம் இருக்க வீட்டில் நம்ம அங்கன்வாடி பணியாளர்கள் நாங்கள் விசிட் போகும்போது நாங்களும் போய் அவங்களுக்கு சத்துணவு நாள் கல்வி கொடுப்போம். நீங்கள் மாதம் மாதம் அங்கன்வாடிக்கு வந்து எடை எடுக்கணும். அதே போல் அரசு மருத்துவமனைக்கு சென்று செக்கப்புக்கு எப்பப்பெல்லாம் வர சொல்கிறாங்க அந்த டைமிங்கில் தவறாமல் அங்கே போய் அவங்க சொல்கிற ஆலோசனைகள் எல்லாம் வாங்கிக்கணும். நம்ம வந்து எடை குறைவான குழந்தை இல்லாத தமிழகமாக மாற்றணும். அதுதான் அச்சீவ்மெண்ட்டு. அதுக்கு எல்லாரும் நீங்க சப்போர்ட்டா இருக்கணும். அதே போல எடை குறைவான குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வீடுகள் பார்வை, அங்கன்வாடி ஒர்க்கர் போவாங்க, நாங்களும் போவோம், ஹையர் ஆபீசர் எல்லாருமே வீட்டுக்கு போய் அவங்களோட பயோடேட்டா என்ன, உங்களுக்கு பிரச்சனை, எதனால குழந்தை வெயிட் கூடல அப்படிங்கறது எல்லாமே நாங்க சேகரிப்போம். அவங்க எடை கூடுற வரைக்கும் நாங்க ஃபாலோ கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு குழந்தை ஆரோக்கியமா இருக்கா, அந்த வயதுக்கு ஏற்ற எடை இருக்கா, உயரம் இருக்கா அப்படிங்கறதுக்காக எடையும் உயரமும் மாதத்திற்கு 1 முறை அனைத்து குழந்தைகளுக்குமே நம்ம அங்கன்வாடி மையத்துல எடுக்கிறாங்க. அதனால வீட்டுல இருக்கிற குழந்தைங்களையும் நீங்க மாதம் 1 முறை கூட்டிட்டு வந்து அங்கன்வாடி மையத்துல ஹைட்ரேட் எடுத்து அவங்களோட நிலை என்ன, எப்படி இருக்காங்க, கரெக்டான எடை உயரத்துல இருக்காங்களா இல்ல குறைவா இருக்காங்களா அப்படிங்கறத அந்த டீச்சர்ட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அப்பதான் நம்ம குழந்தை எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும். 2 to 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு செய்கை பாடல், கதை, விளையாட்டு, மொழி கல்வி, ஆக்க வேலை, அறிதல் திறன், நம்ம அனைத்து வளர்ச்சியும் பெற வகையில அந்த புக் இருக்கு. அந்த புக் வச்சு என்னென்ன செயல்கள் செய்யணும் அப்படிங்கறத நம்ம அங்கன்வாடி டீச்சர் செய்யறாங்க.
1: அங்கன்வாடி மையத்தோட செயல்பாடுகள் பத்தியும் சொன்னாங்க.

0: லக்ஷ்மி அவங்க.
1: அடுத்த வரவங்க வெற்றியின் லட்சுமி. அவங்க பேர் என்ன தெரியுமா? விஜயலட்சுமி. தமிழ்நாடு அரசனுடைய இந்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றுறாங்க. அவங்க சொல்ல சொல்ல ஆமா தெரியுது, ஆனா மீதி விஷயம் எல்லாம் தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
0: பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, அவங்களுக்கான கல்விக்கான திட்டங்கள், திருமணத்திற்கு நிதி உதவி திட்டம், இப்படி பல விஷயங்களையும் அவங்க சொன்னாங்களே.
2: சமூக நலத்துறை அப்படின்றது கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து தர மக்களுக்கும், அதுல ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு தான். பெண்கள் கல்வி, அவங்களுக்கு மேம்பாடு, அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்களையும் சட்டங்களையும் வகுத்து செயல்படுத்திட்டு வராங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வரதுக்கு ஒரு காரணம் இருக்கும். பெண் குழந்தைகளை நீங்க சாபமாகவும் பாவமாகவும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த இரண்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த பெண் குழந்தைக்கு 3 வயசுக்குள்ள நீங்க இந்த ஸ்கீமுக்குள்ள வரணும். உங்க பெண் குழந்தைக்கு பேர்ல கவர்மெண்ட் 50,000 ரூபாய் டெபாசிட் பண்றாங்க. இதுவே இரண்டு பெண் குழந்தை இருக்கு அப்படின்ற பட்சத்துல இரண்டாவது பெண் குழந்தைக்கு 3 வயசுக்குள்ள நீங்க இந்த ஸ்கீமுக்குள்ள வரலாம். அப்படி வந்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க பேர்லயும் தலா 25,000 கவர்மெண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட்டை நீங்க எப்ப எடுத்துக்கலாம்னா 18 வயசு ஆன பிறகு. அந்த பெண் குழந்தைங்களை நீங்க அட்லீஸ்ட் 10வது வரைக்கும்னாலும் படிக்க வச்சிருக்கணும், 10வது எக்ஸாம் அட்டன் பண்ணினாலும் இருக்கணும், ஃபெயிலாக இருந்தால் பரவாயில்ல. அவங்களுக்கு கவர்மெண்ட் அவங்க பேர்ல டெபாசிட் பண்ணியிருந்தாங்களே 50,000 ரூபாய், 25,000, 25,000, இதோட இன்ட்ரெஸ்டும் சேர்த்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க 18 வயசுக்கு அப்புறமா. அந்த அமௌண்ட்ல நீங்க அந்த பெண்களுக்கு மேற்படிப்புக்காகவோ இல்ல கல்யாணத்துக்காகவோ செலவு பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பெண் குழந்தை, இரண்டு பெண் குழந்தை, 3 வருஷத்துக்குள்ள, 1, 2, 3. உங்க பெண் குழந்தைங்க வந்து 10வது வரைக்கும் படிச்சா போதுமா? சோ இதோடைய நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றதுதான் புதுமை பெண் தமிழ் புதல்வர் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணத்திற்கு நிதி உதவி கொடுக்கற திட்டமா இருந்தது, அதை கேன்சல் பண்ணிட்டு கவர்மெண்ட் இப்போ வந்து படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வர் திட்டமா மாத்திருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே ஒரு குழந்தை இருக்குன்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது தமிழ் மீடியத்துல படிச்சாலும் சரி இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாலும் சரி, முழுசா உதவி பெறும் பள்ளி. அது மாதிரி ஸ்கூல்ல தமிழ் வழியில படிச்ச உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கோ ஆண் குழந்தைகளுக்கோ இவங்க காலேஜுக்கு போகும்போது, அது டிப்ளமாவா இருக்கலாம், டிகிரியா இருக்கலாம், ஐடியில சேர்ந்து படிக்கலாம், பிஇ படிக்கலாம், இல்ல வந்து எம்பிபிஎஸ்கே நீங்க போனாலும் அவங்களுக்கு மாசம் 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தோட பேரு உயர்கல்வியை உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு 3வது திட்டம் என்னன்னா திருமண நிதி உதவி திட்டம். எங்க சமூக நலத்துறையில மொத்தம் 4 வகையான திருமண நிதிவி திட்டம் கொடுத்துட்டு இருக்கோம். 1வது திட்டம் வந்து தர்மாம்பாள் அம்மையாருடைய திருமண நிதிவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல விதவைகள் வந்து மறுமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு போது அவங்களுக்கு வந்து நமக்கு காசு கொடுக்கறோம். 2வது அன்னை தெரசா அவங்களுடைய திருமண நிதிவி திட்டம்னு சொல்லிட்டு ஆதரவற்ற பெண் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்றதுக்காக அந்த திட்டம் கொடுத்துருக்காங்க. 3வது முத்துலட்சுமி அம்மையார் நினைவு திருமண நிதிவிதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா, இதை ஊக்குவிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. 4வது இவிஆர் மணியம்மையாருடைய நினைவு திருமண நிதிவிதி திட்டம்னு சொல்லிட்டு விதவை அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு அதுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 4 திருமண நிதிவிதி திட்டத்திலேயே 2 வகையா பிரிக்கலாம். 1, அந்த பெண் குழந்தைகள் கல்யாணத்துக்கு முன்னாடி டிகிரி பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 8 கிராம் தங்கமும் 50,000 ரூபாய் பணமும் கவர்மெண்ட் தராங்க. பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு 8 கிராம் தங்கம், அது இல்லாம 25,000 ரூபாய் காசும் வந்து கொடுக்கறாங்க. தையல் மிஷினும் கொடுக்கறாங்க. அதுல 20-40 வயசுக்குள்ள நீங்க இருக்கணும், உங்களுக்கு அட்லீஸ்ட் 3 மாசம்னாலும் நீங்க தையல் பயிற்சி வந்து பெற்று இருக்கணும், உங்களுடைய ஆண்டு வருமானம் 120,000 ரூபாய்க்குள்ள இருக்கணும். இந்த 3 இதுவும் நீங்க இருந்ததுன்னா யார் வேணாலும் தையல் மிஷின் வாங்கலாம், அதுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த திட்டங்கள் மட்டும் இல்லாமல் சட்டங்கள், குழந்தை திருமண தடை சட்டம் 2006, ஒரு பெண் குழந்தைக்கு 18 வயசு கீழேயோ ஆண் குழந்தைக்கு 21 வயசுக்கு கீழேயோ திருமணம் நடந்ததுன்னா அதுதான் குழந்தை திருமணம். குழந்தை திருமணம்ன்றது பக்கத்து வீட்டுல ஏதோ நடக்குது நடந்துட்டு போட்டோம் அப்படின்றது கிடையாது, அது ஒரு சமுதாய பிரச்சனை, உங்களுக்கு ஒரு சமூக கடமை இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உதவி எண்ணுக்கு கால் பண்ணணும், 10, 9, 8. மகளிர் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கான உதவி எண் இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? 181. குழந்தை திருமணம்ன்றது மாத்திரம் கிடையாது, குடும்ப வன்முறை நடந்தாலும் சரி, டௌரி பிரச்சனை நடந்தாலும் சரி, எந்த பிரச்சனைக்குனாலும் எந்த நம்பரை கூப்பிடணும் அப்படின்னா 181 நம்பரை வந்து கூப்பிடணும்.
1: விஜயலட்சுமி அம்மா சொன்னது எல்லாரும் ஆர்வமா கேட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பா இத்தனை பேர் அலுவலர்கள் வந்து நீங்க சொன்னாங்கல்ல, உங்களுக்கு இதெல்லாம் நீங்க ஞாபகமா வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லணும், தெருவுக்கு ஒருத்தர் இங்க வந்து கேட்டிருந்தா கூட தெருமுழுக்க அந்த செய்தி பரவணும்னு சொன்னாங்க. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மத்திய மக்கள் தொடர்பாக இயக்குனர் ஜே காமராஜ் அவர்கள்.
3: எனக்கு தெரிஞ்சு 75 வருஷத்துல இத்தனை துறை சேர்ந்த அலுவலர்கள்

0: சுதந்திரவாதி இத்தனை வருஷத்துல எத்தனை முறை இங்க ஒன்னா உட்காந்து பேசினாங்க தெரியாது.
1: காவல்துறை இருக்கிறாங்க அவங்களுக்கு,
0: மருத்துவமனையாவே
1: இருக்கிறாங்க அவங்களுக்கு,
0: மாவட்ட சமூக அலுவலர்
1: ஒவ்வொருத்தரும் அவங்க துறையில பெரிய வல்லுநர்கள்.
0: நல்லாண்டவர் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த பில்டிங்ல உட்காந்துன்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க கேட்டீங்களா? இவ்வளவு பேர் வந்து இங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, ஆள் ஆளுக்கு எதிர்த்து மைக்கு பிடிச்சு பேசுறாங்க. இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கும் அந்த திட்டம் பயன் பண்ணும், இன்னைக்கு கர்ப்பிணியா இருக்கிறவங்களுக்கு அந்த திட்டம் பயன் பண்ணும், இன்னைக்கு காலேஜ் போற பையனுக்கும் அவங்க சொன்னாங்க. இது மட்டும் கிடையாது, மத்திய அரசுடைய கடன் திட்டங்களே அவ்வளவு இருக்கு. 50 கோடி பேருக்கு மேல விரும்ப முத்ரா லோன் கொடுத்துருக்கிறாங்க. உலகத்திலேயே ரொம்ப எனர்ஜியான நாடு, ஊக்கமான நாடுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் 10-12 வருஷத்துலதான் நம்ம 25 கோடி பேர் வறுமை கோட்டில இருந்து மேல வந்திருக்கோன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. வறுமையில இருந்து கொஞ்சம் விடுபட்டு இருக்கோன்றான், அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள்ல இருந்து ஒரு 25 கோடி பேர் அடுத்த லெவலுக்கு வந்திருக்காங்கன்றான். என்ன அடுத்த லெவல்னு யோசிச்சுப்பாரு. மாவட்ட ஊர முகமையில இருந்து வந்தவங்களும் என்ன சொன்னாங்க, கம்யூனிட்டி டாய்லெட்ஸும் கட்டி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஒன்னு தனிநபர் இலக்கழி பேர் இருக்கும், இல்ல கம்யூனிட்டி டாய்லெட்ஸ் ஆச்சு ஊர்ல இருக்கும். நான் ஒரு கணக்கு சொல்றேன்னா நீங்க உங்களுக்கு மலைப்பா இருக்கும். எஸ்பிஎம் திட்டத்தின் மூலம் அவர் பேசினவர் சொன்னாங்க, இந்த 10 வருஷத்துல 12 கோடி கழிப்பறைகள் இந்தியாவில். ஒரு வீட்டுக்கு 4 வச்சுக்கிட்டாலுமே என்னாச்சு, 50 கோடி ஆச்சு. இந்தியாவில 1/3 சின்ன விஷயம், பிரதமர் ஐயா துவங்கி வச்ச விஷயம் தூய்மை பாரத இயக்கம் தாங்க. அவர் இல்லக்கழிப்பறை தனிநபர் சுகாதாரங்கிறது வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம பாக்குற இடத்துல இருக்கிற குப்பையை தூய்மைப்படுத்துவது மூலம் ஆரம்பிக்குது. ஒரே விஷயம், வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை முதல்ல சுகாதாரம், அடுத்தது கேஸ் அடுப்பு. எத்தனை பேர் வீட்டுல இல்ல, எல்லா வீட்லயும் இருக்கா? இந்த 10 வருஷத்துல 11 கோடி குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப அதனால பயன் அடையிறது 50 கோடின்னு சுமாரா வச்சுக்கலாம். நம்ம முதல்ல கழிப்பறையை பார்த்தோம், அடுத்தது புகை இல்லாத சமையலறை, அதுவும் நடந்திருக்கு. 4 கோடி வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, உங்களுக்கு எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க, இந்த எல்லா விஷயமும் ஒன்று உங்க ஊராட்சி மன்றத்தில் இருக்கிற யாராச்சும் சொல்லுவாங்க, இல்லை அதற்கான பயன் எங்கே இருக்கு. 4 கோடி வீடு கட்டியிருக்காங்க. நம்ம வாழ்க்கை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகுது. நம்ம மருத்துவமனைக்குன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பண்ணின செலவுகள் நம்ம அதை சேவிங்ஸ் ஆக்கி நம்மளுடைய பசங்களுக்கு அதை கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம அறியாமலே நம்மளை சுற்றி இருக்கிற வாழ்க்கையில அந்த தரம் வரும் பொழுது இதெல்லாம் நடக்குது. புதிதாக நீங்க தெரிந்து கொண்ட விஷயங்கள், அந்த பயன்களை உங்களை சுற்றியுள்ள உங்கள் குடும்பங்கள், உங்க தெரு, உங்க ஊர் எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்தி அதற்காக எங்க யாரை பார்க்கணுங்கிற விஷயம் வரை நீங்கள் இதை வந்து கொண்டு போய் சேர்த்து ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது என்ற நிலைமை. வளர்ச்சி பயணத்துல நம்ம வாழ்விலிருந்து இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாம் போகும் இந்த பயணத்துல ஒருவரும் விடுபட விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி நம்ம பயன்படணும்னா இம்மீட்டிங் வந்து எல்லாருமே இந்த மெசஞ்சர்ஸா நீங்க எடுத்துட்டு போய் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை யதார்த்தமா நீங்க பேசிட்டு இருக்கிறப்பவே, ஓ இந்த விஷயமா இது அன்னைக்கு கூட அங்க பேசினாங்களே அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்து அவங்களையும் பயனாளி ஆக்குறதுலதான் இது போன்ற நிகழ்வுகளுடைய உண்மையான வெற்றி இருக்கிறது.
2: மத்திய மக்கள் தொடர்பக அதிகாரி ஜே காமராஜ் ஐயா பேசினதை கேட்டாச்சு. மணப்பாறை கண்ணுடையான்பட்டிக்கு போனது நல்லதா போச்சு, நிறைய திட்டங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க இந்த கோகிலாம்மா ஐஸ்கிரீம் சாப்பிடறேன்னு போனாங்க, ஆளையே காணோம். இதோ வந்துட்டாங்க பாருங்க.
3: ஐஸ்கிரீம்லாம் நல்ல டேஸ்டா இருந்துச்சு. அடுத்து யாரு என்ன பேச போறாங்க?
4: அடுத்து யாரும் பேசல, 3 போகுது, நிகழ்ச்சி முடிய போகுது.
3: கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில இன்னைக்கு வாய்ப்புகளின் வாசல் மக்கள் நலத்திட்டங்கள் பத்தின தொகுப்பு தான் கேட்டோம். இந்நிகழ்ச்சிக்கு இடையில இப்படி சொன்னாங்கல்ல, தெருவுக்கு ஒருத்தர் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்க வந்திருக்கீங்க, நீங்க ஏதோ உங்க தெருவில் இருக்க எல்லா மக்களுக்கும் நிச்சயமா இந்த தகவலை பரப்பணும்னு. அதே போலதான் நம்ம நேயர்கள் சொல்லாமலே செஞ்சிருவாங்க. எப்படி தெரியுமா, இப்ப இந்த நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட எல்லா தகவல்களையும், அதாவது அரசு நலத்திட்டங்கள் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் நிச்சயமா சொல்லுவாங்க.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை mygov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு

மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-117800 என்ற எண்ணிற்கோ, அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, டிஆர்எம், டிடிஎச் தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூ டியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் ஓடிடி தளத்தில்

0: பிரசார் பாரதியின் ஓடிடி தளத்திலும்
1: ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும்.
0: மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
1: இசையின் மீது ஆர்வம் கொண்ட உங்கள் அன்பு குழந்தைகள் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமா? இசைக்கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை aartrichychild@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அனுப்புங்கள். உங்கள் மழலை செல்வங்களின் கலைத்திறன் மிளிர இசை மேடை அமைத்து தர காத்திருக்கிறது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: இணைந்திருக்கிறீர்கள் ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே. 4 மணிக்கு வண்ண கோலங்கள், இன்னைக்கு 5:00. நிலையத்தில் நேரம் 3 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜே கீதாரவே. நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக மாநிலங்களவை பிற்பகல் 3 மணி வரையிலும் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு மிகவும் பொறுப்பற்றது என்றும் ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிரானது என்றும் மாநிலங்களவை முன்னவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். இதனிடையே மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணக்கரின் போராட்டத்திற்கு உரிய தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். மக்களின் உணர்வுகளையும் மாணக்கரின் உணர்வுகளையும் மத்திய அரசு மதிப்பதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி டெல்லியில் நேற்று கைது செய்யப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு, மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, கோவை, தஞ்சை, திருவாரூர், விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர மருத்துவ கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலா 10 படுக்கை வசதியுடன் தனியார் வங்கி பங்களிப்புடன் இவை செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக எடுத்துரைத்தார். தமிழகத்தில் தூய்மை பணியாளர்களின் நலனிற்காக பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் தூய்மை பணியாளர்களுக்காக சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுவதாக குறிப்பிட்டார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களுக்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய நிலுவை நீரை விடுவிக்க இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் அஞ்சல் கோட்டத்தில் ஆயுள் காப்பீடு சிறப்பு முகாம் அனைத்து தபால் நிலையங்களிலும் நாளை தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. சேலம் கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் ஆடிப்பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து உன்னதி ஹுட்டாவை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சியில உங்களுக்காக நேயர்களின் மின்னஞ்சல் விமர்சனங்கள், குட்டி குட்டி தகவல்கள், அதோட அருமையான பாடல்கள் காத்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ 102.1.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நமது ஏபிஎன் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடி தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
5: அழகும் அன்பும் சேரும் இடம், ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: மூணு மணி 12 திருச்சேஃபம் ரெயின்போ 102.1 நேர்கள் இணைந்திருப்பது இசை தூரல் நிகழ்ச்சியோட. இசை தூரல் நிகழ்ச்சியில நம்ம முதலாவதா மின்னஞ்சல் பார்க்க போறோம். யார் எங்கேருந்து அமைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன். 20 இரவு 8 நல்ல பாடல்களை கொடுத்த அழகான குரல் வளம் கொண்ட அப்பாஸ்கான் மற்றும் பிரியமுள்ள பிரியா வைரமணி இருவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21 10 போடு ஆட்டம் போடு சூப்பர். 11 மணிக்கு

உங்களுடன் நாங்க நல்ல பாடல்களை கேட்டேன், கொடுத்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மணிக்கு மங்கையர் உலகம் தோழிகளுடன் அறிவிப்பாளர் அழகாய் கேள்விகளை கேட்டார், தோழிகளும் அழகாய் வார்த்தைகளை சொன்னார்கள். 3 மணிக்கு இசைத்த மின்னஞ்சல் பாடல்கள் அருமை. 4 மணிக்கு வண்ண கோலங்கள், மூவரின் கூட்டணி சிறப்பு. 5 மணிக்கு பொன் மாலை பொழுது. நல்ல பாடல்களை கொடுத்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: மோனமணி 19 நிமிஷத்துக்கு TGFM ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இசை தூரல். இசை தூரல் நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக ஒரு குட்டி குட்டி தகவல்கள் நம்ம சென்னையை பத்தி. உலகின் 2வது நீளமான கடற்கரை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில உள்ள மெரினா தாங்க. மாமல்லபுரம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக 1984 அறிவிச்சிருக்காங்க. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம்தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமா இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இருக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். இது TGFM ரெயின்போ 102.1.
1: எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

6:26 TGFM ரெயின்போ 102.1 நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க இசைத்தூரல் நிகழ்ச்சியோட. இசைத்தூரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு மின்னஞ்சல் பார்க்க போகிறோம். நேற்று காலை, அதாவது 21 காலை, எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் விஸ்வநாதன் அவர்கள் நட்பு என்ற தலைப்பில் பேசியது அருமை. வசந்த அழிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய புஷ்பா சிவக்குமார் அவர்கள் வேளாண் பெருமக்கள் பயிர் காப்பீடு செய்வதன் அவசியம் பற்றி விளக்கியது சிறப்பு. சித்த மருத்துவர் டாக்டர் ரத்னம் அவர்கள் மலச்சிக்கல் வராமல் இருக்க நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை பற்றி விளக்கியது அருமை. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய கால்நடை மருத்துவர் குமரேசன் அவர்கள் கறவை மாடுகள் வளர்ப்பில் தடுப்பூசி மற்றும் குடற்புழு நீக்கம் போன்ற தலைப்பில் நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தது அருமை. உடன் உரையாடிய மித்ரன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள். வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம், கீழே கொண்டையம்பேட்டை திருவானைக்கோவில் திருச்சியிலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இது ரெயின்போ 102.1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இசை தூரல். இசை தூரல் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு குட்டி தகவல் உங்களுக்காக. டரிடோப்சிஸ் ஸ்டோர்னி அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஜெல்லி வகை மீன்கள் முதுமை அடைஞ்சோடனே மீண்டும் தனது இளமை பருவத்திற்கே திரும்பிடுவாங்க. இவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லை. நம்மளும் அந்த ஜெல்லி ஃபிஷ் மாதிரி பிறந்திருக்கலாம் நிறைய பேர் நினைப்பீங்க. இந்த ஜெல்லி வகை மீன்களுக்கு இயற்கையான மரணமே கிடையாதான். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இசை தூரல். அடுத்த மின்னஞ்சல் யார் எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி அமைச்சிருக்காங்க. சென்ற ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி காலை 10:30 களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் பேராசிரியர் முனைவர் கூவே பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் காலங்கள் தோறும் தமிழ் என்று ஆற்றிய உரை சிறப்பாக இருந்தது. மதியம் 3 மணிக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில் பாடல்கள் சூப்பர். நேயர்களின் வண்ண மடல்களை இனிய குரலில் தெளிவாக வாசித்த ராஜலட்சுமி அவர்களுக்கு பாராட்டுக்கள். மாலை 4 மணிக்கு வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டியில் 3 எழுத்தில் 1 கேள்வியும் 4 எழுத்தில் 3 கேள்விகளையும் எளிய குறிப்புகள் கொடுத்து நேயர்களை பதில் கண்டுபிடிக்க வைத்த லோகநாதன் மற்றும் ராஜலட்சுமி இருவருக்கும் நன்றிகள். 8:00 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நேயர்களின் இனிமையான நேரலை பாடல்களை தகவல்களோடு வழங்கிய லோகநாதன் மற்றும் சரவணன் இருவருக்கும் வாழ்த்துக்கள். 10:00 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் நேயர்களின் இனிமையான பாடல்களை சிறப்பாக தொகுத்து வழங்கிய லோகநாதன் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகள், பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு

0: வருகை தாருங்கள் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலமங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: ட்ரச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இசை தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில் அடுத்த மின்னஞ்சல் வாரியங்காவல் கதிரவன், வசந்தி, கொள்ளஞ்சிநாதன், மணிசேகர் இவங்க அமைச்சிருக்காங்க. 21ஆம் தேதி அன்று காலை மலர், இதயராகம், மதுர கீதம், பொன்மாலை பொழுது நிகழ்ச்சிகள் கேட்டோம். சிறப்பு அந்த நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அருமை. அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள், பண்பலைக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மின்னஞ்சல் பார்த்தீங்கன்னா, கருமண்டபம் தெற்கு திருவேலாயுதம், திரவியமலர், துர்காதேவி, தன்வீக், சந்துரு, விஸ்வா இவங்க அமைச்சிருக்காங்க. பண்பலை 102.1 வணக்கம். 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் தமிழோடு விளையாடி நேர்கள் அனைவரும் அருமையாக உரையாடினார்கள். நிகழ்ச்சி கலகலப்பாக இருந்தது. அருமை வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா மின்னஞ்சல் பார்த்துடலாம். லக்ஷ்மி குமரன் நகர்லேருந்து அமைச்சிருக்காங்க. 20ஆம் தேதி இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரர் அப்பாஸ்கான் மற்றும் பிரியா வைரமணி இருவருக்கும் வாழ்த்துக்கள். கண்டோன்மெண்ட்லேருந்து ராஜம்மாள் இணைப்பில் வந்து நிலாவே வா என்று பாட ஆரம்பித்ததும் அப்பாஸ்கான் நாங்கள் ஏற்கனவே நிலா பாட்டு போட்டு நிலாவே வரவழைச்சிட்டோம்னு சொன்னது சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. நிகழ்ச்சி சிறப்பு வாழ்த்துக்கள். இனியராகம் நிகழ்ச்சியில் நிலா பாடல்களை தேர்ந்தெடுத்து காய்ச்சலையில் ஒழிக்கச் செய்த பிரியாவிற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

இன்று காலை வசந்த அழைப்பில் அதுவா இதுவா நிகழ்ச்சி கேட்டேன். சிறப்பு விருந்தினர் மாணவர்களுக்கான பல அரிய தகவல்களை வழங்கினார். முயற்சியும் பயிற்சியும் எவ்வளவு முக்கியமானது என்பதை அழகாக விளக்கினார். அறிவிப்பாளரின் கேள்விகளும் சிறப்பு. நிகழ்ச்சிக்கு பாராட்டுக்கள். திருச்சி வானொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்தோணிராஜ் சென்னையிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க.

0: நிறைவு பெற்றது இசை தூரல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி ஓவியா. நிலையத்தில் நேரம் 4 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஜெயகீதா ரவி. தேச நலனை பாதுகாக்க மாணக்கர் ஒற்றுமொழியுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று பிற்பகல் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒற்றுமையாக இருந்தால் உலக அரங்கில் நமது குரல் ஓங்கி ஒலிக்கும் என்றார். இளைஞர்களின் உணர்வுகள் மற்றும் அவர்களது கவலைகள் மீது மத்திய அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் அதற்கு தீர்வு காண தயாராக இருப்பதாகவும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அரசியல் ஆதாயங்களுக்காக மாணவர்களையும் இளைஞர்களையும் சிலர் பயன்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மாணக்கர் எழுப்பும் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் முழு ஈடுபாட்டுடன் தீர்வு கண்டு வருவதாக கூறினார். நீட் ஒழிப்புதான் தாவேக அரசின் நிலைப்பாடு என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் மாணக்கர் போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றும், ஆனால் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலைகளில் போராட்டம் நடத்தக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்விற்கு எதிராக உரிய அனுமதி பெற்று மாணவர்கள் அறவழியில் போராடுவதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் கல் இறக்க அனுமதிப்பது குறித்து முதல்வரின் வழிகாட்டுதலின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை பொள்ளாச்சியில் கிணத்துக்கடவு பேருந்து நிலையத்திலிருந்து கேரளம் வரை இயங்கும் புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்த அவர், மாநிலத்தில் முதற்கட்டமாக பள்ளி கல்லூரி கோவில்கள் அருகில் உள்ள 717 மதுக்கடைகளை அரசு மூடியுள்ளதாக குறிப்பிட்டார். வேலூர் மாவட்டத்தில் வருவாய்த்துறை சார்பில் இன்று நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு ஊர்வலத்தில் திரளான கல்லூரி மாணக்கரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆடி கிருத்திகையொட்டி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வரும் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் அதன் முன்னேற்பாடு பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் ஜப்பானின் யூஷி டனாக்காவை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.

0: 4 மணி 4 நிமிஷமா அது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ரோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. 4 மணி ஆனாவே நேர்கள் எல்லாருமே தயாராயிருவாங்க. என்ன அப்படின்னா வந்து எந்த விளையாட்டு கொடுத்தாலும் நாங்கள் விளையாடுறதுக்கு தயாரிப்பா அப்படின்னு தான் எப்பவுமே சொல்லுவாங்க நேர்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னா 5 குள்ள 1 நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக கேட்குறவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். 5 குள்ள 1 அப்படின்னா என்னென்ன என்ன அப்படின்னா 5 குள்ள 1 எண் அவங்க சொல்லுவாங்க, அந்த எண்ணுக்கு என்ன விளையாட்டு வச்சுருக்கோமோ அதை நம்ம வந்து நேர்கள்கிட்ட சொல்லுவோம், அதை வந்து அவங்க விளையாடலாம். நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னா தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட
1: 246-102-1 இதில் அறிமுக நேயர்கள் தொட்டு வரலாம்.
0: நேர்களே நீங்கள் விளையாடுறதுக்கு தயாராக இருங்க. ஒரு பாடலுக்கு அப்புறமா யார் வராங்க, என்ன என்ன சொல்ல போகிறாங்க, உங்களுக்கு என்ன விளையாட்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து தெரிஞ்சுங்க FM Rainbow 102.1 ரோடு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட். 1900

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும்.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நாலு மணி 10 நிமிஷத்துக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியோட. இன்னைக்கு
3: 5 அதாவது 5 நீங்க சொன்னீங்க அப்படின்னா விளையாட்டு என்ன அப்படின்னு நாம சொல்லுவோம். இனிப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்
4: சார். வணக்கம் சார்.
3: வணக்கமா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹைதராபாத்ல இருந்து ராசாத்தி சார். என் பேரு தர்மநாத் ராசாத்தி.
2: ராசாத்தி, இன்னைக்கு 5 நம்பர்ல எந்த நம்பரை நீங்க சூஸ் பண்ண போறீங்க?
3: வரிகள் வந்து சொல்லுவோம், சரியா? அது என்ன பாட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா, அதை நான் வந்து வரியா சொல்லுவேன். அந்த பாடல் இடையில இருக்கத அது எப்படி தொடங்குது, அது என்ன பாடல் நீங்க சொல்லணும். சரியா, சொல்லவா? நீ பார்த்ததால் தானடி சூடானது மார்கழி, நீ சொன்னதால் தானடி பூ பூத்தது பூங்கொடி, தவம் புரியாமலே ஒரு வரம் கேட்கிறாய், இவள் மடிமீதிலே ஒரு இடம் கேட்கிறாய், ஒருவாய் பெருவாய் மெதுவாய், தலைவனை நினைத்ததும் தலையனை நினைந்ததேன், அதற்கொரு விடை தருவாய். இது என்ன
4: பாட்டு?
2: தெரியலன்னு சொல்லிட்டாங்க.
3: அதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்க தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற ஒன்னிணைப்பினோட 246-102, 240-102 அவங்களுமே கேட்ட பாடலா தான் இருக்கும் இது. அவங்களுக்கு டக்குன்னு நம்ம கேட்கவும் வந்து அது என்ன பாட்டு அப்படிங்கிறது ஞாபகம் வராது.
2: இன்னொரு வாட்டி மெதுவா சொல்லிடலாமா?
3: கண்டிப்பா சொல்லிடலாம். அந்த பாடல் வரிகள் என்ன அப்படின்னா, நீ பார்த்ததால் தானடி சூடானது மார்கழி, நீ சொன்னதால் தானடி பூ பூத்தது பூங்கொடி, தவம் புரியாமலே ஒரு வரம் கேட்கிறாய், இவள் மடிமீதிலே ஒரு இடம் கேட்கிறாய், ஒருவாய் பெருவாய் மெருவாய், தலைவனை நினைத்ததும் தலையனை நினைந்ததேன், அதற்கொரு விடை தருவாய். இதுதான் அந்த பாடல் வரிகள். இது என்ன பாடல், எப்படி தொடங்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு விடை சொல்றதுக்கு வரலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில இப்ப இணைப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் வரகை மாநில சங்கீதா பேசுறேன்.
2: சங்கீதா, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த
4: பாடலை? இரவாணி கனவெளி நினைவிலி அந்த பாடல் தானே?
2: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.
3: எப்படி கண்டுபிடிச்சீங்க? லிரிக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிங்களா? அதாவது லிரிக்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா நம்ம லிரிக்ஸ் தான் சொன்னோம். எந்த வரிகள் வச்சு உங்களுக்கு டக்குன்னு தோணுச்சு? முதல் தடவை சொல்லும் போதே தெரிஞ்சா
4: பாத்து கேட்டிருக்கேன் அந்த பாட்டு.
3: முதல் தடவை சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு இந்த பாட்டு தான் அப்படின்ட்டு.
4: ஆமா.
3: சரிம்மா சரிம்மா, நன்றி. அதாவது சங்கீதா அவங்க வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க விடை. கீரவாணி அப்படின்னு தொடங்குற அந்த பாட்டு தான் இந்த அதில் நிற்கக்கூடிய வரிகள் தான் நம்ம சொன்னோம். இந்த மாதிரி 5 நம்பர் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா விளையாட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க தொட்டு வரலாம்.
2: தொலைபேசி எண்கள் 0431-246-102 மற்றும் ஒரு எண் 240-102. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இங்கே எல்லாமே நன்று.
5: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப்டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. July 17 to August 18 சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்கத் திருவிழா.

0: சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன் கோ.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நாலு மணி 20 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கோலங்கள் கேட்டு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ. இப்ப இணைப்புல யார் வராங்க, என்ன என் சொல்ல போறாங்க, உங்களுக்கு என்ன விளையாட்டு கொடுக்க போறோம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கம்.
7: அப்படின்னு ராகம் எடுக்கலாம் நினைச்ச வேற ஒரு நேரம் வந்துட்டாங்க.
8: சொல்லுங்க, நீங்க 5க்குள்ள இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் யார், எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
7: அன்பு அறிவிப்பாளர்கள், அன்புள்ள கோபால், புதிய அறிவிப்பாளர் ஓவியா, நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
8: ராஜேஷ், நலமா இருக்கீங்களா?
7: நலம், நலமறி ஆவல்.
8: சரி, உங்களுக்கு எந்த நம்பர் கொடுக்கலாம், என்ன நம்பர் நீங்க சூஸ் பண்றீங்க? 5க்குள்ள
7: ஒன்னு சொன்னாங்களா?
6: இல்ல, மூணு சொல்லுங்க, மூணு தவிர்த்துட்டு சொல்லுங்க நீங்க.
7: சரி, ஒன்னா நம்பரை வச்சுக்கோ, தப்பா ரைட் அடிச்சு விடுறேன்.
8: சரி, உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல தொடங்கி இம்முல முடியக்கூடிய 10 வார்த்தைகள் நீங்க சொல்லணும்.
6: மா குறில தொடங்கி இம்முல முடிற மாதிரியான வார்த்தைகள். உதாரணத்துக்கு மரம் அப்படின்னு வச்சுக்கலாம். தொடங்கலாமா?
7: தொடங்கலாம். மர்மம், மந்திரம், மங்கையர் உலகம்.
8: சரி,
7: மனிதனின் மறுபக்கம் ஒரு படத்தோட பேரு.
8: ஓகே,
6: அடுத்து
8: வாக்கியம்
6: ஆயிரும் இல்லையா? மீதம் இருக்கக்கூடிய 3 எண்கள்ல உங்களுக்கு விருப்பமான எண்ணை நீங்க தேர்ந்தெடுத்து வரலாம். சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணோட 246-102-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டுவாங்க. அறிமுகம் நேரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா
8: 240-102-1 இந்த எண்களை தொட்டுவாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
9: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.

0: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ.
1: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா?
0: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டர ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி வர்றவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில, சரியான இண்டிகேட்டரை சரியான டயத்துல போடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 இது வரைக்கும் கேட்டோம் மன்னகோலங்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை நமக்கு வழங்கியோர் வசந்தன் கோ,

0: Vasant & Co.
1: That's right.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 108.1 இனி நம்ம கேட்க போகிறோம். திருச்சி, சேலம், மங்களன், மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ். நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு. ஸ்ரீதைலா சில்க்ஸ்,
3: ஸ்ரீதைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீதைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. எண்களை நீங்கள் சொல்லுங்கள், விளையாட்டை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் விளையாடிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 1-3 சொல்லிட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய எண்கள் 2, 4, 5 இதுக்குள்ளே உங்களுக்கு விருப்பமான என்ன நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது விளையாட்டு என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இணைப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
5: இனிய மாலை வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம். யார்
6: மாலை வணக்கம் சொல்கிறது? யார், எங்கேருந்து?
5: பழனியிலிருந்து கனகராஜ்.
4: கனகராஜ் ஐயா, உங்களுக்கான எண் என்னங்க ஐயா?
5: 4.
6: நான்கு. நான்குக்கு வந்து ஒரு விடுகதை வச்சிருக்கோம் நம்ம. சொல்லிடலாமா உங்களுக்கு?
5: என்னங்க?
4: முயற்சி பண்ணி பாருங்க ஐயா. விடுகதை என்ன அப்படிங்கறத சொல்லுவாங்க, அதுக்கு என்ன விடை அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்க.
5: கேளுங்க.
6: வகை வகையாய் தெரியும் வண்ணப்படம், கண் மூடி காணும் காட்சி படம், அது என்ன?
5: கனவு.
4: கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லிட்டீங்களே கனவு அப்படின்னு சொல்லிட்டு. கனவுதான் அப்படின்னு உறுதியா சொல்றீங்களா? வணக்கம். வணக்கம்
6: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க?
4: இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்.
7: The person you are speaking.
4: நாங்க இன்னும் என்ன நம்பர் சொல்றதுன்னே முடிவு பண்ணலையேப்பா. அதுக்குள்ளே நீங்க அழைப்பு எடுத்துட்டா எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க போல. சரி, நேயர்களே இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களோடு. அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன எண் சொல்ல போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். மீதம் இருக்கக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2, 5 இருக்கு. இந்த எண்கள்ல உங்களுக்கு விருப்பமான எண்ணை சொல்லுங்க, விளையாட்டை நாங்க சொல்றோம். இணைஞ்சிருங்க.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நாலு மணி 37 நிமிஷத்துக்கு நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோளங்கள். இன்னைக்கு 5:01
3: இனிப்புல வரக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
4: வணக்கங்க.
3: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: என் பேர் வசந்திங்க, பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன்.
3: சரிங்கம்மா, உங்களுக்கான எண்
4: என்ன? எனக்கான எண் 2ங்க.
3: 2 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து நாங்க வந்து ஆங்கிலத்துல ஒரு பேருடைய அந்த வார்த்தையை சொல்லுவோம் நாம, அதனுடைய பேர் வந்து நீங்க தமிழ்ல சொல்லணும், சரியா? இப்ப நாங்க வந்து உதாரணத்துக்கு ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்றேன்னா அதுக்கு தமிழ்ல என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லணும்.
4: ஸ்பீக்கர்ங்களா?
3: ஆமா. ரெடியா? போலாமா?
4: போலாங்க.
3: முதல் வார்த்தை ஏற்கனவே சொன்ன வார்த்தையா இருக்கட்டும், ஸ்பீக்கர்.
4: ஸ்பீக்கர்
3: சிறப்பு மைக்.
4: நன்றி
3: இணைப்புல வந்ததுக்கு. அதாவது நம்ம வந்து ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னோம், ஸ்பீக்கருக்கு என்ன தமிழ்ல?
2: ஒலிபெருக்கி.
3: ஒலிபெருக்கி அப்படின்னு சொல்லலாம். மைக் அப்படின்னா ஒலி வாங்கி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து டக்குன்னு யோசிக்கும் போது அவங்களுக்குமே இந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க, கேட்கும் போது உடனே சொல்றது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ நேர்களே, நீங்களும் வந்து எண்கள் வந்து இன்னும் முதல், அதாவது முதல்ல இந்த 5 எண்ணில் வந்து இன்னும் மிச்சம்
2: ஒரே ஒரு எண்ணா இருக்கு,
3: அது 5.
2: ஆமா.
3: அந்த 5 வந்து நீங்க அடுத்து வரக்கூடியவங்க 5 தான் சொல்லணும். 5க்கு என்ன விளையாட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் நம்ம மறுபடியும் 1ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க திரு சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: வண்ண கொள்ளுங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 700 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: சதவீதம் முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்து கொண்டிருப்பது வண்ணக்கோளங்கள். இன்னைக்கு வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில அஞ்சுக்குள்ள ஒன்னு
1: மீதம் இருக்கிறது அஞ்சு. இப்ப யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், எல்லாத்துக்கும் வணக்கம்.
0: வணக்கம். யாரங்கிருந்து பேசுறீங்க?
2: சரஸ்வதி பேசுறேன்.
0: சரஸ்வதி சொல்லுங்க, உங்களுக்கான நம்பர்
1: அதாவது அஞ்சு இருக்கு. உங்களுக்கான விளையாட்டு என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்ப நிலா அப்படின்னா வட்டமா தான் இருக்கும் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்ப வந்து நாங்க பொருட்களுடைய பேர் சொல்லுவோம், அதை வந்து நீங்க மாத்தி சொல்லணும். அந்த வடிவத்தை வந்து நீங்க மாத்தி சொல்லணும். இப்ப நிலா அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா, நீங்க அதனால வந்து சதுரமா இருக்கும் அந்த மாதிரி வடிவம் வந்து மாத்தி சொல்லணும். சரியா? நாங்க சொல்லுவோம், நாங்க நீங்க வந்து அதனுடைய வடிவம் இல்லாததா வேற ஒரு வடிவத்தை மாத்தி சொல்லணும். சரியா? சரிம்மா, உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லலாமா? முதல் வார்த்தை சமோசா.
2: சதுரம்.
1: பட்டம்.
2: முக்கோணம்.
1: பெட்டி.
2: நான் சொல்லுங்க.
1: பெட்டி பெட்டி.
2: யா கொடை.
1: வடிவம் வந்து வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்.
0: வடிவம் சொல்லுங்க.
2: பீரோ.
1: அதாவது வந்து அது இல்லாத ஷேப். அதாவது இப்ப பெட்டி அப்படின்னா செவ்வகமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்ல, சதுரம் அந்த மாதிரி வட்டம் அந்த மாதிரி மாத்தி சொல்லணும். சரியா? அடுத்த வார்த்தை சக்கரம்.
2: சக்கரம். வரலிங் சார்,
1: நல்ல முயற்சி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. சக்கரம் அப்படின்னா டக்குனு நான் முக்கோணம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அடுத்து இணைப்புல வரக்கூடியவங்க இனிமே வந்து நம்ம வந்து ஐந்து ஐந்துக்குள்ள வந்து எல்லாருமே ஐந்து வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டாங்க. இனி வரக்கூடியவங்க திரும்பவும் மீண்டும் மீண்டும் வந்து ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் இந்த எண்கள் வேணாலும் சொல்லலாம். அந்த எண்கள்ல இருக்கக்கூடிய விளையாட்டு என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். இப்ப இனிப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். யாருங்க
0: பேசுறீங்க?
3: எஸ்னப்பட்டியில இருந்து ஜெயப்ரியா ரமேஷ் மேம்.
0: ஜெயப்ரியா ரமேஷ், உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்?
3: 5 மேம்.
1: 5 அப்படினு சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, ஒரு படத்துல இருந்து ஒரு வசனம் ஒன்னு வரும். சரியா? அது என்ன படம்னு அப்படினு நீங்க ஒரு
0: கண்டுபிடிக்கணும்.
1: நல்ல ஒரு கொஞ்சம் என்ன சொல்றது, பிரபலமான ஒரு வசனம் தான்.
3: ஆ ஓகேங்க சார்.
1: அது என்ன படம்னு மட்டும் நீங்க சொல்லணும். சரியா?
3: ஆ ஓகேங்க சார்.
1: டைலாக் கேக்கலாமா?
3: ஆ கேக்கலாம் சார்.
1: கேளுங்க.
4: தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற.
1: என்ன படம் கண்டுபிடிச்சீங்களா?
3: இருந்தாலும்
1: எண்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறது தானே. நன்றி, இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். நேர்களே, நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னா தொட்டு வரலாம். சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட
0: 246-102-1 மற்றும் ஒரு எண் 240-102-1 தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இங்க எல்லாமே நன்று.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் திருச்சி சேலம் மங்கலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோளங்கள்.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
7: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது

0: கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் தான் கேட்டுட்டுருக்கீங்க. வண்ண கோலங்களில் 5 ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லி தான் விளையாடிட்டுருக்கோம். எங்களை நீங்கள் சொல்லுங்கள், விளையாட்டை நாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் விளையாடிட்டுருக்கோம். இப்போ வந்து இணைப்பில் நீங்களும் வந்து பங்கேற்கணும் அப்படின்னா சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வரலாம். இப்போ அதுக்கு முன்னால் பேசின நேர் வந்து 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய எண்களை சொல்லலாம். இணைப்பில் வந்திருக்கவங்க யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ, நான்

0: கரூர் மாவட்டம் தோகமலை திருப்பத்தியூர்லேருந்து வைஷ்ணவி.
1: வைஷ்ணவி
2: மேம், உங்களுக்கான எண் என்ன?
0: மூன்று.
2: மூன்று அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான விளையாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊரும் வந்து ஒரு இது முடியும், பாக்கம் பட்டினம் அப்படின்லாம் முடியும்ல, ஒரு ஒரு வார்த்தைகள் கொண்டு. உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, கிரி அப்படின்னு முடியக்கூடிய ஊர் பேர் ஏதாவது ஒரு மூணு ஊர் பேர் சொல்லுங்க.
1: கிரி அப்படின்னு முடியக்கூடிய ஊர் பேர் ஒரு மூணு சொல்லுங்க போதும்.
0: கிரி
2: கிரி கிரி கிரி
0: கிரி.
1: ஆ,
2: உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரி
0: அப்படின்னு
2: ஒரு வார்த்தையும் சொல்லிட்டேன், கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே யோசிச்சீங்கனாவே இன்னும் ஒரு ரெண்டு ஊர் பேர் சொல்லிடலாம். நன்றி, இணைப்புல வர்றதுக்கு நன்றி. அடுத்து இணைப்புல வரக்கூடிய நேயர் சொல்றாங்களா அப்படின்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்.
1: இந்த நேயரும் இணைப்புல இல்ல.
2: ஆமா, கிட்டத்தட்ட நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியும் நம்ம நெருங்கிட்டோம். இணைந்திருங்கள் நேர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: ஆடி வந்தாலே போர்ட்டிஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போர்ட்டிஸ்
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் கும்பகோணம்.

0: வனக்கோலங்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக வந்த நேர்கிட்ட கிரி எப்படின்னு முடியக்கூடிய ஊர் பேர் மூணு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்ல முடியலப்பா, டக்குன்னு கேட்கவும் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாங்க. கிருஷ்ணகிரி அப்படின்னு நம்ம ஒரு உதாரணம் கூட சொன்னோம். மீதம் இருக்கக்கூடிய மூணு ஊர்கள் ஏதாவது சொல்லலாம் அப்படின்னா ஏலகிரி, புவனகிரி, நீலகிரி அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்ட நேர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் நன்றி. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரைக்கும் கேட்டோம். திருச்சி, சேலம், மங்களம், மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்தக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 5 மணி, நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மழைக்கால கூட்டத்தொடரின் எஞ்சிய நாட்களில் மக்களவை நடவடிக்கைகளில் பங்கேற்க திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் கல்யாணுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்களுக்கு எதிராக தரக்குறைவான வார்த்தைகள் பிரயோகித்ததற்காக இந்நடவடிக்கை. நவீன தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட பராமரிப்பு பணிகள் மூலம் நாட்டின் ரயில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்து மூலம் அளித்த பதிலில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான செலவினம் 2026-27 ஆண்டில் 120,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். நீட் ஒழிப்புதான் தவேக அரசின் நிலைப்பாடு என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் மாணக்கர் போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றும், ஆனால் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலைகளில் போராட்டம் நடத்தக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். அரியலூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் வரும் 30 தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருனாளினி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் காவல்துறை சார்பில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 43 மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாகரே தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் குயிலம் கிராமத்தில் இன்று நடைபெற்ற எருது விடும் விழாவில் திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 300 மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இலக்கை அடைந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நாகை மாவட்டம் பொருள் வைத்த சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சொர்ண மகா காளியம்மன் கோவில் ஆடிப்பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான காளி திருநடனம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சீன ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் சிந்து உனாட்டி ஹுட்டாவை 21-14, 9-21, 21-10 என்ற செட்களில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

இடைக்கால கீதங்கள் நம் இதயத்தோடு சங்கமிக்கும் நேரம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் பொன்மாலை. பூவிலும் மென்மையும் நிலவிலும் தன்மையும் கொண்டவள், உண்மையில் என்னவள், பெண்மையில் சிறந்தவள். கே ஜே ஜேசுதாஸ் சாவித்ரி குரல்களில் வயசு பொண்ணு படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: 5:11 கேட்டிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால இசை தென்றலாய் இது பொன் மாலை. ஈருடல் ஓர் உயிரா, இதயங்கள் கலந்திட வாழும் காதலே தெய்வீகமானதுதான். அதிலும் இவர்களின் காதல் தெய்வீக காதலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா குரல்களில் இரு நிலவுகள் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல் கேட்டு ரசிப்போம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பூவினும் மெல்லிய பூமகளின் ஊர்வலம் கண்டு புன்னகையோடு தாழ்த்திறக்கிறது பூங்கதவு பொன்மாலையில். தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் குரல்களில் ஒலிக்கிறது பாடல் நிழல்கள் படத்திலிருந்து. இணைந்திருங்கள் திருச்சி FM ரெயின்போ 102.1 ஓடு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஐந்து மணி 21 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலையோடு. அன்பே உலகை வெல்லும் ஆயுதம், அன்பாய் வாழ்வோம், அன்பால் ஆழ்வோம் உலகை. மனோ அருண்மொழி குரல்களில் ஒலிக்கிறது பாடல் வெற்றிக்கரங்கள் படத்திலிருந்து.

5:26 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலையோடு. வீசும் கரங்கள் அழகு, பிஞ்சு விரல்கள் அழகு, மையிட்ட விழி அழகு, பேசும் மொழி அழகு, அவள் சிந்தும் புன்னகையில் காயங்கள் கூட மாயமாகும். கே.ஜி. ஜேசுதாஸ் ஸ்வர்ணலதா குரல்களில் ஒலிக்கிறது பாடல் நீதிக்கு தண்டனை படத்திலிருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

5:32 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்வாலி. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. கண்களால் கைது செய்து உன் இதய சிறையில் என்னை அடைக்கிறாய். விடுதலை செய்து விடாதே. ஆயுள் முழுதும் அடைபட்டு கிடக்க ஆசை உன் இதய கூட்டுக்குள். எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா குரல்களில் ஒலிக்கிறது பாடல் கொடி பறக்குது படத்திலிருந்து.

0: நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 7 மணிக்கு உற்சாக உச்சம் நிகழ்ச்சியில் தடை அதை உடை தொழில் முனைவர் வி நாராயணன் அவர்கள் பங்கேற்பில் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகவிருக்கு கேட்க மறவாதீர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் சம்பாவில் என்ன செய்யலாம், காரைக்கால் இயற்கை வழி வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கர் அவர்களுடனான ஒரு சந்திப்பு ஒலிபரப்பாகவிருக்கிறது. வேளாண் பெருமக்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: ஐந்து மணி 38 நிமிடம். திரு சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். குழலூதி மனமெல்லாம் கொல்லை கொண்டவன், கார்மேக வண்ணன் வஞ்சியர் நெஞ்சம் கவர்ந்தவன். எஸ்பி சைலஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்களில் ஒலிக்கிறது பாடல் சலங்கை ஒளி படத்திலிருந்து.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
3: 5:43 பொன் மாலையோடு இணைந்திருக்கிறோம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பொன்மையிலே எண்ணி ஏக்கத்தில் தவிக்கும் நெஞ்சம் பாடுகிறது ராகம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பூந்தலில் பலத்திலிருந்து பாடலொலிக்கிறது.

நேர்களை நாளை கிளாஸ்கோவில் தொடங்கப்படவுள்ள 23rd காமன்வெல்த் போட்டிகள் 2026 குறித்த முன்னோட்டம் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாக இருக்கிறதால் நேர்களுடைய விருப்பமா 80-90 காலகட்டங்களில் இடம்பெற்ற பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய இரவு இசை இனிமை நிகழ்ச்சி இன்றிரவு 8:30 மணிக்கு ஒலிபரப்பாக கேட்கலாம். உங்கள் விருப்பமான பாடலை கேட்க தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1 240-102-1 5:47 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன் மாலை. கண்கள் இரண்டும் பார்வையால் உரசிக் கொண்டதில் இதயத்தில் பற்றியது காதல் தீ. எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா குரல்களில் ஒலிக்கிறது பாடல் அன்புக்கு நான் அடிமை படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை பகல் 1 மணிக்கு மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையோடு. இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் ஆதிபராசக்தி படத்திலிருந்து.

இதயம் மறடும் இடைக்கால கீதங்களை தந்து சென்றது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை. பாடல்களோடு தகவல்கள் தரும் வார வாரம் நிகழ்ச்சி தான் அடுத்ததாக கேட்க போகிறோம். அதற்கு

0: பாடல்களோடு தகவல்கள் தரும் வார வாரம் நிகழ்ச்சி தான் அடுத்ததாக கேட்க போறோம். அதற்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இளைஞர்களின் உணர்வுகள் மற்றும் அவர்களது கவலைகள் மீது மத்திய அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் அதற்கு தீர்வு காண தயாராக இருப்பதாகவும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அரசியல் ஆதாயங்களுக்காக மாணவர்களையும் இளைஞர்களையும் சிலர் பயன்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மாணக்கர் எழுப்பும் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் முழு ஈடுபாட்டுடன் தீர்வு கண்டு வருவதாக கூறினார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணக்கரின் போராட்டத்திற்கு உரிய தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். மக்களின் உணர்வுகளையும் மாணக்கரின் உணர்வுகளையும் மத்திய அரசு மதிப்பதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி டெல்லியில் நேற்று கைது செய்யப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் தமிழ்நாட்டில் காசநோய் இல்லாத நிலையை எளிதில் எட்ட முடியும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற காசநோய் துணை இயக்குநர்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தனியார் மருத்துவமனைகள், மக்கள் பிரதிநிதிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அரசின் பிற துறைகள் ஆகியவற்றுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழகத்தில் கல் இறக்குமதி அனுமதிப்பது குறித்து முதல்வரின் வழிகாட்டுதலின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை பொள்ளாச்சியில் கிணத்துக்கடவு பேருந்து நிலையத்திலிருந்து கேரளம் வரை எங்கும் புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்த அவர், மாநிலத்தில் முதற்கட்டமாக பள்ளி கல்லூரி கோவில்கள் அருகில் உள்ள 717 மதுக்கடைகளை அரசு மூடியுள்ளதாக குறிப்பிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் வட்டார அளவிலான சதுரங்க போட்டியை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இன்று தொடங்கி வைத்தார். இதில் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 500 மேற்பட்ட மாணவர் பங்கேற்றனர். சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஸயா சென் ஜப்பானின் யூஷி டனாக்காவை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் மத்தியிலே 936 கிலோஹெர்ட்ஸிலும் கேட்டுட்டிருக்கோம். ஆரவாரம் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கல்வி மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி மற்றும் முதுகலை பட்டம் வரை பயிலக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இதுக்கு 40% அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றுத்திறன், யூடிஐடி மற்றும் தேசிய அடையாள அட்டை கட்டாயம் அப்படின்னும், அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிப்பதற்கு இந்த ஆண்டு December 31 கடைசி நாளாகும். இது குறித்து மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் விண்ணப்பிப்பதற்கும் tnesevi.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியை பார்வையிடலாம். கரூர் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர் குறை தீர்க்கும் கூட்டம் நாளை மாலை 4:30 கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெறவிருக்கு. கரூர் மாவட்டத்தில் சமையல் எரிவாயு விநியோகம் தொடர்பான குறைகள் மற்றும் ஆலோசனைகளை தெரிவிக்க இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மாலை 4:00 திருவாரூர் வருவாய்கோட்டை அலுவலகத்தில் நடைபெறவிருக்கு. விவசாயிகள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் குறைகளை தெரிவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சி

தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாடல்களோடு பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க இணைந்தே இருங்கள். இது ஆரவாரம்.

0: நம்ம சாப்பிடுற உணவு ஆரோக்கியமான உணவு தானா? புடிச்சிருந்தா அளவுக்கு மீறியும் சாப்பிடுறோம். இதெல்லாம் ஆரோக்கியமான பழக்கம் தானா? உணவை அளவா எடுத்துக்கிட்டா மருந்தே சாப்பிட வேண்டியது இல்லங்க, உணவே மருந்தா இருக்கும் நம்மளுக்கு.
1: இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது.
0: இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நல ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.
2: புரத சத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. இப்பதான் எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை வந்துருச்சேங்க. இப்ப இருக்கக்கூடிய அவசர காலங்கள்ல எதுனாலும் சரி, ஒரே ஒரு மாத்திரை கொடுத்தா அடுத்த நிமிஷம் எழுந்து ஓடணும். அது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, எல்லாருமே அப்படித்தானே நினைக்கிறோம். ஆனா நம்மளோட உணவு முறை மாற்றங்கள்ல கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்தினீங்கனாலே நீங்க நோய் இல்லாம நீண்ட நாள் வாழலாங்க. புரதத்துக்கு அப்படிங்கறது வந்து அதுக்கு நிறைய இப்ப விக்கிறாங்க. புரதத்துக்கான மாவு இருக்கு, புரதத்துக்கான நிறைய டின்னுல அடைச்ச பொருட்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் தேவையே இல்லை. அன்றாட உணவுல நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான புரதம் கிடைக்குங்க. துவரம்பருப்பு, பாசி பருப்பு, கொண்டக்கடலை, தட்டப்பயிறு, காராமணி, ஏதோ ஒண்ணு தினசரி உணவுல கண்டிப்பா இடம்பெறணும். நம்ம முன்னோர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் வந்து தட்டப்பயிறு குழம்பு, கொண்டக்கடலை போட்ட குழம்பு, இப்படிதான் வச்சிட்டு இருப்பாங்க. நாம இப்ப அந்த மாதிரிலாம் சாப்பிடுறது இல்ல. துரித உணவுகளுக்கு நாம நம்மள அறியாம மாறிட்டே வரோங்க. அதனாலதான் நிறைய வியாதிய காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். கொஞ்சமாவது நம்ம பாரம்பரிய உணவுகளுக்கு மதிப்பு கொடுங்க. அதை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வியாதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை அடையலாம். நம்ம ஆரோக்கியமும் வீணாகாம காக்கப்படும். பால், பாலில் செய்த பொருட்கள் இதுவுமே நமக்கு புரதத்தை அதிகமா கொடுக்கும். சோயா, சோயா பீன்ஸ் இதெல்லாமே புரதம் மிகுந்த உணவுகள் தான். காய்கறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணி, புரோக்கோலி, வெண்டக்காய், முருங்கைக்கீரை, பசலக்கீரை, காராமணி, இதுல எல்லாம் புரதம் வந்து அதிக அளவுல இருக்கு. இதெல்லாம் உணவுல வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் அடிக்கடி சேர்த்துட்டே வாங்க. அசைவ உணவு பிரியர்களுக்கு முட்டை வந்து எடுத்துக்கலாம், கோழியும் எடுத்துக்கொள்ளலாம். புரதம் மிகுந்த உணவுகளை நீங்க இயற்கையான முறையில சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதற்கு செயற்கையா மருந்துகளை வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படாதுங்க.
0: புரதம் மிகுந்த உணவுகள் என்னென்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் பாடல்களோடு பயனுள்ள தகவல்களை தரும் வார வாரம் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கோம். 6:23 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியிருக்கு. இந்த கணக்கெடுப்பு பணிகள் சுய கணக்கெடுப்பு வசதி மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமாக இம்மாதம் 31ஆம் தேதி வரை பொதுமக்கள் தங்களோட வீட்டு தகவல்களை நாமே வந்து இணையதளம் மூலமாக பதிவு செஞ்சுக்கலாம். இதற்கான இணையதள முகவரி SE.census.gov.in அப்படிங்கிறதாகும். இந்த இணையதள முகவரிக்கு போய் நிரப்ப வேண்டிய விவரங்களை நம்ம நிரப்பி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் நாமளும் பங்கேற்கலாம். நேர்களை, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 7 மணிக்கு உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் தடை அதை உடை தொழில் முனைவோர் வி நாராயணன் அவர்கள் பங்கேற்க இருக்காங்க. நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இது ஆரவாரம்.

நேர்களை திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு 7:25 உலவு உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் சம்பாவில் என்ன செய்யலாம் காரைக்கால் இயற்கை வழி வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கர் அவர்களுடனான சந்திப்பு இடம்பெறவிருக்கிறது. வேளாண் பெருமக்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இதுவரைக்கும் பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் ஆரவாரம் கேட்டும் 6:30 மாநில செய்திகள் ஒலிபரப்பாக கேட்கலாம். மாநில செய்திகளை தொடர்ந்து திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் தொடரும். மதியலை 936 கிலோஹெர்ட்ஸில் திரையிசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனியில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 ஆண்டிற்குள் உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மருத்துவத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சிறப்பான திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார்.
1: சுகாதாரத்துறையில் இன்றைக்கு பாரதம் மிகப்பெரிய புரட்சிகரமான வெளிப்படுத்துதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல புரட்சிகரமான திட்டங்களும் செயல்பாடுகளும் மக்களின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆயுஷ்மான் பாரத திட்டம் இன்றைக்கு உலகமே வியந்து போற்றக்கூடிய வகையிலே செயல்பட்டு வருகிறது. நடுத்தர குடும்பங்களில் முதியவர்களுக்கு மருத்துவ செலவு கடினமாக இருந்த சூழலை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வயோபந்தனா திட்டத்தில் இலவச மருத்துவ வசதியை பெற்று வருகின்றனர். சென்னையிலே கூட மூத்த குடிமக்களுக்காக சிறப்பு மருத்துவமனை மத்திய அரசின் சார்பாக இயங்குகிறது. இந்த மருத்துவ சேவைகள் டிஜிட்டல் மயமாகவும் பணிகள் நடைபெறுகின்றன. மோடி அவர்களுடைய பெயரிலே இருக்கின்ற மருந்து விற்கின்ற நிலையங்கள் ஏழை எளிய மக்கள் கூட மிக எளிதாக மருந்துகளை வாங்குகின்ற அளவிற்கு, ஜெனட்ரிக் மெடிசனை தருகின்ற அளவிற்கு அது சிறப்பாக செயல்படுகிறது.
0: இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், செவிலியர் பணி நமது கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மனித சேவையில் உயர்ந்த சேவையாக செவிலியர் பணி கருதப்படுவதாக ஆளுநர் கூறினார். பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்படும் வேட்டி சேலைகள் தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து அரசு பரிசீலித்து முடிவெடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் ஆவின்பால் தட்டுப்பாடு தொடர்பாக அந்த துறைக்கான அமைச்சர் ஆய்வு செய்து வருவதாகவும் இது விரைவில் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னிமலையில் தேக்கமடைந்துள்ள 100 கோடி ரூபாய் மதிப்பிலான படுக்கை விரிப்புகளை கொள்முதல் செய்வது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். நடப்பு நிதியாண்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்ட தொழில் மையத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த நிதியாண்டில் 400 கோடி ரூபாய் தொழில் கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலைக்கான நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்எஸ்என்இ அதோட மாவட்ட தொழில் மையத்துல வச்சு பெருந்தறி நீர் புரிந்தறி போட்டிருக்கோம். சிறு குறு நடுத்தர தொழில் பண்ணக்கூடிய வளர்ச்சியை மாவட்டம் மூலமா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ அதை ரிகார்டிங் ட்ரைனிங் கேம்ப் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இது பண்ணிட்டோம். வரக்கூடிய கால நம்ம மாவட்டத்தோட தொழில் வளர்ச்சிக்கு ஆனால் அடிப்படை விஷயங்கள் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் கூட ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கோம். ஸோ அது வரக்கூடிய காலங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2025-26 வந்து பாத்தீங்கன்னா 400 கோடி வரைக்கும் ரோஸ் கொடுத்துருக்கோம். ஸ்கீம்ஸ் வரக்கூடிய காலங்களும் இதோட அதிகமா இருக்கும். இருக்கிற தேயிலை தொழிலாளர்களுக்கு உற்பத்தியாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இலக்கிய அதுக்கான அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இதுக்கும் அவங்களோட விலை நிர்ணயம் தேவைப்படக்கூடிய அந்த பணத்தேவையான விஷயமும் பேசியிருக்கிறோம். கலந்து பேசிட்டு நல்லா முடிவு கண்டிப்பாக அவசியம்.
0: தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், தூய்மை பணியாளர்களுக்கு உறுப்பினர்

0: உறுப்பினர் அட்டை பதிவு செய்யவும் சமூக நலத்துறையின் மூலம் குடும்பநல நிதியுதவி பெறுவதற்கும் வசதி ஏற்படுத்தி தரும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். காஞ்சிபுரம் மற்றும் நாமக்கல் மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அரசு சேவைகளை பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் மாநில அரசின் சார்பில் இன்று நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடுகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட காசநோய் தடுப்பு துணை இயக்குநர்கள் கலந்து கொண்ட இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டம் வாரியாக காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் அடைந்துள்ள சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். கடந்த 2025 ஆண்டில் 2390 கிராம பஞ்சாயத்துகள் காசநோய் இல்லா பஞ்சாயத்துகளாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. இதில் புதிய ஆதார் பதிவு, விவரங்கள் புதுப்பிப்பு, பயோமெட்ரிக் பதிவு மற்றும் புதுப்பிப்பு உள்ளிட்ட சேவைகளும் ஆதார் தொடர்பான குறைதீர்ப்பு சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை மூலிகை பண்ணை பேருந்து நிறுத்தம் அருகே இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆதார் சேவை மையத்தினை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி இன்று திறந்து வைத்தார். இந்த மையத்தில் புதிய ஆதார் பதிவு, விவர புதுப்பிப்பு, உயிர்மை பதிவு மற்றும் புதுப்பிப்பு குறைதீர் உள்ளிட்ட அனைத்து ஆதார் சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்கப்படுகின்றன. திறப்பு விழாவை தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை பயன்படுத்த தொடங்கினர். மேலும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நேரில் வர இயலாதவர்களுக்கு அவர்களது இல்லங்களுக்கே நேரடியாக சென்று ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை வழங்கும் இல்லம் தேடி ஆதார் சேவை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அடுத்த சில மாதங்களில் அரிசி வரத்து குறையும் என்பதை கருத்தில் கொண்டு சிலர் செயற்கையான விலை உயர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரிசி ஆலைகள், மொத்த வணிகர்கள் ஆகியோரிடம் இருப்பில் உள்ள அரிசியில் 20 விழுக்காட்டை அரசே கொள்முதல் செய்து நியாய விலைக் கடைகள், கூட்டுறவு விற்பனை அங்காடிகள் மூலம் குறைந்த விலையில் விற்பனை செய்ய முன்வர வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 கையெழுத்து இயக்கத்தை முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலரும் ஆட்சியருமான திரு விஷ்ணு மகாஜன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு குறுவை நெற்பயிர் காப்பீட்டுக்கான கால வரம்பு வரும் 31 தேதி முடிவடைய உள்ள நிலையில் விவசாயிகள் காப்பீடு செய்து பயனடையுமாறு ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளநிலை பட்டமளிப்பு விழா ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹுடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: பண்பலை 102.1 இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் திருச்சி சாரதாஸ் வழங்கும் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் சம்பாவில் என்ன செய்யலாம், காரைக்கால் இயற்கை வழி வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கர் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

6:46 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கும். தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 5 வயதிலிருந்து 16 வயதுடைய மாணவ மாணவிகளுக்காக இலவச கலை பயிற்சி வகுப்புகள் நடைபெறவிருக்கு. இந்த பயிற்சி வகுப்புகளுக்கான பதிவு கட்டணம் ஆண்டுக்கு 200 ரூபாய் மட்டும். இந்த பயிற்சி வகுப்புகளில் குரல் இசை, ஓவியம், பரதநாட்டியம், சிலம்பம் போன்ற கலைகளுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுது. இதற்கான பயிற்சி மையங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட அரசு இசைப்பள்ளியும் மணப்பாறை தியாகேசர் ஆலை மேல்நிலைப்பள்ளியும் தான் பயிற்சி மையங்களாக செயல்படவிருக்கு. இது பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9486917336 தொலைபேசியின் மீண்டும் ஒரு முறை 9486917336 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் விவரங்களை. கேட்டு நினைஞ்சிருங்க, இது ஆரவாரம்.

ஒசூர் கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் அனைத்து வகை நாட்டுக்கோழி மற்றும் உயர்தர கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த விவசாயிகள், தொழில் முனைவோர், ஆர்வலர்களுக்கு ஏற்ற வகையில் இந்த கோழி குஞ்சுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதை நேரடியாகவோ அல்லது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய பயிற்சி மையங்கள் சேலம், திருவாரூர், காஞ்சிபுரம், மதுரை, வேலூர், கோயம்புத்தூர், நாமக்கல், விழுப்புரம், உதகமண்டலம், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் செயல்படக்கூடிய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மையங்கள் வாயிலாகவும் இந்த கோழி குஞ்சுகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோழி குஞ்சுகளினுடைய விலைகள் மற்றும் விவரங்களை தெரிஞ்சுக்க கோழின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி ஒசூரை நீங்கள் நேரடியாகவோ அல்லது 7418026116 மீண்டும் ஒருமுறை தொலைபேசி எண் 7418026116 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டு நினைஞ்சிருங்க, இது ஆரவாரம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆரவாரம் நிகழ்ச்சியின் நிறைவாக வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். தமிழக கடலோரப் பகுதிகள் கீழ்மண்டல வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தொடங்கி 24 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளை பொறுத்தவரை இன்று மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. அரபிக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிலேயே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிலேயே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் இதுவரைக்கும் கேட்டு ரசித்தவும் ஆரவாரம்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. மகாத்மா காந்தியடிகளின் அகிம்சை ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு உரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வடக்கு மாசிடோனியாவில் காந்தியடிகளின் சிலையை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், இன்றைய உலகில் காந்தியடிகளின் அகிம்சை போதனைகள் மிகவும் அவசியம் என்றார். மருத்துவத்துறையில் மத்திய அரசு பல்வேறு மகத்தான திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவையில் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் உரையாற்றிய அவர், ஏராளமான மருத்துவக் கல்லூரிகளும் செவிலியர் கல்லூரிகளும் திறக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளில் 50 ஓடிடி தளங்களை மத்திய அரசு முடக்கியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆபாசமான உள்ள

0: மருத்துவத்துறையில் மத்திய அரசு பல்வேறு மகத்தான திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவையில் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் உரையாற்றிய அவர், ஏராளமான மருத்துவக் கல்லூரிகளும் செவிலியர் கல்லூரிகளும் திறக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளில் 50 OTT தளங்களை மத்திய அரசு முடக்கியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆபாசமான உள்ளடக்கங்களை வெளியிட்ட புகார்களின் அடிப்படையில் இந்நடவடிக்கை என்றார். பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்படும் இலவச வேட்டி சேலைகள் தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்குவது குறித்து அரசு பரிசீலிப்பதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் MBBS BDS மருத்துவ பிரிவுகளில் மாணக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாளாகும். எனவே நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கு தகுதியான நீட் தேர்ச்சி பெற்ற மாணக்கர் நாளை மாலை 5 மணிக்குள் TN ஹெல்த் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் ஆம்பூரில் பள்ளி மாணக்கருக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் பெண்கள் பாதுகாப்பு, 1091 உதவி எண், போக்சோ சட்டம், குழந்தை திருமண தடுப்பு சட்டம், போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் அவர்தம் வாரிசுகளுக்கான குறைதீர் கூட்டம் வரும் 30ஆம் தேதி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் பொறையாறு செயின்ட் ஜார்ஜ் சக்தியாப்பர் ஆலய 26ஆம் ஆண்டு தேர்பவனி மற்றும் கொடியேற்ற விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் ஜப்பானின் யூஷி டனாக்காவை இன்று எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி FM ரெயின்போ 102.1 உற்சாக உற்சவ் நிகழ்ச்சியில் தடை அதை உடை. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம ஒரு யூனிவர்சல் பிரச்சனைய பத்தி தாங்க பேச போறோம். நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே இந்த பிரச்சனைய பல வாட்டி ஃபேஸ் பண்ணிருப்போம். என்னன்னு யோசிக்கிறீங்க? அடுத்த வாரம் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், என்ன கிஃப்ட் தருது? நாளைக்கு லவரோட பர்த்டே, என்ன வாங்கி கொடுத்தா இம்ப்ரெஸ் ஆவாங்க? அடுத்த மாசம் பாஸோட ரிட்டையர்மெண்ட், என்ன கொடுத்தா சம்பளத்தை ஏத்தி தருவாரு அப்படின்னு, என்னதான்ப்பா கிஃப்ட் பண்றது அப்படிங்கிற பிரச்சனை பலருக்கும் உண்டுங்க. இப்படி விசேஷம் வருதோ இல்லையோ, என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நம்மள தூங்கவே விடாதுங்க. காலங்காலமா செவத்துல மாற்ற கடிகாரமோ இல்ல காஃபி மக்கியோ தான் கிஃப்டா கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நாம குடுக்கற கிஃப்ட் அவங்க லைஃப் முழுக்க நினைச்சு பாக்குற மாதிரி, அவங்க எமோஷனோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா ட்ரெண்ட் பயங்கரமா மாறிடுச்சு மக்களே. இப்போலாம் கடையில இருக்கிற பொருட்களை அப்படியே வாங்கி கொடுத்தா யாருக்குமே பிடிக்கிறது இல்ல. அதுல ஒரு பர்சனல் டச் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நமக்கோ கிரியேட்டிவிட்டில காவே தெரியாது இல்லையா? என்ன பண்ணலாம்? இந்த பிரச்சனைக்கு யாராவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒருத்தரை தான் இன்றைய நிகழ்ச்சியில நாம சந்திக்க போறோம். யாருன்னு பார்க்கலாம் வாங்க.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில யார சந்திக்க போறோம்னா, ஒருத்தவங்க வந்து அவங்கள்ட்ட போய் நம்ம எனக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் தேவை அப்படின்னு சொன்னா, உடனே வந்து அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு பர்சனலைஸ்டா வந்து ஒரு கிஃப்டை ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் செய்யற ஒரு தனித்துவ பரிசு பொருட்களை தயாரிக்கக்கூடிய நம்ம நாராயணன் சார், வாங்க அவரை சந்திச்சிடலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார். வணக்கம் சார்.
2: இந்த கார்பரேட் கிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சில கம்பெனி இந்த மாதிரி நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களை வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அவங்க எல்லாம் வந்து நிறைய கிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிஃப்ட் வந்து தனித்துவமாக இருக்கும். அந்த கார்ப்பரேட் கிஃப்ட் வந்து என்ன மாதிரியான வகையில பண்ணப்படுகிறது, அவங்களுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க.
3: பொதுவா கார்ப்பரேட் கிஃப்ட பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி நிறுவனம் கேக்குறாங்க அப்படின்னா அவங்களோட பட்ஜெட்டை சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்னோட பட்ஜெட் 1 lakh, 2 lakh, 10,000, 50,000 பட்ஜெட்டை சொல்லிடுவாங்க. சோ அந்த பட்ஜெட்டை வச்சு நம்மளால எத்தனை குவாண்டிட்டி பண்ண முடியும்னு அவங்க கேட்டுருவாங்க. சோ இத்தனை பேர் இருக்காங்க நம்மள்ட்ட சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பட்ஜெட்ல ஒரு 50 ரூபாய் பட்ஜெட்ல கொடுக்கலாம், 100 ரூபாய் பட்ஜெட்ல கொடுக்கலாம்ன்ற சொல்லிரும். அதுல அவங்க பிராண்ட் நேமும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சோ அதையுமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறோம். சோ என்ன ஃபங்க்ஷனுக்காக கொடுக்கறாங்கன்னு பார்க்கணும். தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கிளைண்ட்ஸ் ஃபாரின்ல இருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படிலாம் கொடுத்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்றது அப்படின்ற இடத்துல அவங்க குவெஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேற்கொண்டு இன்னும் தகவலை கேட்டு அவங்களுக்கு தேவையான பதிலை சொல்லி அந்த கிஃப்டை வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா
2: இருக்கும். பொதுவா இந்த தனித்துவமான பரிசு பொருட்கள் இருக்கணும்னா வந்து நீங்க வந்து ஒரு கலை நயம்

0: தலைவராக இருக்க வேண்டும். உங்களுக்கு இந்த இது பண்ணோம்னா வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்குங்கிற ஒரு விசுவலைசேஷன் இருக்குன்னு முக்கியம் இல்லையா? அது எப்படி உங்களுக்கு வருதுன்னு
1: சார்? பொதுவா நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு பேனர் இருக்கு அப்படின்னா அந்த பேனர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னு நான் படிக்கிறத விட அது எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு தான் நான் பார்ப்பேன். ஒரு ஆஃபீஸ் டேபிள்ல போய் உட்காரோம் அப்படின்னா அவங்க வச்சிருக்க நேம் போர்ட்ஸா இருக்கட்டும், அங்க இருக்கிற டிராஃபியா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் பாக்குறப்போ இதுக்கு அடுத்து நம்ம இதை கொண்டுட்டு வரலாம், இதுக்கு அடுத்து இதை கொண்டுட்டு வரலாம்னு சொல்லி நான் கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, நான் கையை பிடிச்சி மேல தூக்கிட்டு வருவேன். ஸோ பிசினஸ் புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க, ரெனோவேஷன் பண்றவங்க, யாரா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுருவாங்க, சார் இந்த மாதிரி என்னோட இது இருக்கு, என்னோட பட்ஜெட் ஒரு 10 ரூபா பட்ஜெட்ல ஒரு 500 பீஸ் வேணும், 50 ரூபா பட்ஜெட்ல ஒரு 1000 பீஸ் வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டுருவாங்க. நான் இதெல்லாம் டீடைல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பிசினஸோ அந்த பிசினஸ்க்கு தகுந்த ஒரு கிஃப்டை தான் நான் அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த கடல்ல நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் வந்து தமிழ்நாடு மற்றும் அதர் ஸ்டேட் எல்லாத்தையும் போயிட்டு என்னெல்லாம் புதுசா வந்திருக்கோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு மந்த்லி ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு.
0: சரி, உங்களுடைய கஸ்டமர் பேஸ் வந்து எங்கே இருக்குது? பொதுவாக உங்களுடைய தயாரிப்புகளை வந்து வாங்குறவங்க யாரு, அவங்களை எப்படி ரீச் பண்றீங்க?
1: பொதுவா நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு பண்ணிட்டு இருந்தோம், அடுத்து வந்து இந்தியா மார்ட், ஜெஸ்டைல், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிஎன்ஐ, ரோட்டரி கிளப், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து அமைப்புல நம்ம சேர்ந்திருக்கோம். இது மூலியமா என்னன்னா ஸ்டாண்டர்டான பீப்புள்ஸை நம்ம பார்க்க முடியுது, அது மூலியமா நம்ம பிசினஸ் இன்னும் ப்ரொமோட் பண்ண முடியுது, அவங்க பிசினஸ் நம்ம ப்ரொமோட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வாடிக்கையாளர்களை நம்ம போய் டைரக்டா சந்திக்கிறத விட இன்னைக்கு மொபைல்ல உட்கார்ந்த இடத்துலயே மக்கள் வந்து தேடிட்டு இருக்காங்க எது வந்து எளிமையான முறையில நம்ம கைக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு நம்மளோட இதுல வந்து கூகுள்ல போயிட்டு நீங்க கார்பரேட் கிஃப்ட் அப்படின்னு திருச்சின்னு அடிச்சீங்கன்னா நந்து கிஃப்ட்ன்றத ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வருது, அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் சொல்ல போனா சாட் ஜிபிடி, ஜெமினி ஏ எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பரேட் கிஃப்ட்ன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட பேரை வந்து முன்னிலையில எடுத்துட்டு வந்து காட்டுது. ஸோ அது நமக்கு இன்னும் பெருமையா இருக்கு. நம்ம வந்து திருச்சியில மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம், வேர்ல்டுல இப்போ ரீசெண்டா எனக்கு 2-3 மந்தா சவுதி, துபாய் இந்த சைட்ல இருந்து ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னன்னா ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பெரியவங்களோ யாரோ அங்க இருக்காங்க, அவங்களோட பையன் ஒய்ஃப் யாராவது இங்க இருப்பாங்க, அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி பர்த்டேக்கு அங்கேருந்து கிஃப்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் அந்த ட்ரஸ்ட் எனக்கு பில்டப் பண்றது யாருன்னா கஸ்டமர் கொடுக்குற அந்த ரிவ்யூ, கூகுள் ரிவ்யூ பிளஸ் அந்த சாட் ஜிபிடி கரெக்டா தான் சொல்லுன்ற அந்த ட்ரஸ்ட், இதை வச்சு அவங்க டைரக்டா எனக்கு பேமெண்ட் பண்றாங்க, அவங்களுக்கான ப்ராசஸ் நடந்தது கரெக்டா ஆன் டைம் டெலிவரி பண்ணிட்டு.
0: ஆக வெளிநாடுல இருந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணாலும் நீங்க வந்து அந்த யாரு வந்து ஆர்டர் பண்ணாங்களோ அந்த சொல்லக்கூடிய இடத்துல நீங்க வந்து டெலிவரி பண்ணிடுறீங்க?
1: கண்டிப்பா.
0: சரி, இது பார்சல் மூலமாக இல்லாட்டி நீங்க வந்து
1: டெலிவரி பர்சன்ஸ் வச்சு பண்றோம், இல்லைன்னா நம்ம ரேபிடோ அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு டெலிவரி கொடுத்துட்டு.
0: இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஒரு 8 வருடமாக நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய தாரக மந்திரம் என்னன்னு நினைக்கிறீங்க?
1: மக்கள் கற்பனையில வரத அதை உருவமாக்கி கொடுக்கணும் எனக்கு, அதை நான் என்னைக்குமே இல்லைன்னு சொல்லி எந்த கஸ்டமரும் நான் அனுப்புனதில்லை. என்னோட ஹிஸ்டரியில நான் செக் பண்ண வரைக்கும் இல்ல முடியாதுன்னு சொல்லி அனுப்புனதில்லை. எவ்வளவு பெரிய ஒர்க்கா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன ஒர்க்கா இருந்தாலும் சரி, முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நானும் நினைப்பேன், என்னோட ஸ்டாஃபுங்களையும் சொல்ல சொல்லுவேன் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும்.
0: இப்போ இந்த பரிசு பொருட்களை செய்வதற்கு ஏதாவது ஒரு ட்ரைனிங் எடுத்தீங்களா? இது எப்படி சாத்தியம் ஆக்கினீங்க?
1: எனக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்து ஒரு ஆசை, நம்மளா ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த குழந்தைங்களை கார்லாம் ஓட்டி விளையாண்டுட்டு இருப்போம், ரிமோட் கார்லாம் விளையாடும் அந்த காலத்துல. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த கார்லோட டாப் ரிமூவ் பண்ணிட்டு நான் அது லாரியா வடிவமைச்சிட்டு இருப்பேன்.
0: வெரி குட்.
1: லாரியா வடிவமைச்சு நான் ரிமோட் லாரின்னு போட்டு ஓடிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பேன். கொஞ்சம் வளர வளர பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்ச காலத்தில் அந்த சைக்கிள் அந்த காலத்திலேயே ஆரம்பிச்சிட்டாங்க, பிராண்ட் ப்ரொமோஷன்றது அந்த காலத்திலேயே ஆரம்பிச்சது தான். சைக்கிள்ல அந்த ஃப்ரண்ட் மட்கார்ட்லையும் அந்த பைப்லையும் சீட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பிராண்ட் நேம் போட்டு கொடுப்பாங்க, சைக்கிள் ஓனர் ஃப்ரீயா போட்டு கொடுப்பாங்க. ஸோ அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க, கடந்த 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடியே வந்து பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணணுன்றது அந்த சைக்கிள்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிசினஸாக கொண்டுட்டு போயிட்டு
0: ட்ரைனிங் வந்து எதுவும் எடுக்கல, நீங்களாவே வந்து சின்ன குழந்தையிலேருந்தே வந்து அந்த ஒரு முனைவு இருந்துச்சு உங்களுக்கு?
1: எனக்கு அதான் இன்ட்ரெஸ்ட், எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணணுன்றது சின்ன பிள்ளையிலேருந்தே. நான் ஒரு ஏதாவது ஒரு விஷயங்கள சின்னதாக ஒரு ஜூஸ் குடிக்கிற டப்பா கிடைச்சாலும் அதில் ஒரு 2 வீலை மாட்டி விளையாடணும்னு ஆசை, ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி ஒட்டணும்னு ஆசை. ஸோ இந்த மாதிரி புகைப்படங்களை வச்சு நம்ம என்னெல்லாம் நம்மளை நம்ம என்னை வச்சு தான் நான் கொண்டுட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வந்து இது ஒரு பிஸ்னஸாகவே கொண்டுட்டு போகலாம் அப்படின்றத கொண்டுட்டு
0: வந்தேன். சரி, இப்போது ஒரு தனித்துவமான பரிசு பொருள்கள் நான் வந்து வர்றேன் வந்துட்டு, ஆனால் எனக்கு வந்து முத்து சிற்பியில் வந்து என்னுடைய ஃபோட்டோவை வச்சு நல்ல ஒரு கண்ணாடி வேணுங்கய்யா அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து முத்து HP போனோம், அதுல போட்டோ வேற எடுக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா. எனக்கு வந்து அப்ப கூடுதல் ஒர்க் இது, எப்படி நீங்க முத்திச்சுட்டு இருப்பீங்க, எப்படி வந்து அதை வந்து கோர்த்து அது வந்து ஒரு கண்ணாடியோட மிக்ஸ் பண்ணி எப்படி வந்து எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பீங்க.
1: நம்ம வந்து என்னைக்குமே திருச்சியில கிடைக்கிற பொருள் மட்டும் இல்ல, சோ தமிழ்நாட்டிலயும் சரி அதர் ஸ்டேட்லயும் இருக்கிற எல்லா பொருட்களும் எங்கெங்க என்ன கிடைக்குதுன்னு நான் தேடி அலைஞ்சு அதுல என்னெல்லாம் எங்க கிடைக்கும்ன்ற கான்டெக்ட்ஸ் நான் கலெக்ட்

0: பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கஸ்டமர் எந்த பொருள் கேட்டாலுமே என்னால் கொடுக்க முடியும் அப்படின்ற அதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த முத்துச்சிப்பியாக இருந்தாலும் சரி, கடலில் இருக்க மீனாக இருந்தாலும் சரி, கண்டுபிடிச்சி வந்து கொடுத்துடலாம்.
1: இப்போ தஞ்சாவூர்லாம் வந்து நெட்டி வச்சு வந்து கலைநயமான பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்க, அந்த மாதிரியான இது வந்து ஒரு லிங்கேஜ்ல இருக்கீங்களா?
0: தஞ்சாவூர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தஞ்சாவூர் சிற்பங்கள், அந்த ஆர்ட் வரைகிறவங்க, ஸோ இதெல்லாமே நம்ம கிட்ட ஒரு கிட்டத்தட்ட தஞ்சாவூர்ல மட்டுமே ஒரு 10 சிற்பக்கலைகள் நம்ம கிட்ட இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம என்ன வடிவம்ல கேட்குறாங்களோ, ஃபாரினர்ஸ்லாம் அதை கேட்பாங்க. ஸோ அவங்க கேட்குறத நம்ம உடனே ரெடி பண்ணி கொடுக்குற அளவுக்கு திறமையானவர்களும் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அவங்கள ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க.
1: கலை நயத்தை வந்து இங்கேயே வச்சிருக்கீங்க, நாங்க வந்து எதுவும் புதுசா தேவையில்லை. அப்புறம் உங்களை தொடர்பு கொள்ளனா தொலைபேசி எண்கள் இருந்தா சொல்லுங்க.
0: 709-429-5829
1: 90 99 28 59. சரி, பொதுவா வந்து எல்லாருமே வந்து யாராவது ஒருத்தவங்க வேலை கொடுப்பாங்களா, நம்ம போய் செஞ்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே அப்படின்னு நினைப்போம். நீங்க வந்து ஒரு தொழில் முனைவராகவே வந்து ஆகணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த தொழில் முனைவு குறித்து நீங்க சொல்லுங்க.
0: பொதுவா நம்ம என்னைக்குமே வந்து நான் தான் பாஸ்ன்னு நினைச்சது இல்ல, நானே இறங்கி ஒர்க் பண்ணுவேன். ஸோ நேரம் பார்க்காம ஒர்க் பண்ணுவேன். அது லேபர்ஸே கிளம்பிட்டாலும் நம்ம இறங்கி வேலை பார்த்துட்டு இருப்போம். அவங்க லீவுனாலும் நம்ம வேலை பார்ப்போம். ஆர்டர்ஸ் எடுக்கிறதுலேருந்து அதை செஞ்சு கொடுத்து பேக் பண்ணி கஸ்டமர் சைட் போகிற வரைக்குமே நானும் தொழிலாளர்களோட சேர்ந்து வேலை பார்த்துட்டு தான் இருப்பேன். என்னோட ஃபைனல் செக்அப் இல்லாமல் அந்த பொருள் வெளியே போகாது. அது 500 பீஸ் இருந்தாலும், 1 பீஸ் இருந்தாலும், 5000 பீஸ் இருந்தாலும் என்னோட ஃபைனல் செக்அப் இருந்து முடிச்சு ஓகே ஆகி அந்த என்னோட நந்து கிஃப்ட்ன்ற ஸ்டிக்கர் அதில் நான் தான் ஒட்டுவேன். ஒட்டினதுக்கப்புறம் தான் அது வெளியே டிஸ்பாச்சுக்கே நம்ம கஸ்டமர் சைட் கொடுப்போம். ஏன்னா நம்மளோட ஒர்க்கர்ஸ் வந்து நமக்கு ஒர்க் பண்ணுறாங்க, ரைட்டு, ஆனால் அதோட ஃபீல் யாருக்குன்னா நமக்கு தான் தெரியும். அது கஸ்டமர் கைக்கு போய் அவங்க ஓப்பன் பண்ணுறப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்றது வந்து அவங்க முகத்தில் வந்து தெரியணும் அப்படின்னா ஏன் கைப்பட்டு போனால் தான் தெரியும். ஏன்னா அந்த ஃபைனல் செக்அப்பில் நான் எல்லாத்தையுமே சின்ன டாட் கூட இருக்கக்கூடாது, கரெக்டாக அந்த அவுட்புட் லோகோ வரணும், அந்த ஃபோட்டோஸில் டாட் வரக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் கிளியர் செக் பண்ணி தான் நான் அவுட்புட்டே கஸ்டமர் சைட் கொடுப்பேன். ஸோ அதனால் நான் தொழில் முனைவர் அப்படின்றதுல வந்து நான் பேசிக்காகவே ஒர்க்கராகவே தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். நேயர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புவேன் அப்படின்னா, படித்து முடிச்சுட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை என்ன தொழில் செய்ய தொடங்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் உள்ள இளைஞர்கள், வீட்டில் இருக்கிற பெரியோர்கள் மற்றும் பெண்கள் யாராவது இருந்தாலும், அவங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஓனாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ உங்களுக்கான ஐடியாவை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். என்னால் என்ன முடியுமோ அதை நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம உதவியாக இருக்கும்.
1: ஓகே, இன்றைய உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் நம்ம கூட கலந்துக்கிட்டாங்க தனித்துவ பரிசு பொருட்கள் தயாரிப்பாளரும் தொழில் முனைவருமான பி நாராயணன் அவர்கள். ஐயாவுக்கு வந்து நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றிங்க, நன்றி.
2: என்ன நேயர்களே, கிஃப்ட் எப்படிலாம் வாங்கலாம், எங்க வாங்கலாம்ங்கற கன்ஃபியூஷன் தீந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே கிஃப்ட் வாங்குறதுல கன்ஃபியூஷனே இல்ல. உங்க அன்ப அள்ளி கொடுங்க. திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம்.

நேர்களை திருச்சி வானொலி அலைவரிசைகள் இரவு 7:25 உழவர் உலகத்தில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் சம்பாவில் என்ன செய்யலாம், காரைக்கால் இயற்கை வழி வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கர் அவர்களுடனான ஒரு சந்திப்பு ஒலிபரப்பாக இருக்கிறது. வேளாண் பெருமக்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை

0: கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் தேர்வு கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தில்லியில் நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடிய போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளில் இருந்தே இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருந்ததாக தெரிவித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை முடக்கும் முயற்சியை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்தால் அரசு தரப்பில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். அவை முன்னவர் திரு ஜே பி நட்டா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மாண்புகளுக்கும் ஜனநாயக நடைமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நீட் தேர்வு விவகாரம் மற்றும் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மாநிலங்களவையும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாணவர் அமைப்பினர் தில்லியில் நடத்தி வரும் போராட்டத்தை சில அரசியல் கட்சிகள் தங்கள் சுய லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மாணவர்கள் அரசியல் கட்சிகளின் தூண்டுதல் இன்றி தங்களது நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தால் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் பயணிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் வசதியான பயணத்தை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் முதலாவது படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை ஹவுரா காமாக்கியா இடையே கடந்த ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதுகாப்பை வலுப்படுத்தவும் ரயில் பாதை மற்றும் ரயில் நிலையங்களுக்கான கட்டமைப்பை மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையில் இந்தியா லெசத்தோ நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் லெஸ்தோ விளையாட்டுத்துறை அமைச்சர் முப்டி ஸ்டீஃபனுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். விளையாட்டு, அறிவியல், பயிற்சி, உடற்கல்வி, விளையாட்டு கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அந்நாட்டுக்கு உதவி அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக திரு மன்சுக் மாண்டவியா காமன்வெல்த் விளையாட்டு சங்க தலைவர் டாக்டர் ரூ கேருடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2030ஆம் ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். இந்தியா கனடா நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்துள்ள கனடாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்தை சந்தித்து ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். இரு நாட்டு பிரதமர்களும் நிர்ணயித்துள்ள இலக்குகளை எட்டுவதற்கான வழிமுறைகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளில் ஆபாச படங்களை வெளியிட்ட 50 OTT தளங்களை மத்திய அரசு முடக்கியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மின்னணு ஊடக வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி இந்த இணையதளங்கள் செயல்பட்டதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300

0: ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற 53வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை மற்றும் அணைகளின் நீர் இருப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை கர்நாடகா எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளின் மழை பொழிவு மற்றும் அம்மாநிலத்தில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு குறித்து ஒருவார காலத்திற்கு கண்காணிக்கப்படும் என ஆணையம் கூறியுள்ளது. இரு மாநிலங்களும் முன்வைத்துள்ள கருத்துக்கள் குறித்து வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக 900 வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த கப்பல்கள் மூலம் 45 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஈரான் கடந்த 3 மாதங்களில் 30 வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அரசு செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது. சவார், அப்தனான், கிழக்கு அசர்பைசான் மாகாணத்தில் உள்ள தப்ரிஸ் உள்ளிட்ட இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து இப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அனுமதித்தால் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் டாக்டர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்று வரும் ஆசியான் மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த மாதம் அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்களை இயக்க நடவடிக்கை மேற்கொள்வதன் அவசியம் குறித்தும் திரு மார்கோ ரூபியோ வலியுறுத்தினார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கப்பாதை பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் சுரங்கப்பணி நிபுணர்கள் இணைந்து மேற்கொண்ட பணிகளின்போது இன்று மேலும் 8 தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. சுரங்கத்தில் போதிய வெளிச்சமின்மை, இடிபாடுகள் மற்றும் மீத்தேன் வாயு கசிவு காரணமாக மீட்புப் பணிகள் சவாலாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் பில்லி ஹாரிஸை வென்றார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹூடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். நேரம் 7:25 நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சாரதாஸ் வழங்கும் உழவர் உலகம்.
4: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம்.

0: இயற்கையோடு இணைவோம் தொடரில் இன்று
1: சம்பாவில் என்ன செய்யலாம்? காரைக்கால் இயற்கை வழி வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கர் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
0: உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
2: அக்கா, முத்துலட்சுமி அக்கா,
3: அட தாரிணி, வா வா, இப்பதான் உன்ன நினைச்சிட்டு இருந்தேன்.
2: ஆயுசு நூறு உனக்கு.
4: அட, ஏங்கா நீ வேற, நூறு வருஷத்துக்குலாம் என்னால கஷ்டப்பட முடியாது.
2: ஏன் தாரிணி அப்படி சொல்ற?
4: பின்ன என்னக்கா, இப்பவே வெறும் மாத்திரை மருந்துலதான் வாழ்க்கையே ஓடுது. மூணு வேளைக்கு சோறு சாப்பிடுறனோ இல்லையோ, மருந்து மாத்திரைய தான்க்கா சாப்பிடுறேன்.
2: தாரிணி, எனக்கு தெரிஞ்சு அஞ்சாறு வருஷமா விவசாயம் செஞ்சுட்டு வர.
4: ஆமா,
2: அதுவும் நெல்ல தவிர வேற எதையும் போடுறது இல்ல. நீ
4: என்னக்கா சம்பந்த சம்பந்தம் இல்லாம பேசுற?
2: சம்பந்தம் இருக்கு. நோய் நொடி வர்றதுக்கு காரணமா இருக்கிறது எது? நாம சாப்பிடுற சாப்பாடு தானே.
4: ஆமா,
2: அது நஞ்சில்லாம இருந்தா தானே நோய் வராது.
4: ஆமால,
2: எத்தனை முறை சொன்னாலும் இயற்கை முறை விவசாயம் செய்யறதுல நீ தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்கிற.
4: சரிக்கா, உன் பேச்சுக்கே வரேன். இப்ப சம்பா பருவம் வரப்போகுது. நீ ஏற்கனவே இயற்கையில பண்றதுனால உனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா என் மண்ணுலதான் ரசாயன கலந்திருக்கே, நான் இந்த சம்பாவுல என்ன செய்ய?
2: உன் வயல்ல ஓரமா ஒரு அரை ஏக்கரு இது வரைக்கும் எதுவுமே செய்யாம சும்மா தானே இருக்கு.
4: ஆமா,
2: அந்த மண்ண சரி செஞ்சு பேசாம அதுல பாரம்பரிய நெல் ரகத்தை போட்டுடு.
4: ஏங்கா நீ பாரம்பரிய ரகத்தை போட சொல்ற?
2: காரணம் இருக்கு. காட்டியான ரகம் அது, கருப்பைக்கு காவலு. பூங்காறு அரிசி தின்னா ஓடி போகும் ஏவலு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல.
4: ஆமா,
2: என்ன ஆமா, யோசிக்காம நீ என்ன பண்ற? பாரம்பரிய ரகத்தை போடுற.
4: சரிக்கா, ரகத்துக்கு நான் எங்க போறது?
2: எங்கேயும் போக வேண்டாம், வா இங்க.
4: என்னக்கா, ஒரு பெரிய பானைக்குள்ள சின்ன சின்ன பை மூட்டைகளா இருக்கு.
2: எல்லாம் சம்பாவுக்கான ரகங்களை சேர்த்து வச்சிருக்கேன்.
4: அடேங்கப்பா,
2: இதுக்கு இப்படி வாய பொளந்தா எப்படி? காரைக்கால்ல இயற்கை வழி வேளாண் ஆர்வலர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு கிட்டத்தட்ட 1200 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாப்பு செஞ்சு வச்சிருக்காரு.
4: ஆச்சரியமால இருக்கு.
2: அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு. அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆர் வெங்கடேஸ்வரன் சாரு அவங்கள சந்திச்சு பேசினாரு.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நாம இயற்கை வேளாண் ஆர்வலர் அப்படிதான் சொல்லிக்க அவர் விரும்புவாரு. ஆனா ஒரு பெரிய இயற்கை விவசாயிங்க அவரு. காரைக்கால் எம் பாஸ்கர் அவங்களை சந்திக்க போறோம். கிட்டத்தட்ட 2018 அரை ஏக்கர்ல இயற்கை விவசாயத்தை தொடங்கின, இன்னைக்கு ஒரு 10 ஏக்கர் அளவுல இயற்கை விவசாயத்தை ரொம்ப ஆர்வத்தோட பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இவர் வந்து நிறைய நெல் திருவிழால கலந்துப்பாரு. இயற்கை விவசாயம் தொடர்பான அனைத்து விழாக்கள்லயும் வந்து பாஸ்கர் ஐயாவை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 1200 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்து வராரு. இப்ப 10 ஏக்கர் அளவுல இயற்கை விவசாயம் பண்ணி அதை வந்து மதிப்பு கூட்டி அரிசியாகவும் அவலாகவும் அது என்னென்ன ரூபத்துல மதிப்பு கூட்ட முடியுமோ அத்தனை ரூபத்திலையும் மதிப்பு கூட்டி விற்பனை செய்து வருகிறார். அவர் இன்னைக்கு திருச்சி பக்கம் வரேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அவரை பிடிப்போம், ஏன்னா ஒரு சம்பா ஒவ்வொரு குருவையுமே வந்து விவசாயிகளுக்கு ஒரு சவால் தான். வெளியில இருக்கிறவங்களுக்கு வேணா அது உணர முடியாது, ஆனா இந்த சம்பா எப்படி இருக்கும், இது வந்து சரியான நேரத்தில் தண்ணி வருமா, சரியான நேரத்தில் மழை பெய்யுமா, நம்ம எந்த ரகத்தை போடுறது, எந்த ரகம் போட்டா நல்ல மகசூல் கிடைக்கும், அதை நம்ம எப்படி பராமரிக்கிறது, இப்படி பல கேள்விகளோட தான் ஒவ்வொரு பருவத்தையும் நம்ம விவசாயிகள் எதிர்நோக்கி வராங்க. இந்த சம்பா அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா எல் நினோன்றாங்க, வெயில் ஜாஸ்தியா இருக்கும்ன்றாங்க. சொன்ன மாதிரியே இப்ப கூட பாத்தீங்கன்னா வெயில் கடுமையா தான் இருக்கு, இன்னும் ஆடிக்காத்து அதிகமா வரவே இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா மழை ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. இப்படி பல விதமான பயமுறுத்தல் அச்சுறுத்தல் இருக்கு. இந்த நேரத்துல இந்த சம்பாவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாஸ்கர் ஐயா கேட்கணும்னு எனக்கு பெரிய ஒரு விருப்பம் இருந்தது. ஏன் கேட்கணும் அப்படின்னா, அவர் ஒரு 2-3 முன்னாடி சந்திக்கும் போது கூட பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல இப்படி இருந்தா, இந்த மேகத்தோட இது இப்படி இருந்தா மழை பெய்யும்,

0: அப்படின்லாம் ரொம்ப இயற்கையை கவனித்து அந்த இயற்கையை வந்து ஒரு மாதிரி கணித்து அதுக்கேத்த மாதிரி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர். அதனால இப்போ இந்த சம்பா பருவத்தை பத்தி கணிப்பு என்னவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் பாஸ்கர் ஐயா.
1: வணக்கம் ஐயா. இன்றைய சூழல்ல வந்து இப்பதான் ஆடி மாத துவக்கத்துல இருக்கிறோம். இப்போ வந்து தென்மேற்கு பருவமழை ஒரு சீரா பெஞ்சிட்டு இருக்கு. பெரிய அளவுல இல்லைனாலும் ஓரளவுக்கு எதிர்பார்த்ததை விட இன்னும் மோசமா இருக்கும் அப்படிங்கறத கணிப்பாக இருந்தது. ஆனா நம்ம கடற்கரை பகுதிகளில் இந்திய பகுதிகளில் ஒரு சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. எல்நினோன்றது பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய ஒரு வெப்ப அலை. அது வந்து ரொம்ப சூப்பர் எல்நினோன்னு சொல்றாங்க. அது இருக்க இருக்க இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். நம்முடைய அரபிக்கடல் பகுதியும் அதே போல தென்மேற்கு பருவமழை பெறக்கூடிய இந்திய பகுதிகளிலும் ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவரதுனால சுத்தமாகவே மழை இல்லாமல் போகாம ஒரு சீரான மழை என்பது பெய்து கொண்டுதான் இருக்கு. அதாவது எல்நினோ அப்படின்னா அறவே மழை இல்லாம போயிடும் அப்படின்றது இல்ல, குறிப்பிட்ட நேரத்துல அதிக அளவான மழையை வந்து கொடுத்துடும். அதாவது ஒரு 3 மாசத்துல பெய்ய வேண்டிய மழைய ஒரு 10 நாள் 15 நாள்லயே பெய்து முடித்துவிடும். அதுதான் வந்து எல்நினோடைய பாதிப்பு. இருப்பினும் இந்த தென்மேற்கு பருவமழை முற்றிலும் இருக்காதுங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அதெல்லாம் உடைச்சரிஞ்சிட்டு நமக்கு இயற்கை வந்து ஓரளவுக்கு வரம் மழையும் வந்து நமக்கு ஓரளவுக்கு சீரா கிடைச்சிருக்குது. அதே போன்றுதான் இந்த எல்நினோ காலங்கள்ல இதுக்கு முன்னாடி எல்நினோவை பத்தி நிறைய ஒரு செய்திகள் வந்தவண்ணா இருக்கு. அதை நான் உற்று கவனிக்கிறப்ப நமக்கு மழையே பெய்யாது, அதிக இடையூறுகள் இருக்கும், பெரிய வறட்சி ஏற்படும், உணவு பஞ்சம் ஏற்படும் நிறைய பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் பயப்படுற அளவுக்கு அதுவும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல இருக்காது. அதுவும் கடந்த கால வரலாற்றையும் அறிவியல் பதிவுகளையும் எடுத்து பாக்கிறப்ப எப்பெல்லாம் எல்நினோ அப்படின்ற ஒரு சூழல் நிலவுதோ அந்த கட்டத்துல தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை வந்து வழக்கத்தை விட அதிகமா தான் இருக்கும் அப்படின்றதுதான் கடந்த கால பதிவுகளா இருக்கு. அதனால இந்த எல்நினோ காலத்துல நமக்கு அக்டோபர் நவம்பர் இந்த 2 மாசத்துல ஒரு 60 நாள் இல்ல 75 நாள்ல பெய்ய வேண்டிய மழை ஒரு 15-20 நாட்கள்லயே வந்து ஒரு குறுகிய நாட்கள்லயே அந்த மழை வந்து பெய்து முடித்துவிடும். அப்ப வந்து நமக்கு ஒரு பெரும் வெள்ளம் இது மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்பன்னா அந்த தமிழ் மாதங்கள்ல ஐப்பசி கார்த்திகை இந்த 2 மாதங்கள்ல எப்ப வேணாலும் அது நிகழலாம். அதனால நம்ம புரட்டாசி மாதம் நம்முடைய நடவு பணிகளை வந்து துவங்கிடணும். ஏன்னா ஆரம்ப கட்டத்துல நமக்கு வறட்சி இருக்கும், ரெண்டையும் சந்திப்போம். ஒன்னு வந்து இப்ப போதுமான தண்ணி இல்ல, தண்ணி திறக்கிறதுக்கு இன்னும் எப்படியும் 1 மாசம் ஆகும். அப்ப நமக்கு தண்ணி திறந்து விட்டு அது வந்து சேர்றதுல காலதாமதமாகும். அப்ப ஆரம்ப கட்டத்திலயும் நமக்கு வறட்சியை நம்ம சந்திக்கிறோம். பிற்பகுதியில சம்பா சாகுபடிக்கு முக்கிய காலகட்டங்களான ஐபிஎஸ்சி கார்த்திகை மார்கழியில அதிகப்படியான மழை வரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப இது ரெண்டையும் நம்ம நிர்வகிக்கிற அளவுல எதிர்கொள்ற அளவுல நம்ம விவசாயிகள் வந்து தயாராகணும். அதுக்கு ஏற்ற ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள்ல நிறைய இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து போர்வெல் வசதி இருக்குதோ, நீராதாரம் இருக்கோ, அவங்க எல்லாம் வந்து நீண்டகால ரகங்களை கூட ஆவணி மாசம் தூங்கினதுமே மாப்பிளிச்சம்பா காட்டியானம் போன்ற ரகங்களை அவங்க தாராளமா வந்து பயிரிடலாம். அதுவும் வந்து இந்த மழை தண்ணியும் தாங்கும், வறட்சியும் ரெண்டுக்கும் ஏற்ற ரகமாக இந்த காட்டியானம் மாப்பிள்ளை சம்பா போன்ற ரகங்களை வந்து அவங்க தாராளமா பயிரிடலாம். இது ரெண்டும் சோப்பு ரகம். வெள்ளையில வந்து வாழைப்பூ சம்பா, கருடன் சம்பா இது போன்ற ரகங்களை வந்து பயிரிடலாம். அதுக்கு அடுத்த கட்டமா இந்த ஆவணி முதல் வாரம் 2வது வாரத்துல செய்ய முடியாதவங்க முழுமையா மேட்டூர் அணை நீரையும் வடகிழக்கு பருவமழையும் நம்பி தான் விவசாயம் பண்றோம் அப்படிங்கிறவங்க, வாய்ப்பு உள்ளவங்க இயற்கை விவசாயத்துல நடவு முறைக்கு போறதுதான் நல்லதுங்கிறதுனால நம்ம தூய மல்லி, ஆத்தூருக்கு செடி, தங்க சம்பா, மிளகு சம்பா, கொத்தமல்லி சம்பா, வெள்ளை கவுனி, கருப்பு கவுனி இது போன்ற ரகங்கள் ஒரு 135 நாள்லேருந்து 140 நாள்ல விளையக்கூடிய மத்திய கால ரகங்கள்னு சொல்லுவோம். இதெல்லாமே வந்து நம்ம புரட்டாசி முதல் வாரம் துவங்கி 3வது வாரம் வரைக்குமே, இன்னும் சொல்ல போனா புரட்டாசி கடைசி வரைக்குமே ஐப்பசி பிறந்தும் கூட நம்ம இந்த ரகங்கள் எல்லாம் நம்ம விதைக்கலாம், பறிச்சு நடலாம், நம்ம அறுவடையும் பண்ணிக்கலாம். முதல்ல நமக்கு தண்ணி வர்றதுதான் பிரச்சனையா இருக்கும். தண்ணி நமக்கு மேட்டூர் அணை நீரும் ஓரளவுக்கு வந்து வடகிழக்கு பருவமழை அதிகப்படியாக பெஞ்சிருந்தா கூட இந்த நெல் ரகங்களை நம்ம ஆற்றாங்கல் விட்டு பறிச்சு நட்டுட்டோம்னா ஒரு தடவை 2 தடவை முழுகினா கூட இந்த ரகங்கள் எல்லாம் வந்து அதை எதிர்கொண்டு அறுவடைக்கு வரக்கூடியது. அதனால எந்தவித பதட்டமும் அடைய வேண்டாம். ஏற்கனவே வந்து 2001-2002 வாக்குல இதை விட பெரிய வறட்சியை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த கட்டத்திலயும் நம்ம விவசாயம் பண்ணிருக்கோம். 2016-17 ஒரு வறட்சி பார்த்தோம். அந்த ஆண்டும் பதட்டம் இருந்தது. ஆனா இந்த 2-3 வறட்சியை நானே எனக்கு பார்த்ததுனால இப்ப எனக்கு பதட்டம் இல்ல. எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம ஒரு புரிதல் வந்துருச்சு. அதனால போர்வெல் உள்ளவங்க 100% சிறப்பா செய்ய முடியும். போர்வெல் இல்லாதவங்களும் இது போன்ற ஒரு திட்டமிடல், நமக்கு எப்போ நீர் சேரும், வடகிழக்கு பருவமழை எப்ப பெய்யும்ன்றத ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவங்கள் அடிப்படையில வயதானவர்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க. அந்த பாரம்பரிய அறிவுன்னு ஒண்ணு இருக்கும். மழை குறித்த ஆராய்ச்சி நிலையங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம கிராமப்புற அறிவு, சுற்றுச்சூழல் அறிவு, அங்க

0: பகுதி சார்ந்த அறிவுன்னு ஒண்ணு இருக்கும், அத அந்தந்த இடத்துக்கு தகுந்தவாறு அவங்க செஞ்சாங்கன்னா நிச்சயமாக ஒரு சிறப்பான விவசாயம் இந்த வருஷம் நடக்கும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை.
1: ஒன்னும் பெரிய பிரச்சனை இருக்காது, ஆனா திட்டமிடல் ரொம்ப அவசியம்.
0: அதே நேரத்துல இருக்கக்கூடிய நீரை வந்து நம்ம எப்படி வந்து பாதுகாக்க போறோம், அதை வந்து எப்படி கையாள போறதும்ன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: முன்னாடியே தண்ணி வந்துரும், இல்ல உங்ககிட்ட தண்ணி வசதி இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்களான மாப்பிளை சம்பா, காட்டியான
0: போன்ற ரகங்கள், கருடன் சம்பா, வாழைப்பூ சம்பா, இதெல்லாம் நீண்ட கால ரகம், 150 to 165 நாள் ரகங்கள்.
1: இதெல்லாம் ஐப்பசி கார்த்திகையில அதிகமான மழை இருந்தாலும் எல்நினோனால இருந்தாலும் அந்த சமயத்துல அது வளர்ச்சி பருவத்தில் இருக்கும், ஓரளவு தாங்கிக்க கூடிய அளவுல இருக்கும். ஏன்னா நல்ல உயரமா வளரக்கூடியது.
0: ஆமா, 7 to 8 உயரம் வரைக்குமே வளரும். நம்ம ஐப்பசி கார்த்திகையில ஒரு 3 to 4 உயரம் இருக்கும், 2 to 3 அளவுக்கு தண்ணீர் தேங்கினா கூட அது முழுகிறதுனால அழுகி போகாது, இந்த ரகங்கள் வந்து முழுகாது.
1: சரிங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா அதிகமான மழை ஒரே நேரத்துல தொடர்ந்து பெய்யுது. ஒரு 3 மாதத்துல பெய்ய வேண்டிய மழை 3 மணி நேரத்துல கூட பெய்யுதுன்னு சொல்றாங்க, அப்படியே கிளவுட் பஸ்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து இந்த வடிகால் வசதி அப்படின்றது வந்து சில இடங்கள்ல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, இதை நாம எப்படி சமாளிக்கலாம், அதை பத்தி ஏதாவது ஆலோசனைகள் இருக்குங்களா?
0: இந்த மேக வெடிப்பு காரணமா மழை பெய்யறது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்திலேயே இல்ல ஒரு பகல் பொழுதுல மட்டுமே ஒரு 40 cm மழை எல்லாம்
1: சீர்காழி பக்கம்லாம்,
0: நம்ம சீர்காழி பக்கம், சென்றாண்டு விழுப்புரம் பக்கம் எல்லாம் கூட பெய்து ஒரு பெரிய வெள்ளம் திடீர்னு எடுத்துரும். அது எவ்வளவு வேகமா திடீர்னு வெள்ளம் எடுக்குதோ அதே போல விரைவாகவும் வடிஞ்சிரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த கிளவுட் பஸ்ட்ன்றது ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும்தான் நிகழும், பரவலான பெரும் நிலப்பரப்புல அது நிகழாது. அதனால மேல் வருத்து, இப்ப திருச்சிலையும் மழை பெஞ்சு, கும்பகோணத்திலயும் மழை பெஞ்சு, காரைக்காலையும் பரவலா மழை பெஞ்சு, எங்க பார்த்தாலும் வெள்ளமா இருந்தா அந்த நீர் வடியறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஏன்னா மேல உள்ள தண்ணி எல்லாம் வடிஞ்ச பிறகுதான் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில நீர் வடியும். ஆனா இந்த கிளவுட் பஸ்ட் மாதிரி ஏற்படுறப்ப ஒரு 40 cm மழை பெய்யுது, ஒரே நாள்ல பெய்யுதுன்னா அந்த நீர் வந்து ஒரு 2-3 நாள்லயே உடனடியாக வடிந்து விடும். அந்த மழை பெய்து அந்த நேரத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் உறுதியா இருக்கணும், எந்த தற்காப்பு நடவடிக்கையும் அதுல நம்ம வந்து எடுக்க முடியாது.
1: இல்ல இன்னொரு ஆலோசனை முடிந்தால் சொல்லுங்களேன். எப்படின்னா பொதுவா அந்த தண்ணி கொஞ்சம் நிக்குது, அந்த நெல்லு வந்து கொஞ்சம் சாஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் யூரியா போட்டாவும் கொஞ்சம் நிமிந்துக்கும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப நம்ம ரசாயனமா பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கோம், இயற்கையில வந்து நிமித்தறதுக்கு ஏதாவது வழி இருக்கா?
0: பாரம்பரிய நெல் ரகங்கள்ல பொறுத்தளவுல ஒரு 30 நாள் பயிர், 60 நாள் பயிர் எல்லாம் சாயாது. அது எந்தவித இயற்கை பயிரா இருந்தாலும் சரி, அல்ல நவீன உட்ரகங்களாக இருந்தாலும் சரி,
1: வடிகால கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் தாக்கப்படுகிறது
0: சாயாது. ஏன்னா அது எல்லாமே தண்டு பலம் உடையதாக இருக்கும். எப்ப பெரும்பாலும் பயிர்கள் சாயும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தண்டு உருண்டு வரக்கூடிய நிலை, பெரும்பாலும் 90 நாள் அல்லது 120 நாள். இப்ப மாப்பிள்ளை சம்பா போன்ற ரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா 100 to 120 நாள்ல தான் தண்டு உருளும், அப்பதான் அது வந்து சாயும். அதே தூயமல்லி போன்ற ரகங்கள் எல்லாம் 100 நாள்ல வந்து தண்டு உருண்டிருக்கும், அப்ப சாயும். இதே நீங்க நவீன உட்ரகங்கள், ஆந்திரா பொன்னி போன்ற ரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 80 to 90 நாள்ல தண்டு உருண்டிருக்கும், அப்ப அது சாயும். அது இந்த நவீன உட்ரகங்களுக்கு வந்து நீங்க டிஏபி யூரியா போட்டா கொஞ்சம் நிமிந்துக்கும், அது அதே நிலைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்ற மாதிரி, நாட்டு ரகங்கள்ல இந்த மாப்பிளை சம்பா, காட்டியானம், வாழைப்பூ சம்பா, கருடன் சம்பா, இந்த ரகங்கள் எல்லாம் ஒரு 7 உயரம் வரைக்கும் வளர்ந்துருக்கும். 7 வளர்ந்த பிறகு அது புயல் அடிச்சாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, நிச்சயமா சாஞ்சிரும். அது உறுதியா நிக்கும்னு நிச்சயமா சொல்லவே முடியாது, நிச்சயமா எல்லா பயிர்களுமே சாஞ்சிரும். சாஞ்ச பிறகு அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாரத்துல அதனுடைய கண்டு உருண்டிருக்க நிலையிலேருந்து இருக்கக்கூடிய முதல் கணுலேருந்து அது வந்து வானத்தை நோக்கி திருப்பி வந்து நிமிந்துக்கும். இயற்கையாகவே வந்து அது படுத்தது படுத்தபடியே இருக்காது, நிலத்தோட ஒட்டிக்கிட்டு காஞ்செல்லாம் போயிடாது. அது என்ன செய்யும்னா அந்த மூட்டோட திருப்பி வந்து நிமிந்துக்கும், ஒரு வெர்டிகல் பொசிஷனுக்கு திருப்பியுமே வந்துரும். பல ஆண்டுகளா நாங்க பாத்துட்டோம், காட்டியானோ, மாப்பிளை சம்பா, கருடன் சம்பா, வாழைப்பூ சம்பா, இது போன்ற எல்லா ரகங்களையும் சென்ற ஆண்டுகள் கூட எங்களுக்கு 7 வந்திருந்தது. பின்மழை தான் அதிகமா பெஞ்சது, சென்ற ஆண்டை பொறுத்தல பொங்கல் வரைக்குமே மழை நீடிச்சுது. அப்ப விளைஞ்ச பிறகு கதிர் வர நிலையில சாஞ்சுது, சாஞ்ச பிறகும் அது வந்து நிமிந்து நின்றுச்சு, அதனால விளைச்சல்லையும் பெரிய பாதிப்பு இல்ல. ஒரு ஏக்கருக்கு வந்து 1.5 to 1.25 tons 1800 kg வரைக்குமே விளைச்சல்லையும் நமக்கு வந்துருச்சு.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சாரதாஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் உழவர் உலகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: தாரிணி,
1: என்னக்கா?
0: இயற்கையோட ஒத்துழைப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பாரம்பரிய நெல் சாகுபடி செஞ்சோம்னா எதுக்கும் பயப்பட தேவையில்லன்னு காரைக்கால் இயற்கை வழி வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கரையா அவங்க சொன்னத கேட்டியா?
1: கேட்டேங்கா, கேட்டேன். 10 ஏக்கர்ல நெல் சாகுபடி, மழை வந்தாலும் வறட்சி இருந்தாலும் ஏன் எல்நினோவே வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிடுமாமே இந்த பாரம்பரிய நெல் ரகம்.
0: ஆமாமா தாரிணி, இன்னும் மத்திய கால ரகங்களை பத்தியும் ஆர் வெங்கடேஸ்வரன் சார் அவர்கிட்ட கேக்குறாரு.
2: பாரம்பரிய நெல் ரகங்கள்ல எவ்வளவு மழை பெய்தாலும் அது திருப்பி வந்து அது மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
3: நிறைய இருக்கு. அதுவும் இந்த தூய மல்லின்னு சொல்லக்கூடிய இந்த ரகம் வந்து இயற்கை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேணும். ஏன்னா அந்த பயிருக்கு வந்து நிறைய இடுபொருள்களும் தேவையில்ல, வறட்சியும் தாங்கும். எவ்வளவு பெரிய வெள்ளமாக இருந்தாலும் அது வந்து நிச்சயமா சாயவே சாயாது. விளைஞ்ச பிறகு கதிர் முற்றி அறுக்கக்கூடிய நிலையில கூட மழை பெஞ்சா அது சாயாது. ஆனா நடும் போது மட்டும் நேரடி விதைப்பா இருந்தா சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடவு முறையா இருந்தா நிச்சயமாகவே சாயாது. அதே போல செங்கல்பட்டு சிறுமணி என்று சொல்லக்கூடிய ஒரு ரகமும் வந்து புயலை அடிச்சாலும் சாயாது. ஏன்னா விளைஞ்ச பிறகு கூட சாயாது. அந்த அளவுக்கு ரெண்டுமே வந்து உறுதியான தன்மையாக இருக்கும். அதே போல இந்த வாசனை சீரக சம்பா போன்ற ரகங்கள்லாம் வந்து சாஞ்சது போல இருக்கும். பந்தல் போட்டது மாதிரி ஒரு நெல்லு மேலதான் ஒரு நெல் இருக்குமே தவிர ஒட்டு மொத்தமா சாஞ்சு போயிடாது. ஏன்னா அதனுடைய தண்டுகள் வந்து ஆனல் போல இருக்கிறதுனால அப்படி ஒரு வாட்டமா சாஞ்சிருக்கும். போய் மண்ணுல சேத்தோட சேரா ஒட்டிக்காது. அப்படி பந்தல் போட்ட மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு சாஞ்சி அறுவடையில பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தாத அளவுக்கு சிறப்பாவே இருக்கும்.
2: அது நீங்க சொன்ன இந்த ரெண்டு ரகமும் ரொம்ப தேவையுள்ள ரகம் தான். ஏன்னா இப்ப மதிய உணவுக்கு இது ரெண்டுமே நிறைய சாப்பிடுறாங்க. அதனால வந்து நிச்சயமா மகசூலுக்கும் ஏற்ற இது விற்பனைக்கும் ஒரு உகந்த ஒரு ரகம்.
3: தூயமல்லி அப்படின்னு சொன்னதுமே வந்து எல்லோருமே கேக்குறது பயன்பாட்டாளர்கள் நுகர்வோர்கள் எல்லோருமே முதல் போனை எடுத்ததுமே அவங்க வீட்டு உணவுக்கு தூயமல்லி தான் கேக்குறாங்க. அதனால விவசாயிகளும் இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா இன்னொரு 3 மாசம் போயிடுச்சுன்னா தூயமல்லி அரிசியும் நல்லா கிடைக்காத சூழல் இந்த வருஷமே இருக்குது. அதனால தூயமல்லி எவ்வளவு இருந்தாலும் 60 கிலோ முட்டை 2000 ரூபாயிலிருந்து 2100 ரூபாய் வரைக்கும் விலையும் போகுது. அதுக்கான நமக்கு மார்க்கெட்டும் இருக்கு. அதனால துணிச்சலா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வந்து தூயமல்லிய இந்த ஆண்டு சூழலுக்கு எங்க வேணாலும் வித்துக்கலாம். அதை விளைச்சலும் விட்டு கொடுக்காது. நீங்க சொன்னது போல வந்து சிறப்பான மகசூலும் கொடுக்கும், உணவுக்கும் பயன்பட்டுடும்.
2: பொதுவா நம்ம மதிய உணவுக்கு ஒரு அரிசியை தான் தேடுறோம்.
3: ஆமா,
2: அதுவும் நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு ரகத்தை தேடும் போது
3: ஒரு மனமான அரிசி, சுவையான அரிசி, சத்துள்ள அரிசிங்கிற அளவுல அது ஒரு சிறப்பான இடத்தை பெற்று.
2: வாசனை சீரக சம்பாவும் அதே மாதிரிதான். சீரக சம்பாலாம் பொதுவா வந்து பிரியாணிக்கு தான் பயன்படுத்தணும் நினைச்ச காலம் போய் இப்ப தினந்தோறும் உணவுக்கு சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. அது
3: மதிய உணவுக்கு வந்து மிக சிறந்த உணவு. அது அதுவும் வயிறு புண்ணு, வாயு தொல்லை, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மிக அருமையான ஒரு உணவாக இந்த சீரக சம்பா இருக்கு. எங்க சென்றாலும் இந்த அரிசியை பத்தி குறிப்பிடுறோம். ஏன்னா வள்ளல் பெருமான் சொல்றப்ப சீரக சம்பா அரிசி முதற் பட்சம், நேராத பட்சத்தில் மற்ற சம்பா அரிசிகள்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அது வந்து செரிமானத்துல அவ்வளவு ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கு. அதே போல நம்மளுடைய உடல்ல வந்து வாதப்பித்த கபத்தை சீராகவே வைத்து உடல் நலனை பேணுவதில் முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால சீரக சம்பா அரிசி முதல் பட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு. வெள்ளை கவுனி பண்ணலாம், சிவப்புலயே பால் கூட வாழை பண்ணலாம், வறட்சியிலையும் வெள்ளத்திலையும் அற்புதமா விளையக்கூடிய ஒரு பால் கூட வாழும். எந்த இடுபொருளுமே இல்லாம அது 135 நாள்ல இருந்து 150 நாள்ல விளையக்கூடிய ரகம். எதுவுமே ஒரு வாய்ப்பு இல்ல எங்களுக்கு. முழுக்க முழுக்க நாங்க ஒரு வானம் பார்த்த பூமி போல இருக்கும். மானாவரியா விதைப்போம், எங்களுக்கு ஒரு 2 மாசம் தான் தண்ணி இருக்கும் அப்படின்னு சில இடங்கள்லாம் இருக்கும். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூங்காறு, அறுபதாங்குருவை, புள்ளக்கார், கருத்தக்கார், அப்புறம் குழியடிச்சான், கல்லுண்டையான், இது போன்ற ரகங்களை வந்து தேர்வு பண்ணலாம்.
2: 2-3 முதல்ல சொன்னதெல்லாம் குருவை ரகங்களா இருக்கு.
3: பரவாயில்ல, இது எல்லா பருவத்துக்கும் வரக்கூடிய ரகங்கள் தான். ஒரு 90 லிருந்து 120 நாளுக்குள்ள விளைஞ்சிரும்.
2: இந்த இயற்கை விவசாயம் அதுல பாரம்பரிய நெல் ரகங்கள் அப்படின்னு இறங்கின போது இருந்து அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்ல அதை பற்றி ஒரு அறிவு குறைவா தான் இருந்தது. பெரிய தேடல் உங்களோடதெல்லாம், நீங்க எல்லாம் நிறைய தேடி அதை அலைவீங்க. அது விளைவித்த பிறகு அதை வந்து எங்க அரைக்கிறது, எந்த மில்லுக்கு போறதுன்றது முதற்கொண்டு ஒரு பெரிய தேடல்ல நீங்க இருந்தோம்.
3: இன்னுமே வந்து நிறைய பேருக்கு எங்க அரைக்கிறது, எந்த ரகத்தை தேர்வு செய்யறது, இதுலாம் நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரு கருத்து பரிமாற்றங்கள் இன்னும் நிறைய நிகழணும் அப்படிங்கறது தான்
2: நிச்சயமாங்க. இப்ப வந்து எந்த ஒரு பருவத்திலுமே நம்ம பயிர் பண்றதுக்கு முன்னாடி இந்த பருவத்துல நம்ம என்ன பயிர் பண்ணலாம், எந்த ரகத்துக்கு தேவை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு பண்றது ஒரு நுட்பம். இந்த சம்பால எதுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க?
3: தூயமல்லி, ஆத்தூர் கிச்சடி சம்பா, தங்க சம்பா, இது போன்ற மதிய உணவுக்கு ஏற்ற ரகங்களுக்கு எப்பவுமே ஒரு தேவைகள் வந்து இருக்கு. விற்க மாட்டதுன்ற ஒரு நிலை இல்லாம அதை வந்து விற்றுவிடலாம். ஒரு 2000 ரூபாய்

0: ₹2,500 60 கிலோ முட்டைக்கு நமக்கு கிடைச்ச சந்தோஷம் தான். ஒரு 15 வீதம் விளைஞ்சா கூட அது நமக்கு வந்து லாபகரமா இருக்கும். அப்படி இந்த தங்கசம்பா, ஆத்தூர்க்கு செடி, இது போன்ற ரகங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம், தூயமல்லி வந்து தேர்ந்தெடுக்கலாம். இப்ப டிமாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வாசன சீரக சம்பாவுக்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு. ஏன்னா இப்போ ஹோல்சேல் ரேட் 140 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் போகுது, சில்லறை விலை வந்து 160 ரூபா போகுது, 180 200 கூட விக்குதுன்னு.
1: முன்னாடி நீங்க அந்த கருப்பு கவுனி விட்டுற விலையை இப்ப இதுக்கு சொல்றீங்க.
0: ஆமா,
1: சீரக சம்பாவுக்கு சொல்றீங்க, கருப்பு கவுனி அந்த மாதிரி தான்
0: இருந்தது. இப்ப சீரக சம்பாவுக்கு அந்த நிலை வந்திருக்கு. ஏன்னா அது பிரியாணிக்கும் ரொம்ப அருமையா இருக்குது, இரண்டாவது வந்து மதிய உணவுக்கும் நிறைய வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா சன்னமான அரிசியை வந்து தேடுறாங்க.
1: பழைய சாதமும்
0: ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப கருப்பு கவுனிக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, கருப்பு கவுனில வந்து நம்ம ஒரு கஞ்சி வச்சு குடிக்கலாம், அல்லது ஒரு மருந்தா தான் சாப்பிடலாம். ஆனா சீரக சம்பா
1: பயன்பாடு குறைவு தான். இட்லி தோசைக்கு பயன்படுத்துறாங்க, கொஞ்சம் பொங்கல் செய்யறாங்க, கொஞ்சமா தான் பயன்படுத்தலாம். வாசனை சீரக சம்பான்றது நிறைய சாப்பிடுறோம்,
0: நிறைய சாப்பிடலாம். மதிய உணவுல வந்து நிறைய சாப்பிடலாம், பிரியாணியா சாப்பிடலாம், சக்கரை பொங்கல் வைக்கலாம், வெண்பொங்கல் வச்சுக்கலாம், புட்டு, இடியாப்பம், ஆப்பம், எல்லா
1: வெரைட்டி,
0: எல்லா விதமான சித்திரன்னங்கள்னு சொல்லக்கூடிய அந்த வெரைட்டி ஆஃப் ரைஸ்க்கு அதுக்கும் அது வந்து ரொம்ப பயன்படக்கூடியது. மூட்டை வந்து ஒரு 3000 ரூபாயிலிருந்து 3500 ரூபா வரைக்குமே 60 கிலோ மூட்டை வந்து விற்பனை ஆகும். ஆனா சீரக சம்பவம் பயிரிடும் போது முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, சரியான நில அமைப்பு. நில அமைப்புனா நிலத்தை வந்து மட்டா சுத்தம் பண்ணி நடுறதுல வந்து ஒரு 20-22 நாளுக்குள்ள மிகாமல் அதை வந்து பறிச்சு நட்டுறணும். ரொம்ப வயதாகி ஒரு 30-35 நாள் நாத்தை பறிச்சு நட்டீங்கன்னா சரியான விளைச்சல் அது வந்து கொடுக்க மாட்டேங்குது. இளம் நாற்று ஒரு 15-22 நாளுக்குள்ள அதை நம்ம பறிச்சு நட்டுட்டோம்னாலே போதும், 15 வீதம்ங்கிறது நல்லா கொடுத்துரும். அதே போல அடர் நடவு, நார்மலா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை விட்டு ஓரளவுக்கு சீரான அளவுல நட்டோம்னாலும் நமக்கு நல்ல
1: நெருக்கி நடலாம்.
0: ஒற்றை நெல் போன்ற முறைகளையும் கையாளலாம். அதை விட சிறந்தது ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ பயிரிட்டு, அதுவும் திடீர் மழை, பெரும் வெள்ளத்துல முழுகும் இந்த மாதிரி சூழல் எல்லாம் வந்து நம்ம அடர் நடவு நடுறது வந்து ஒரு வாரம் பயிர்கள் மூழ்கியிருந்தா கூட அதுல கரைஞ்சு போயிடாம இந்த நெல் நாற்றுகள் தாங்கி வந்துரும். அதுக்காக தான் இந்த அடர் நடவும் இந்த ஆண்டு வந்து, அதுவும் காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், சீர்காழி இது போன்ற கடைமடை பகுதிகளில் இருக்கிறவங்க அடர் நடவு நடுறதும் அவசியமான ஒன்றா இருக்கும்.
1: விற்பனைக்கு வருவோம். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளா நேரடி விற்பனை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை, அதை எப்படி சமாளிக்கலாம், அந்த நுணுக்கங்கள் ஒன்னு ரெண்டு சொல்லுங்களேன்.
0: முதன்மையானது என்னன்னா, இதில் வந்து என்ன தேவை, இப்ப எதை நம்ம உற்பத்தி பண்ணனா விற்பனை செய்ய முடியும் அப்படின்னு பாக்குறப்ப, நம்ம நெல்லா அறுவடை பண்ணி நெல்லா தான் வித்துற போறோம் அப்படின்னா நிச்சயமா அதே இடத்துக்கு தான் நம்ம திருப்பியும் அந்த ஆத்துருக்கு செடி, தூய மல்லி, தங்கசம்பா இந்த ரகங்கள் வந்து எப்பயுமே விற்பனை ஆயிடுது. நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு விவசாய நண்பர்கிட்ட கேட்டேன், தூய மல்லி, ஆத்துருக்கு செடி ஏதாவது இருக்கான்னு. எல்லாமே முடிஞ்சிருச்சு, பூந்தோட்டம் சைடுல ஒரு அமைப்பாவே இயற்கை விவசாயிகள் செயல்படுறாங்க. அவங்கள்ட்ட இருந்தாலும் நாங்க நெல்லும் வாங்குறோம், எங்களோட நெல் போக நாங்க நெல் வாங்குறோம். அப்படி வாங்குறப்ப கேக்குறப்ப எல்லாமே வித்து முடிஞ்சிருச்சு, கருப்பு கவுனி தான் அங்க கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது போல இந்த ஆத்துருக்கு செடி, தூய மல்லி, தங்கசம்பா, சேலம் சன்னா இது போன்ற வெள்ளை ரகங்கள், அதே போல சீரக சம்பா, சீரக சம்பா வந்து நல்ல விலை போகணும் அப்படின்னு நினைச்சா அதை நம்ம பயிரிடலாம். அதே போல சார், நம்ம இழுப்பை பூ சம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்கு, அதுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் வரைக்கும் கிலோ போகுது. ஆனா அது நிறைய வந்து சாப்பாட்டுக்காக வாங்க மாட்டாங்க, மருந்துக்காக வாங்குறாங்க.
1: எதுக்காக பயன்படுத்துங்க அது மருந்துன்னா?
0: பக்கவாதத்துக்கு அது ஒரு சிறந்த மருந்தாக
1: இழுப்பை பூ.
0: ஆமா, அதே போல இந்த ஆட்டிசம் உள்ள பிள்ளைகளுக்கு அது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் இந்த
1: இழுப்பை
0: பூ சம்பா வந்து தேவைப்படுது. அதனால வந்து இழுப்பை பூ சம்பா சென்றாண்டே பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் மூட்டை போனுச்சு. இன்னைக்கு மார்க்கெட்ல அரிசி வந்து 180 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் போகுது. இது போல ஒரு வித்தியாசமான ரகங்களை வந்து நம்ம பயிரிடும் போது மார்க்கெட்ல நம்ம எப்பயுமே வெற்றி பெற முடியும்.
1: இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 1200 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்து வரீங்க, அனைத்து ரகங்களையுமே நீங்க வந்து பயிரிட்டு விற்பனை செய்ய முடியுதா, இல்லைன்னா அது வந்து பாதுகாப்புக்காக வச்சிருக்கீங்களா, எப்படிங்க?
0: 1200 ரகங்கிறது இந்தியா முழுமைக்குமான பல ரகங்களை நாங்க தேர்வு பண்ணி வச்சிருக்கிறோம். அது வந்து ஒரு மகிழ்ச்சிக்காகவும் செய்யறோம், அதே நேரத்துல இந்தியாவில நிறைய 120,000 ரகங்கள் இருந்ததாகவும் அதுல நிறைய அழிந்து போய்விட்டதாகவும், இன்னைக்கு ஒரு 5000-6000 ரகங்கள் மட்டும்தான் விவசாயிகள் மத்தியில இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் தான் நம்ம அதை வந்து பாதுகாக்கிறோம். இதுல வந்துட்டு இதெல்லாம் சிறந்த ரகம் அப்படின்னு பார்த்து அதை நாங்க டெவலப் பண்றோம். டெவலப் பண்ணி அது மாதிரி இருக்கிற ரகத்தையும்
1: சிறந்ததுன்னா நம்ம மண்ணுக்கு ஏற்ற,
0: நம்ம மண்ணுக்கு ஏற்றது மாதிரி நல்ல வாசனை உள்ளது. சென்ற ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆம்பே மோகர்னு ஒரு மகாராஷ்டிரா சேர்ந்த ரகம், நமக்கு எப்படி வாசனை சீரக சம்பவம், மகாராஷ்டிராவுக்கு ஆம்பே மோகர்னு ஒரு ரகம், நம்ம நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்தோம்னா அதுக்கு மாம்பழ சம்பா அப்படின்னு பெயர். அந்த மாம்பழ வாசனை கொஞ்சம் வரும், அந்த நெல்லோட நிறமும் அப்படிதான் இருக்கும். அது மாதிரி சில ரகங்களை நாங்க அதிகப்படுத்திருக்கோம். கொஞ்சம் ஒரு 50 கிராம் வந்த நெல்லை இன்னைக்கு ஒரு 1.5 மூட்டை அளவுக்கு, 1 ஏக்கர் பயிரிடுற அளவுக்கு நெல்லை பெருக்கிருக்கோம். அப்ப இந்திராணின்னு ஒரு ரகம் வந்தது, அதை வந்து பெருக்கிருக்கோம். அப்புறம் காளான் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரகம் வந்தது, அதையும்

0: அதே மாதிரி கொஞ்சம் அதிகப்படுத்தி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் பயிரிடுற அளவுக்கு அந்த காளான் நமக்கு வந்து அதிகப்படுத்திருக்கோம். நாங்க ஏற்கனவே அதை பயிரிட்டோம், மக்கள் மத்தியில வரவேற்பு இல்ல. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வந்து காளான் நமக்கு ரைஸ் கேக்குறாங்க. ஏன்னா அதுவும் இந்த ஆட்டிசத்துக்கு ஒரு சிறந்த மருந்தா சொல்லப்படுது. விலையும் வந்து இன்னைக்கு 250 ரூபா சொன்னா கூட வாங்கிக்க தயாரா இருக்கிறாங்க. அதனால அதையும் கொஞ்சம் நாங்க அதிகப்படுத்திருக்கோம். அதே மாதிரி பிச்சாவாரின்னு ஒரு ரகம், அது வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃபிட்ஸ் எல்லாம் வருது இல்ல சார், அது மாதிரியான விஷயங்களுக்கு அது ஒரு நல்ல ரகம்னு சொன்னாங்க. ஒரு 50 கிராம் வந்தது விதை மாதிரி, அதை வந்து உற்பத்தி பண்ணி இன்னைக்கு ஒரு 50 கிலோ விதை கையில வச்சிருக்கிறோம். அது மாதிரி ஒரு வித்தியாசமா வெள்ளை கவுனி, அப்புறம் ஒட்டடையான், கைவரச்சம்பா, நாங்க எல்லாமே வித்தியாசமான ரகங்களை கொஞ்சம் விதைக்குன்னு பெருக்கி வச்சிருக்கோம். அது மாதிரி துளாய் பாஞ்சுன்னு ஒரு ரகம், அது வந்து வடநாட்டுல வந்து மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு எல்லாம் அது ஒரு உணவாக இருக்கிறதா சொல்லப்படுது. அது எங்களுக்கு அரிதா கிடைச்சது, அதை கூட போட்டு நாங்க ஒரு 60 கிலோ விதை எடுத்து வச்சிருக்கோம்.
1: நிச்சயமாங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது ஒரு அரிதான ரகங்கள் பத்தி நீங்க ஒரு ஆராய்ச்சினால இன்னும் நிறைய பாரம்பரிய நெல் ரகங்கள் பத்தி தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இப்ப வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நெல்லை வந்து அரிசியாகவும் அனைத்து விதத்திலும் மதிப்பு கூட்டி நீங்க விற்பனை செய்து வரீங்க. அது தவிர மருத்துவ ஆலோசனைகளும் சொல்றது உண்டு, இது மாதிரி எனக்கு இது மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி அரிசி சாப்பிட்டா அது சரியாவதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத
0: அதையும் சொல்றோம் சார். நிறைய நம்ம இந்த யூடியூப்ல எல்லாம் மருத்துவம் சார்ந்துதான் பேசியிருக்கோம், அதுக்காக அழைப்புகள் வரும், அவங்களுக்கு எல்லாம் இதை பத்தி
1: ஆலோசனை கொடுத்துக்கிட்டுதான் இருக்கோம் சார். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிலையத்திற்கு வந்திருந்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்காக. ஏன்னா இந்த சம்பா நான் இந்த நிகழ்ச்சியை துவங்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப அச்சத்தோட துவங்கினேன், நம்ம விவசாயிகள் கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு. ஆனா நீங்க வந்து உங்களுடைய ஒரு இயற்கை அறிவை வைத்து என்ன சொல்றீங்க அப்படின்னா ரொம்ப பயப்படவானா கொஞ்சம் கவனமா இருங்க. அதுக்கேத்த மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கைபேசி எண் நேயர்களுக்கு சொல்லுவோம். இதே நம்ம கருத்துக்கள் இல்ல ஏதாவது தேவை இருந்தா அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. காரைக்கால் எம் பாஸ்கரய்யாவுடைய கைபேசி எண் 9435 3530. ரொம்ப நன்றி.
2: தாரிணி
3: சொல்லுக்கா.
2: சீரக சம்பா, மாப்பிள்ள சம்பா, கிச்சிலி சம்பா, தூயமல்லி சம்பா, மணி சம்பா, மிளகு சம்பா, கருடை சம்பா, இழுப்பப்பூ சம்பா, வாட சம்பா, கோட சம்பா, காட்டு சம்பா, இப்படி ஏகப்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குது. எல்லாத்தையும் இழந்து நிக்கிறோம், நோய்களுக்கு விருந்து வைக்கிறோம். இனிமேலாவது நம்மள மாதிரி இருக்கிற விவசாயிங்க எல்லாரும் பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்யறதோட அவைகளை பாதுகாத்தும் வச்சுக்கணும்.
3: ஆமாங்கா, அனுபவ அறிவு, சுற்றுச்சூழல் அறிவு, இதை எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி சரியான திட்டமிடலோட இயற்கை வேளி வேளாண்மையை சிறப்பா செய்யற காரைக்கால் இயற்கை வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கர் ஐயாவை நம்ம பாராட்டுறதோட அவர் பயணம் சிறக்க வாழ்த்தணுமா இல்லையா?
2: ஆமா தாரணி. சரி சரி, இந்தா இந்த பையில தூயமல்லி விதைங்க இருக்குது, எடுத்துட்டு போ. இனி உனக்கு உணவு தான் மருந்தா இருக்கணுமாக்கும்.
3: அக்கா ஆர்டர் போட்டாச்சு, இனிமே கட்டுப்பட்டு தான் ஆகணும். ரொம்ப தேங்க்ஸ்கா.
4: திருச்சி சாரதாஸ் வழங்கிய இயற்கையோடு இணைவோம் தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது சம்பாவில் என்ன செய்யலாம், காரைக்கால் இயற்கை வழி வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கர் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடியவர் ஆர். வெங்கடேஸ்வரன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: நிகழ்ச்சியில் இனி
1: திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை 23ஆம் தேதி மாலை 4 மணிக்கு திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. விவசாயிகள் அனைவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் லாபகரமான ஆடு வளர்ப்பு பயிற்சி நாளை வியாழக்கிழமை 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. பயிற்சியில் சேர விரும்புவோர் 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும்

0: தொடர்புக்கு 04311 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 தொலைபேசி எண் மீண்டும் 233-17-15. திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இம்மாதம் 29 புதன்கிழமை காளான் வளர்ப்பு என்ற தலைப்பில் ஒருநாள் கட்டண பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் காளான் வகைகள், ஊட்டச்சத்து மதிப்பு, காளான் வளர்ப்பின் அடிப்படை அறிவு, வளர்ப்பு திட்டங்களுக்கான மூலப்பொருட்கள் தயாரித்தல், காளான் பயிரிடும் நடைமுறை, நோய் பூச்சி மேலாண்மை, அறுவடை சேமிப்பு, சந்தைப்படுத்துதல், சுயதொழில் தொடங்க வழிகாட்டல் போன்றவை குறித்து விரிவாக கற்றுத்தரப்படும். பயிற்சியில் சேர விரும்புவோர் ₹590 கட்டணம் செலுத்த வேண்டும். மேலும் தொடர்புக்கு 9944398239 மற்றொரு எண் 8838121-26730. தொடர்பு எண்கள் மீண்டும் 9944398239 மற்றொரு எண் 8838121-26730. இவ்வாறு சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொரக்குடி அரசு தோட்டக்கலை பண்ணையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தரமான பழமர நாற்றுகள், பூச்செடிகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. மா ஒட்டு செடிகள் ₹80, கொய்யா பதியன்கள் ₹40, நெட்டை ரக தென்னங்கன்று ₹80, நெட்டை குட்டை தென்னங்கன்று ₹200, விருச்சிப்பூ ₹15 விற்பனை செய்யப்படுகின்றன. நாற்றுகளை பெற விரும்புவோர் அரசு தோட்டக்கலை பண்ணை, தொரக்குடி, நாகமங்கலம் அஞ்சல், திருச்சிராப்பள்ளி என்ற முகவரியில் அணுகுங்கள். உழவர் நண்பர்களே, தமிழ்நாட்டில் எல்நினோ பாதிப்பு அதிகம் உள்ள 26 மாவட்டங்களில் திருச்சி மாவட்டமும் இடம்பெறுவதால் இயற்கை இடர்பாடுகளினால் ஏற்படும் மகசூல் இழப்பிலிருந்து மீளவும் விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்திலும் காரிஃப் பருவத்தில் சாகுபடி செய்யப்படும் குறுவை நெல், சோளம், நிலக்கடலை, பருத்தி பயிர்களுக்கு உடனடியாக பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு செய்ய விவசாயிகளை கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நடப்பாண்டில் குறுவை நெல் சாகுபடி சராசரியாக 200-500 ஹெக்டரில் நடைபெற்று வருகிறது. எனவே விவசாயிகள் நெற்பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு ₹786 பிரீமிய தொகையாக இம்மாதம் 31 செலுத்த வேண்டும். மேலும் குறுவை நெல் சாகுபடி செய்த விவசாயிகள் தற்பொழுது நெல் வயல்களில் உழவு பணியினை முடித்துவிட்ட நிலையில் தண்ணீர் பற்றாக்குறையினால் நெல் நடவு பணியினை மேற்கொள்ள இயலாத சூழ்நிலையில் உள்ள விவசாயிகள் குறுவை நெல் சாகுபடி செய்ய உள்ளார் என்ற சான்றினை கிராம நிர்வாக அலுவலரிடம் பெற்று பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இத்திட்டத்தில் குத்தகைக்காரர் உட்பட அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். பயிர் கடன் பெறும் விவசாயிகள், தங்களுடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிக் கிளைகளில் பயிர் காப்பீடு கட்டணம் செலுத்தி ரசீதினை பெற்றுக் கொள்ளலாம். பயிர் காப்பீடு செய்வதற்கு தேவையான ஆவணங்கள், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் பயிர் சாகுபடிக்கான அடங்கல் அல்லது விதைப்பு அறிக்கை, ஆதார் அட்டை நகல், KYC பூர்த்தி செய்யப்பட்ட வங்கி கணக்கு புத்தக முதல் பக்க நகல் போன்றவையாகும். நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: நிறைவு பெற்றது உழவர் உலகம். இன்னும் சில நொடிகளில் நாளை கிளாஸ்கோவில் தொடங்கப்பட உள்ள 23வது காமன்வெல்த் போட்டிகள் 2026 குறித்த முன்னோட்டம் ஒலிபரப்பாக கேட்கலாம். இணைந்திருங்கள்.

0: 8:35 திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். இனிமையான இரவு நேரத்தில் இதயம் வருடக்கூடிய 80-90 காலகட்டங்கள் வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களை நேயர்கள் விரும்பி கேட்குற இந்த நிகழ்ச்சி இரவு இசை இனிமை.
1: நீங்கள் இதில் தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு என்னோட 240-102-1. நான் இதுவரைக்கும் காலே பண்ணதில்லப்பா அப்படிங்கிறவங்களுக்காக இந்த நம்பர் 246-102-1. இது வழக்கமான நேர்களுக்காகவும் எங்கள் காத்துக்கிட்டே இருக்கு. தொட்டு வாங்க, எங்களோட நேரலையில பங்கு பெறலாம். அது வரைக்கும் முதலா ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: கேட்டிருக்கோம் இரவு இசை இனிமை. 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள் வந்து நேர்கள் விருப்பமான பாடலை கேட்கலாம். இப்போ இனிப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோம் மேடம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்மா.
2: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
1: சசிகலாம்மா, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணுமா?
2: எனக்கு சிவா படத்திலிருந்து இரு விழியில் வழியா அந்த பாடல் கொடுங்க மேம்.
1: ஏன் உங்களுக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்?
2: இரவு நேரமா
1: இருக்கு. இனிப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. இது நீங்க கேட்ட பாடல்மா.

0: நேரம் 8:46 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அரைவரிசைகளில். இது இரவு இசை இனிமை.
1: 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து விருப்பமான பாடல்களை நேர்கள் கேட்டுருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக யார் வரப்போகிறாங்க, என்ன பாட்டு கேட்க போகிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: இனிய இரவு, பாம்பாறைக்கா சந்திரசேகர்.
1: வணக்கம் சந்திரசேகரன் ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
2: ஐயா, அதுபாடியா ஆகாஷ்வாணி திருச்சிக்கு நன்றிங்க. திங்கக்கிழமை என்னுடைய திரைக்கலைஞத்தை ஒளிபரப்புனதுக்கு நிலையத்தவர்களுக்கும் உங்களுக்கு நன்றிங்க.
1: நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சொல்லுங்க.
2: படம் வந்து இப்போ வந்து எனக்குள் ஒருவர்கள் இருந்துங்க, மேகம் கொட்டட்டும் அந்த பாடல்ல.
1: கண்டிப்பா கொடுத்துடலாங்க ஐயா. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நீங்க கேட்ட மாதிரியே இந்த பாடல் வந்துட்டு இருக்கு, நம்மளும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் நேர்களே திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டிருக்கோம் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேயர் யார் அப்படின்னு கேட்டலாம்.
1: வணக்கம்
2: சார், நான் பள்ளக்காடு மாரியப்பன் சார்.
1: மாரியப்பன் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கய்யா?
2: சார், எனக்கு அம்மா 103 வயசுல இறந்துட்டாங்க.
1: சரிங்கய்யா.
2: அவங்களுக்காக அம்மாவை பத்தி ஒரு பாட்டு, நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ.
1: அம்மாவை பத்தின பாடல்
2: போடுங்க. அடவுத்தூர் சந்தையில இருந்து நான் தான் பள்ளக்காடு.
1: சரிங்கய்யா,
2: அம்மாவை பத்தி போடுங்க சார்.
1: சரிங்க,
0: கொடுத்துடலாங்கய்யா. முதல் முறையா பேசுறீங்களா, இதுக்கு முன்னால பேசிருக்கீங்களா?
2: சார், நான் 65 பிறந்தேன் சார். இது வரைக்கும் பேசினதே இல்ல சார். வானொலி நிலையத்துக்கு 5 ரூபா வாடகை கொடுக்கணும், சைக்கிளுக்கு 5 ரூபா கொடுக்கணும், அப்ப பிறந்தேன் சார்.
1: சரிங்க,
0: சிறப்புங்க. தொடர்ந்து ஆனா வானொலி கேப்பீங்க அப்படிதானே?
2: ஆனா நிச்சயமா கேட்பேன் சார்.
1: கேட்டுட்டே இருங்கய்யா, உங்களுக்கான பாடல் வருதுங்கய்யா. இனிப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா.
0: நேயர் விரும்பி கேட்ட மாதிரியே அவருக்காக ஒரு அம்மா பாடல் கொடுத்துடலாம். இணைந்திருங்கள் நேர்களே, திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் இன்னைக்கு பங்கெடுத்துட்ட நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
1: இணைவது உங்கள் அன்பு தோழி அனீஷா,
0: கோபால். நேர்களை, காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றிரவு 10 மணிக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்கலாம். ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் பங்கேற்க தொட்டு வரலாம். 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட
1: 240-102-1 வழக்கமான நேர்களுக்காகவும், 240-106-102-1 இந்த எண்களை தொட்டுவாங்க, எங்களோட நேரலையில் பங்கு பெறுங்க. இன்னைக்கு 10 மணிக்கு மறக்காதீங்க, ஞாபகம் வருதே.

இனிமையான இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்க இனிய பாடல்களோடு திருச்சி FM ரெயின்போ 102.1 இல் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் இனிய ராகம்.

வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருத்தலம். பிரம்மாவுக்கு பேரழகனாக காட்சி தந்த அன்பில் சுந்தரராஜ பெருமாள் காணும் ஜேஷ்டாபிஷேக பெருவிழாவின் நேரலை.

0: நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்.
1: ரங்காஸ் தங்க மாளிகை மற்றும் பாத்திரக்கடல் மலைவாசல் எதிரில் மற்றும் NSP ரோட் திருச்சி.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இனிய ராகம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை பகல் 1 மணிக்கு மதுரை கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: இனிய இசையில் அமைந்த பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இனிய ராகம்.

0: இசையின் மீது ஆர்வம் கொண்ட உங்கள் அன்பு குழந்தைகள் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமா? இசைக்கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை aartrichychild@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அனுப்புங்கள். உங்கள் மழலை செல்வங்களின் கலைத்திறன் மிளிர இசை மேடை அமைத்து தர காத்திருக்கிறது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி.
1: இனிமையான பாடல்களோடு இரவு நேரத்தை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது திருச்சி FM ரெயின்போ 102.1 இனிய ராகம்.

0: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை mygov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
1: இனிய ராகம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சி FM Rainbow 102.1.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரை கேட்டிருந்தோம். இனியராகம் நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் நரம்பியல் பிரச்சனைகளும் தீர்வுகளும் குறித்து மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் சையது அலி அவர்கள் நேரலையில் பங்கேற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க தொட்டு வரலாம். சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102.1 மற்றொரு 240-102.1 உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் பெற நீங்கள் வாட்ஸ்அப் மூலமும் தொடர்பு கொள்ளலாம். 938-546-102.1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. நாளை காலை 9 மணி வசந்த் தலைப்பு நிகழ்ச்சியில் நரம்பியல் பிரச்சனைகளும் தீர்வுகளும் குறித்த நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெஞ்சத்தோடு கலந்து நினைவுகளோடு உறவாடும் காவிய கானங்கள் காற்றலையில் தவழும் நேரம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிக்கிற இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருது. இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்பப்பாளர்களை தொலைபேசி மூலமாக கேட்டு ரசிக்கலாம். 0431 முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வாங்க. இதுவரைக்கும் பண்பலையில் பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அறிமுக நேயர்கள் 240-102-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ

0: அன்றும் இன்றும் என்றும் நம் மனமிட்டு நீங்காத திரைசை பாடல்களை ஞாபகம் வருது நிகழ்ச்சியில கேட்டு வச்சுட்டு இருக்கோம். இணைப்புல வரக்கூடிய முதல் நேயர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் கோபால்.
0: வணக்கம்மா.
1: நான் ராஜாமணி விட்டல் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்
1: இன்னைக்கு? அதாவது இன்னைக்கு ஸ்ரீகளுடைய பிறந்த நாள். அதனால நேத்து வந்து நடிகர்களுடைய நினைவு நாள். அதனால சீதர் இயக்கத்துல நடிகர் திரகம் நடித்த படம் தான் சுவந்தம்மன். முதல் முதல்ல வெளிநாட்டுல எடுத்த படம் அப்படிங்கிறது ஸ்ரீதருடைய ஸ்ரீதர் படம் இந்த படம் தான். அதனால எனக்கு இந்த சுவந்தம்மன்ல இருந்து பார்வை வராணி கண்ணு ஓவியம் அந்த பாட்டு கொடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாமா. நிறைய தகவல்களோட பாடல் கேட்டதுக்கு
1: நிறைய இருக்கு, சொல்றதுக்கு நேரம் இல்லை, வேண்டாம், மற்ற நேர்கள் வரணும், அதனால இதோட முடிச்சுக்கிறேன்.
0: நன்றி நன்றிமா, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. நீங்க கேட்ட மாதிரியே பாடல் வந்து கேட்டு ரசிப்போம்.

0: 10:12 திருச்சி எஃப்எம் ரெயின் போர் ரெண்டு ஞாபகப்படுத்த நிகழ்ச்சியில் அடுத்ததா யார் வராங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: நாங்கள் தேவிமங்கலம் கண்ணன் பேசுறேங்க சார். தேவிமங்கலம் நேர் சமயபுரம் பக்கத்துல தேவிமங்கலம் வில்லேஜுங்க.
0: சிறப்பு கண்ணன் பேசுறேன். சொல்லுங்க கண்ணன் சார், என்ன பாட்டு இன்னைக்கு
1: சார்? எனக்கு ஒண்ணுங்க

0: சட்டம் என் கையில் படங்க, ஆழக்கடலில் தோன்றிய முத்து, ஆசை சுகத்தில் தோன்றிய முத்து, அந்த அந்த சாங்ஸ் கொடுங்க சார். அந்த இனிய இரவு கொடுங்க, எல்லாரும் அனைவரும் கேட்போம் சார்.
1: கண்டிப்பா எல்லாருக்காவும் கேட்டு ரசிப்போம். நீங்க கேட்ட அந்த பாடலை

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை நேயர்களை உங்களுடைய விருப்பமாக கேட்டுட்ருக்காங்க. இது ஞாபகம் வருது, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நீங்களும் உங்கள் விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா தொட்டு வரலாம். சுழி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 240 102.1 இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேர் யார், இங்கிருந்து என்ன பாட்டு கேட்க போகிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு, இங்கிருந்து பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் கடவுரோட்டம் தரங்கம்பட்டியிலிருந்து மலைச்சாமி.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு வேணுமா மலைச்சாமி?
1: படம் வந்து நினைத்த

கண்டிப்பா உங்களுக்காக அந்த படத்துலேருந்து ஏதாவது ஒரு பாடல் கொடுத்துடலாம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றிங்கய்யா. நீர் கேட்ட மாதிரியே அந்த படத்துலேருந்து பாடல் எடுத்து கேட்டு ரசிப்போம்.

0: 10:24 நம்மிடம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். காலத்தால் அழியாத காவிய கானங்களை நேர்களில் அவங்களுடைய விருப்பமாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக யார் வரப்போகிறாங்க, என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: கண் உறங்கும் நேரத்தில் விழிக்க வைக்கும் மலைக்கோட்டை வானொலிக்கம் இரவு வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: வணக்கம் ஐயா, நான் வாரியங்காவல் என்எஸ் குழந்தைநாதன்.
0: குழந்தைநாதன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: என்ன நண்பருக்காக எம்ஜிஆர் நடித்து கொடுத்து அந்த பணத்தை கடன் அடைக்க வச்சாராம் அந்த படத்துல.
0: சரிங்க சரி, அதுல என்ன பாட்டு?
1: படத்துல இருந்து தங்க பதக்கத்து மேலே ஒரு முத்துக்குளித்தது போல. அனைத்து நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த நன்றி.
0: நன்றிங்க, நன்றி. நீங்க கேட்ட மாதிரியே அந்த பாடல் வருது, கேட்டு ரசிப்போம்.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்கள் தான் கேட்டுட்ருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில். இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ, இரவு வணக்கம் சார். நான் டி சிட்டி பாபு பேசுறேன் சார்.
0: இரவு வணக்கம் சிட்டி பாபு. ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: நான் சிஆர் சென்டர் அசோசியேஷன் செகண்ட் சார், செகண்ட் ஸ்பீடா இருக்கேன் சார், டிரான்ஸ்போர்ட்ல.
0: சரிங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா?
1: நாங்க திருச்சி வடக்கு சுவாங்கல தெருல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் நீங்க ஐயாக்கு?
1: இதய திருநீல உறவு என்றொரு சொல்லி இருந்தால் பிரிவு ஒன்று ஒரு பொருள் இருக்கும் சொல்லி பாட்டு சார்.
0: சரிங்க, அந்த பாடல் கொடுத்துடலாம்.
1: நன்றி சார். தேங்க்யூ சார்.
0: நன்றி. நன்றிங்கய்யா. 10:29 நேர் கேட்ட அந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: உடலும் உள்ளமும் இளைப்பாறுகிற இரவு நேரத்தில் இனிமையான பாடல்கள், காலத்தால் அழியாத அன்றும் இன்றும் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்காங்க நேயர்கள். அந்த வரிசையில் இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்த்துலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் வடக்கு தாளாளர் பற்றி. எஸ் ராமஜெயம்.
0: சொல்லுங்க ராமஜெயம் ஐயா, என்ன பாட்டு வேணும்?
1: எங்கள் தங்கராஜா பாத்துல இருந்து இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலைங்கிற பாட்டுங்க.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாங்கய்யா. நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பாடல் வருது, கேட்டு ரசிப்போம்.

0: 10:37 நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் புல்தலை வட்டம் ராஜநாத் திருமல இருந்து காளிதாஸ் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க காளிதாஸ் ஐயா, என்ன பாட்டு வேணும் ஐயாக்கு இன்னைக்கு?
1: நீதி பண்ற

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில அடுத்ததான மோடி இணை நேர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: லட்சுமி லாலுவை லட்சுமி நாராயணபும் எம் துரைராஜ் சார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: சதுரங்கம் படத்துல மதனோர்ச்சவம் ரதியோடுதான் அந்த பாட்டு சார்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க ஐயா, நன்றி. இனிப்பு வந்தது
1: சார். சார் ஒரு நிமிஷம்
0: சொல்லுங்க ஐயா.
1: நிகழ்ச்சி ஆரம்பத்துல எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாலும் உங்களுக்கு பிடித்தமான பாட்டை போட்டீங்க, விஸ்வநாதன் பாட்டை.
0: ஆமா ஆமாங்க ஐயா,
1: அது நல்ல பாட்டு தான். ஆனா அது யாருங்க அதுல நிகழ்ச்சி கடைசியில முடியும் போது சொல்றீங்களா?
0: நன்றிங்கய்யா, நீங்க கேட்ட பாடல் இப்ப வருது, கேட்டு ரசிப்போம்.

0: மீங்கா நினைவுகளை நெஞ்சோடு சேர்க்கும் ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். 10:46 ஆக போகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்மோடு இணையப்போகும் அடுத்த நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: சார் வணக்கம், சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் துறையிலிருந்து முத்துக்குமார்.
0: முத்துக்குமார் ஐயா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: இப்போ ஜானிகரம் வந்து நம்ம கூட இல்லை சார்.
0: இசையால நம்ம கூட தான் இருந்துட்டு இருக்காங்க.
1: இசை இருக்க வரைக்கும் அவங்க நம்ம கூட இருக்காங்க.
0: கண்டிப்பா
1: அவங்களுடைய குரல்ல ஒரு அழகான பாடல் சார், சுமை தாங்கி திரைப்படத்துல இருந்து. ராதை கேட்ட கண்ணனோ, சீதை கேட்ட ராமனோ, கோதை கேட்ட கோவலஞ்சாரோ, அழகு கோட்டை கேட்ட காவலஞ்சாரோ. இதை பாடுங்க சார்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க. ஏன் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நீங்க கேட்ட அந்த பாடல் விடுறது கேட்டு ரசிப்போம்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு

0: 10:51 ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா. வானொலியினுடைய ஒலிகள கொஞ்சம் குறைச்சிக்கங்க, எல்லாம் தள்ளி
1: வந்துருக்கு.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு வேணும்
1: எனக்கு? என் கடமையில இருந்து ஹலோ மிஸ், எங்கே போறீங்க? போடுங்க சார்.
0: கொடுத்துடலாம். நன்றிங்க ஐயா, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. நீங்க கேட்ட மாதிரி அந்த பாடல் எடுத்து கேட்டு ரசிப்போம்.

0: நெஞ்சை விட்டு நீங்காத திரை இசை பாடல்களை கேட்டு இருக்கோம். ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 10:55 ஆகுது. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளில் தொலைபேசி மூலமாகவும், செவ்வாய் வியாழன் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வாட்ஸ்அப் மூலமாகவும் நேயர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் காலேஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எங்க நல்லா இருக்கும் சார், எல்லாரும் நல்லா இருக்கும்.
0: சிறப்புமா சிறப்பு. மகிழ்ச்சி, என்ன பாட்டு வேணும்
1: இன்னைக்கு? குழந்தை தெய்வம் படத்துல சார், நான் நன்றி சொல்வேன் தங்களுக்கு, அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க கேட்ட மாதிரியே நன்றி சொல்வேன் அப்படிங்கிற அந்த பாடல் வருது, கேட்டு ரசிப்போம்.

ஞாபகமூர்த்தி நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் எனக்கு ஒரு காதல் இருக்கின்றாள் அப்படின்னு பாட்டு கொடுத்தீங்களே, அது யார் அப்படிங்கிறத நிகழ்ச்சியினுடைய நிறைவில் சொல்லுங்கள் அப்படின்னு லால்குடியிலேருந்து பேசின நேயர் கேட்டார். அந்த காதலி வானொலி தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஞாபகமூர்த்தி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்ட, பங்கு பெற முயற்சி செய்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதோடு நமது நிலைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நமது நிலைய ஒலிபரப்பு நாளை காலை மணி 5:45 தொடங்கும். அதுவரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாக கேட்கலாம். இணைந்திருங்கள் இதே அலைவரிசையோடு.

கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்புத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பு நேயர்களே.

0: இருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: ஆம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கே ஜே யேசுதாஸ் மஞ்சுளா பாடியது. வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் நல்லவனுக்கு நல்லவன் படத்திலிருந்து. அன்பு என்பது நான் சொல்லி தெரியவில்லை, ஆனால் நீ சொல்லும் வார்த்தையோ.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லையில்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். இசையால் இணைவோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுனியும் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா. அன்புள்ள ரஜினிகாந்த் படத்திலிருந்து இதோ இந்த தேன்பூ எப்படி இனிக்கின்றது என்று பாருங்களேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் ஏற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்த பாடல் இது. சின்னப்பூவே மெல்ல பேசு படத்திலிருந்து ஒலிக்கின்றது. ஆம்னியர்களே, இந்த இரவு வேளையில் அந்த சின்னப்பூ உங்களிடம் என்னத்தான் பேசுகிறது கேட்கலாமா?

என்ன நேயர்களே, சின்ன பூ பேசியதா இசைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், அடுத்து வரும் பாடல் சங்கர் குரு படத்திலிருந்து கே ஜி யேசுதாஸ் பாடியது, இணைந்து எஸ் ஜானகியுடன் குரலில் வைரமுத்து ஏற்றி சந்திரபோஸ் இசையமைப்பில் கேட்கலாமா? இந்த சின்ன சின்ன பூ மீண்டும் ஒரு செய்தி சொல்கிறது என்னவென்று.

இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை கேட்க ஆவலோடு இருப்பீர்கள் அல்லவா? இதோ அடுத்து வரும் பாடல் டாக்டர் கல்யாண் எஸ் ஜானகி பாடியுள்ளது. டி ராஜேந்தர் ஏற்றி இசைமித்த பாடல் இது. கிளிஞ்சல்கள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இந்த உறங்கும் நேரத்தில் விழிகள் எப்படி கண்மூடாமல் இசையை கேட்டுக்கொண்டே ரசித்துக் கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு?

தம்பிக்கு எந்த ஊரு, இது ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர். எஸ் வி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல், பஞ்சவர்ணாச்சலம் வீச்சு இளையராஜாவின் இசையமைப்பில். இதோ இந்த தீபம் உங்களுக்காக. அன்பு என்னும் தீபம் உங்களில் இருந்தால் எல்லோரிடத்திலும் ஒளி வீசட்டுமே இந்த இரவு வேளையிலும்.

நேரம் 11:30 40 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 FM நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 திருச்சி FM 102.1 கோயம்புத்தூர் FM 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை FM 103.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 ரசித்து கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியை. அன்புநேயர்களே, இன்றைக்கு இந்த நாள் முழுவதும் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் எத்தனை முறை சிரித்திருப்பீர்கள்? என்ன காரணத்திற்காக? சற்று சிந்தித்தே இதோ இந்த செங்கமலம் சிரிக்குது, இந்த பாட்டை கேட்கலாமா? எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் இது. குருவிக்கரம்பை சண்முகம் இயற்றிய இந்த பாடல் இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் தாவணி கனவுகள்.

என்ன நேயர்களே, பதில் கிடைத்ததா? அடுத்து வரும் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் வைரமுத்து ஏடி இளையராஜாவின் இசையமைப்பில் நான் பாடும் பாடல் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. நீங்கள் பாடிய பாட்டை கொஞ்சம் இப்படியும் கேட்கலாமா என்று சொல்கிறார்களோ. ஆம் நேர்களே, நீங்களும் இசைந்து பாடலாம். நான் பாடும் பாடல் படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் பாடல் பி சுசிலா ராஜ சீதாராமன் பாடியுள்ள பாடல். இது எம் ஜி வல்லபன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் வாழ்க்கை படத்திலிருந்து இந்த பாடல். இசை என்பது எப்போதும் நமக்குள்ளாகவே இருக்கின்றது. அந்த இசையை ரசித்து கேட்கலாமா? இப்படியும் வானொலி மூலமாக வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இசையை ரசித்துக் கொண்டே முகநூல் வாயிலாக ஒவ்வொரு அன்பு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்று சொல்லும்போது, கும்பகோணத்திலிருந்து சக்தி ராம் என்ற அன்பு நேயர் சூப்பர் ரேடியோ ஸ்டேஷன் என சொல்லியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து சுந்தர பெருமாள் கோவில் கலைதுரைராஜன் அவர்களும், வணக்கம், பாடல் போடுங்க, மனசு மயங்குதான்னு பார்ப்போம் என்று சொல்ல நினைத்தேன். முதல் பாடலே மனம் மயங்கும் பாடல் உன்னைத்தானே என சொல்லி நன்றி மிக்க நன்றி என சொல்லியிருக்கின்றார். அவரைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் என்ற அன்பு நேயரும், தித்திக்கும் இரவு வணக்கம், இனிமையான பாடல் அனைத்தும் அருமை என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து புருஷவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும், என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே பாடல் சிறப்பு மகிழ்ச்சி என பதிவிட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி எட்டை வரும் வேடப்பட்டி செல்வகுமார் அவர்களும், அகில இந்திய வானொலி 24 மணி நேரம் தமிழ் நிகழ்ச்சிகளை டிடிஎச் அலைவரிசை கேட்டு மகிழ்கிறேன், எனது நீண்ட நாள் ஆசை நிறைவேறியது என்று சொல்லிவிட்டார். சேகா என்ற அன்பு நேயன் கங்கராச்சுலேஷன்ஸ் என்று சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் அவர்களும் இனிய இரவு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் அவர்களும், இசையால் இணையும் மனசுமையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். கவுத்தப்பாடி சென்னியப்பன் அவர்களும், பாடல்கள் அருமை சூப்பர் ஸ்டார் என பதிவிட்டிருக்கின்றார். லத்தீஃபா அப்துல் ரஹ்மான் மணலியா புதுநகரிலிருந்து பதிவிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடலையும் சொல்லி உன்னை நினைத்தேன் பூவே உன்னைத்தானே தஞ்சம் என்று பாடல்களை தந்து எப்படியோ என்ன சொல்லி ஆர்ஜே பீட்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கார். நன்றி. வழக்கம் போல மாதவரும் வீரராகவனின் அன்பு நேயரும், இரவு பூபால இசையை ருசித்தேன், இதய மகிழ இசைந்து ரசித்தேன், இன்ப உன்னைத்தானே பாடல் மகிழ்ந்தேன், இனிய பூந்தேனே என்று கீதம் மலைத்தேன், இளைய பூவே ராகஸ்வரத்தில் இணைந்தேன், இரு கண்களால் நித்திரையை மறந்தேன், ஒரு நிலையாக பண்பலையோடு கலந்தேன் என சொல்லி பதிவிட்டிருக்கிறார். நன்றி, வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து கும்பகோணம் வானொலியில் இருப்பது கும்பகோணம் மக்களுக்கு இன்னொரு பெருமை என சொல்லி கும்பகோணம் பாலாஜி அவர்களும் பதிவிட்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சி 24 மணி நேரம் சிறப்பாக இருக்கின்றது என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கோவை ஆனைக்கட்டி பணப்பள்ளி குணசீரன் நண்பு நேயரும், அருமை வாழ்த்துக்கள், மனது மயங்கிவிட்டது என சொல்லிவிட்டார்.

சார். அவர்களை தொடர்ந்து கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை திருஞானம் தினாரமேஷ் சாந்தி ஞானசாரதி பவித்ரா என்ற அன்பு நேயர்களும் நிகழ்ச்சிகள் அருமை வாழ்த்துக்கள் ஐயா என பதிவிட்டிருக்கிறார்கள். பெரியார் நடந்து ராஜேஷ் என்ற அன்பு நேயரும் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் என பதிவிட்டிருக்கின்றார். சரி நேயர்களே, பாடலை கேட்கலாம். அடுத்த பாடல் இளையராஜா பாடியுள்ளது, இசையமைத்து வைரமுத்து இயற்றிய இந்த பாடலுக்கின் படம் பூவிலங்கு. இதோ இந்த இசையும் உங்களோடு இணையட்டுமே.

நாம் நேயர்களே நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். கால ஓட்டத்தில் மறக்க முடியாத பாடல்கள் கரைந்து போன நினைவுகளாய் தந்து கொண்டிருக்கின்றது மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக விவேத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உங்கள் செவி சேர்ந்து சிந்தையை குளிர வைத்து மனதை மயக்கும் இன்பமாய் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. செவியோடு பேசி சுவாசமாக கலந்தோடி தென்றலாய் கீதத்தை இசைக்கின்றது சங்கீதத்தை உருவமாக்கி நமக்கு நல் உணர்வை தந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரவு வேளையில் நிறைவான பாடல் கேட்கலாமா? எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியுள்ள பாடல் முத்துலிங்கம் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் உதயகீதம் படத்திலிருந்து இந்த சங்கீத மேகம் உங்களுக்காக தேன் சிந்துதாம். எப்படி இப்படியாக

0: என்ன நேர்களே, இந்த ஒரு மணி நேரம் எப்படி போனது என்று தெரியவில்லையா? தொடர்ந்து 12 மணி முதல் 1 மணி வரை காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத விழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசீரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழகம் 102.3. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 FM நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, சென்னை ரெயின்போ பண்பல் 101.4, திருச்சி FM 102.1, கோயம்புத்தூர் FM 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை FM 103.3 இணைந்து கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளை. நேரம் 12 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. இதோ தொடர்கின்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விடிந்த பின்னும் உறங்காமல் விழிகள் மூடாமல் நேர்லே நீங்கள் இணைந்திருப்பது காற்றின் மொழியில். கேட்கலாமா?
2: காற்றின் மொழி.

0: cool what you be
1: கட்டளை

பட்டதோ வலையிலே பிடிப்பட்டதோ அது பட்ட

0: முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: பொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம் கட்டுக்குலையாத மங்கை வண்ணம் விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்

0: கனைப்பொழுதின் தாரத்தில் மயங்கி திரிவோம் பறவைகள் போவோம்.
1: வாழ்வே வாகன

வெள்ளிய மேகம் புள்ளி எழுந்து அள்ளி வழங்கும் வெள்ளை கூவில் புதுவிதமான சடுகுடு விளையாட்டு.

பூனத்தை பாடியிட்ட பஞ்சமெத்தையோ சித்திரம் போல ஒரு முத்திரையிட்டாரோ இந்த தேரிடையாடும் தேவதை போல ஆடிட வைத்தாரோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: Two, now one.
1: செண்டு மல்லிப்பூ போல.

அந்த உரத்தில் கூட ஊழல் பண்ணி எங்க பேரை கிடக்கு.

விடுவதில்லை சிலர் எது

நீ பெஞ்சாதி, நான் அஞ்சாதி. அவன் கண்ட ஜாதி ரெண்டு, நம்மிடையே நூறு உண்டு. அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும் வந்ததனால் வம்பு இன்று

0: இணைப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரையிசையில் பக்தி பாடல்கள் வரிசையில் லவகுசா படத்திலிருந்தும் ஆதிசங்கரர் படத்திலிருந்தும் பாடல்கள்.

பொங்கும் மங்களம். சித்துக்காடு டி ஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மாம்பலம் எஸ் பி அருளானந்தம் அவர்கள் தவில். முதலில் வல்லப நாயகசிய முத்துசுவாமி தீட்சித்தர் கிருதி, பேகடா ராகம், ரூபகதாளம்.

சித்திக்காடு டிஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து குருலேக எட்டுவண்டி தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கௌரி மனோகரி, கண்டச்சாப தாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை சித்துக்காடு டிஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில்.
1: நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். விவித் பாரதி தமிழ் FM 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, கோயம்புத்தூர் FM 103, குமரி பண்பலை 101, மதுரை FM 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 FM-இல் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கவிருப்பது
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்கவிருக்கின்றது. இறைவர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆஞ்சநேய சுப்பிரபாதம், பாடியவர் பி.

தனஞ்சயன் போர் வெல்ல தேர்கொடியாய் வந்தோனே. பார்ப்போற்றும் வல்லவனே நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம்.

ராலுமே கேட்டிடுவாய் ஹனுமந்தா, நினக்கென பாடுகின்ற சுப்ரபாதம், நினக்கென பாடுகின்ற

என பாடுகின்ற சுப்பிரபாதம். நிலமளந்த திருமாலாம் ஸ்ரீராமன் பக்தமே.

அவனி வாழ் மக்கள் அல்லின்று வாழவே நின் கீர்த்தி போற்றியே நின

வருதவினை போக்கும் வாயுவின் நினக்கென பாடுகின்ற சுப்ரபாதம்.

திருமிகு சேவை செய்த பக்தனே, நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம். ஸ்ரீராமநாமத்தின் சுவையும் க

ஸ்ரீ விஷ்ணு பகவானின் சிறிய திருவடியே, ஸ்ரீ ஆஞ்சநேயனே, நினக்கென பாடுகின்ற சுப்ரபாதம். நாதமெனும் அமுதமாம் ஸ்ரீராம நாமத்தை

0: ಗೀತ ಹೃದಯ ಬಸುಹು ಸುರಭು
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம் எஸ் சுப்பலட்சுமி பாடியுள்ள மதுராஷ்டகம்